நாம் இணைந்துள்ளோம் கோடைப்பண்பலை 100.5 இறை இசையால் வளம் வந்து கொண்டிருக்கிறது அருள் மாலை. பண்பலையின் நேரம் காலை 5:39. கதிரவனை கண்டு மலர்கள் மலர்வது போல இறை சிந்தனையால் நம் உள்ளம் மலரட்டும்.

நாம் இணைந்துள்ளோம் கோடைப்பண்பலையின் 1.5 இற இசையால் வளம் வந்து கொண்டிருக்கிறது அருள் மாலை. இற இசையால் அடுத்த பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது.

நாம் இணைந்துள்ளோம் கோடைப்பண்பலை 100.5 நிற இசையால் வளம் வந்து கொண்டிருக்கிறது. அருள் மாலை பண்பலையின் நேரம் 5:49. எல்லாம் உனது அருள், நீயே நினைக்கிறாய், நீயே முடிக்கிறாய் இறைவா என்ற ஒலிக்க காத்திருக்கிறது வரும் பாடல்.

நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. பூக்களின் வாசம் காற்றில் கரையும், வரும் பாடல் நம் மனதை இனிமையாக்கும்.

நம் கோடை பண்பலை 100.5 இன்று மலரவிருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, மேக்னா சில்க்ஸ், பரமத்திவேலூர், துறையூர், முசுரி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூ வா மாணிக்கமன்கோ, ஸ்ரீ குமரன் தங்க மாளிகையின் வசந்த விடியல். 6:35 கேட்கலாம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 7 மணிக்கு சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 கேட்கலாம் பிருத்வி உமன்ஸ் இன்னர்வியர்ஸின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் தேனி மாவட்ட நேயர்களுக்காக, 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, மேக்னா சில்க்ஸ், பரமத்திவேலூர், துறையூர், முசுரி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ குமரன் தங்க மாளிகையின் வானவில். இன்றைய வானவில் உலர் மலர் தொழில்நுட்பம் குறித்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கோ சதீசன் அவர்கள் நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கிறார். 10 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூ வா மாணிக்கமன்கோவின் திரையுலக கலைப்பயணம். சிறப்பு விருந்தினராக திரைப்பட இசையமைப்பாளர் தாஜ் நூர் அவர்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய, 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூ வா மாணிக்கமன்கோவின் மகளிர் நேரம். இன்றைய மகளிர் நேரம் தடம் பதிக்கலாம் மாம்பழ தின சிறப்பு நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினராக பெரியகுளம் கைலாசப்பட்டி எஸ் முருகேஸ்வரி அவர்கள். 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலக்குண்டுவின் இனிய வாழ்க்கை. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை

0: நீலவழி தனி உரிமை மீறல் குறித்து இணைய தமிழ் ஆய்வாளர் எழுத்தாளர் தேனி மு சுப்பிரமணிய அவர்கள் பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 2 மணிக்கு டோல் தமாகா தூள், 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து திண்டுக்கல் பால்பாண்டி அவர்களின் தெருவில். 3:40 பாட்டும் பதமும், 4 மணிக்கு அனில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ குமரன் தங்க மாளிகையின் விடுகதை வண்ணத்தூரிகை. 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் விடுகதை வண்ணத்தூரிகை. 5:00 சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், 6:00 கதம்ப மலர்கள், 6:05 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்ஸின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள், 7:00 ஆசையில் ஒரு குக்கு, 7:30 சொந்த பந்தம், 7:50 சேவை செய்திகள், 8:00 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக, ஆனா அவன்னா குண்டக்க மண்டக்க, 8:30 கேட்கலாம் இளமை பேசுகிறது, 9:00 கொடை தென்றல், 10:00 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இரவு சிறகு. இவை அனைத்தும் பண்பலையில் மலரவிருக்கும் நிகழ்ச்சிகள். உள்ளங்களில் இறையருள் நிறைக்க அமைதியும் நம்பிக்கையும் இணைந்து உங்களுடைய நாள் மகிழ்ச்சியாக இருக்க கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்கள். இத்துடன் நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. இனி நம் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் முன்பாக செய்தி சுருக்கம்.
1: இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்னினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக இன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா செல்கிறார். போதைப்பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். வேலூர் மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து இன்று சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. விடியல் வந்தது, விண்மீன் மறைந்து பொற்கதிர் பிறந்தது, பறவைகள் பாடி புதிய நாள் மலர்ந்தது. இன்றைய நாள் இனிதாகட்டும், எண்ணங்கள் எல்லாம் உயர்வாகட்டும், எடுத்த செயலில் வெற்றி கிட்டட்டும், என்றும் வாழ்வில் மகிழ்ச்சி நிலைத்திடட்டும். உற்சாகம் நிறைந்த காலை பொழுதை புத்துணர்வு இசையோடு வரவேற்று கொண்டாட கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சியில் நான் உங்களுடன் அபிஷேக் நாகதேவன். நிகழ்ச்சியின் முகப்பில் பொதுமறை பொழிவு

0: வானத்து நிலாவிற்கும் இவளது முகத்திற்கும் வேறுபாடு காண முடியா நிலையில் விண்மீன்கள் கலங்கித் திரிகின்றன. குறள் எண் 1116 அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல்.
1: மதியும் மடந்தை முகனும் அறியா பதியின் கலங்கிய மீன்.
0: வானத்து நிலாவிற்கும் இவளது முகத்திற்கும் வேறுபாடு காண முடியா நிலையில் விண்மீன்கள் கலங்கித் திரிகின்றன. குறள் எண் 1116 அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
3: தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.

நாம் இணைந்து உள்ளோம் கோடைப்பண்பலை 100.5 வசந்த விடியல். நேரம் காலை 6:10. பூக்களின் வாசம் காற்றில் கரையும், வரும் பாடல் நம் மனதை இனிதாக்கும்.

நாம் இணைந்துள்ளோம் கொடைப்பண்பலை 100.5 வசந்த விடியல். புதிய நாள் நமக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டில் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: என்னம்மா
5: இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
6: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
5: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
6: அப்படியா?
5: அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
6: அப்போ இப்பவே போலாம்.
7: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.

நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலின் 1.5 வசந்த விடியல். நேற்று என்பது முடிந்து போன கதை, நாளை என்பது மர்மம், இன்று இருப்பது உங்கள் கையில் உள்ள பரிசு.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: ஜூலை 23 தேதி நாளை
3: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
2: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் & கோ தங்க நகை மாளிகை.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: இன்று சென்னை மாவட்டம் பெரியபாளையம் பேரானந்தம் அருளும் பவானியம்மன் ஆலயத்தை தரிசிக்கலாம்.

சென்னையிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பெரிய பாளையம். இங்கே பவானியம்மன் அருளாட்சி புரிகிறாள். ஆந்திர பகுதியை சேர்ந்த வளையல் வியாபாரிகள் பலரும் பெரிய பாளையம் வந்து வியாபாரம் செய்து வந்தனர். தங்களிடம் வளையல் வாங்கும் பெண்களுக்கு அவர்களுடைய மாங்கல்யம் நிலைத்து அவர்கள் நெடுநாள் சுமங்கலியாக வாழ ஆசை கூறி மஞ்சள் குங்குமத்தையும் சேர்த்து வழங்குவார்கள். அதனால் அவர்களிடம் வளையல்களைப் போலவே மஞ்சளும் குங்குமமும் கைவசம் நிறைய இருக்கும். ஒருமுறை ஒரு வியாபாரி தன் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு ஊருக்கு திரும்ப நினைத்தார். ஆனால் இரவு வெகுநேரம் ஆகிவிட்டதால் காலையில் ஊருக்கு புறப்படலாம் என்று தீர்மானித்து ஒரு வேப்ப மரத்தடியில் படுத்து அவர் ஓய்வெடுத்தார். காலையில் கண்விழித்து பார்த்தபோது அவர் வைத்திருந்த வளையல் மூட்டையை காணவில்லை. சுற்றும் முற்றும் பார்த்தார். அருகே ஒரு புற்று கண்ணில் பட்டது. சந்தேகத்துடன் புற்றை எட்டி பார்க்க அதற்குள் தன் வளையல் மூட்டை கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அதை எடுக்க பயந்து ஊருக்கு திரும்பிவிட்டார். அன்று இரவு அவர் கனவில் தோன்றி

தோன்றிய அம்மன், நான் ரேணுகா தேவி. பெரிய பாளையத்தில் பவானி அம்மனாக அமர்ந்திருக்கிறேன். அங்குள்ள புற்றில் நான் சுயம்புவாக இருக்கிறேன். எனக்கு கோவில் அமைத்து வழிபட்டு வா என்று கூறி மறைந்தாள். மறுநாளே பெரிய பாளையம் வந்த வியாபாரி கடப்பாறையால் புற்றி உடைத்தார். அதனால் சுயம்பு அம்மன் சிலையிலிருந்து இரத்தம் பீரிட்டது. இதனை கண்டு பயந்த அவர் தன்னிடம் இருந்த மஞ்சளை எடுத்து இரத்தம் வந்த இடத்தில் தடவினார். உடனே இரத்தம் நின்று போனது. இதையடுத்து புற்றை முழுமையாக நீக்கிவிட்டு அம்மனுக்கு அலங்காரம் செய்து தினமும் வழிபட்டு வந்தார். பிற்காலத்தில் அம்மனுக்கு கோயில் அமைக்கப்பட்டது.

0: சுயம்புவான அம்மன் மேனியில் கடப்பாறைப்பட்ட தழும்பு இருப்பதை இன்றும் காணலாம். பாளையம் என்றால் படைவீடு என்று பொருள். அம்மன் வீற்றிருப்பது பெரிய படைவீடு என்பதால் பெரிய பாளையம் என்று இத்தலத்திற்கு பெயருண்டு. ஆலயத்தினுள் விநாயகரை முதலில் தரிசிக்கலாம். அவருக்கு பின்புறம் மாதங்கி அம்மன் காட்சியளிக்கிறார். சுற்று பிரகாரத்தில் பவானி அம்மனின் உற்சவர் சந்நிதி அமைந்திருக்கிறது. பிரகார வீதியில் தாயாருடன் பெருமாள், ஆஞ்சநேயர், பரசுராமர், வள்ளி தெய்வானை, சமேத முருகப்பெருமான் ஆகியோர் அருளாசி வழங்குகிறார்கள். கருவறையில் பவானியம்மன் ஓங்கார வடிவமாக சங்க சக்கரதாரியாக அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள். மேல் இரு கரங்களில் சங்கு சக்கரமும் கீழ் இரு கரங்களில் வாளும் அமுத கலசமும் தாங்கியிருக்கிறாள். அருகில் கிருஷ்ணன், நாகதேவன் ஆகியோரது திருவுருவங்கள் உள்ளன. நோய்வாய்ப்பட்டிருக்கும் கணவன் உடல் நலம் தேர வேண்டும், அவரது ஆயுள் நீடிக்க வேண்டும், அதனால் தங்கள் மாங்கல்யம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றும் அம்மனிடம் மனைவியர் வேண்டிக் கொள்கிறார்கள். பின்னர் தங்கள் தாலியை அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்துகிறார்கள். திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 முதல் 12:30 மணி வரையிலும், பிற்பகல் 2:00 முதல் இரவு 9:00 வரையிலும் கோயில் திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5:00 முதல் இரவு 9:00 வரை முழுமையாக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இன்று சென்னை மாவட்டம் பெரியபாளையம் பேரானந்தம் அருளும் பவானியம்மன் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: கோடை பண்பலின் 1.5
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா.
4: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: ராசிபுரம் முத்தாய
7: இன்ஜினியரிங் காலேஜ்.
3: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை, எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
10: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ.
11: July 23 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
12: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
10: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். வழங்கும் வசந்த விடியல்.
13: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
14: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
15: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++

0: அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு up to 60% ஆஃபர்.
3: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
5: சா கந்தசாமி, மௌனி ஆகியோரது பிறந்த நாளை July 23 கொண்டாடுவோம். July 23 நாளை
4: நீங்கள் வாங்கும் 906 HUID தங்க நகைகளுக்கு செய்கோலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
5: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை, மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
10: நாம் இணைந்துள்ளோம் கோடைப்பண்பலை 100.5 வசந்த விடியல். பண்பலையின் நேரம் 6:36. புள்ளினங்காலின் கீச்சல் சத்தம் கேட்டு துயில் எழுந்து தேநீர் கோப்பையுடன் அமர்ந்திருக்கும் இளைஞர்களே, சமையலறையில் சமையல் வேலை செய்து கொண்டிருக்கும் மகளிரே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
11: All available units.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
10: சா கந்தசாமி, மௌனி ஆகியோரது பிறந்த நாளை ஜூலை 23 கொண்டாடுவோம். ஜூலை 23 நாளை
9: நீங்கள் வாங்கும் 9 on 6 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
10: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.
12: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
13: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தர.
12: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
13: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
12: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
14: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
12: அதுக்குதான் ஸ்ரீகும்ரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
14: அப்படியா?
12: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
14: அப்போ இப்பவே போலாம்.
13: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
15: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
12: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
13: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
16: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
17: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்ட்.

0: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
1: கொஞ்சம் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடி பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் July 1 to August 5 அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.
2: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு கைலாஸ் சில்க்ஸ்.

0: இசைப்பண்பலை 100.5 கூந்தலீர் நேரத்துல பேசுறதுக்காக ஒரு தம்பி வந்திருக்காரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: கருப்பசாமி.
0: கருப்பசாமியா? கருப்பசாமி எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: பெரிய.
0: நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: பஞ்சாயத்து யூனியன்.
0: ஓ, அங்க படிக்கிறீங்களா? அங்க உங்களுக்கு மேம் என்னெல்லாம் சொல்லி தருவாங்க?
1: பாட்டு.
0: எனக்கு ஒரு பாட்டு பாடுறீங்களா? எங்க பாருங்க.
1: விண்ணில் ஒரு வீடு கட்டி விளையாடி மயிலெல்லாம், வானவிலின் ஊஞ்சல் கட்டி ஊஞ்சலாடி ஆக்கலாம், கதிரவனை கூட்டி வந்து கண்ணாமூச்சி ஆடலாம், வெண்ணிலவு படகில் ஏறி விண்மினியாய் சுற்றலாம், மேகமெல்லாம் சேர்த்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம், வேண்டுமனை வெடிப்பு எடுத்து பூமி வந்து பார்க்கலாம்.
0: ஆஹா, ரொம்ப இலக்கா சொல்லிட்டீங்க. இது யார் சொல்லி கொடுத்தா?
1: உங்க
0: எந்த மிஸ் சொல்லி கொடுத்தாங்க?
1: பாண்டியம்மா.
0: பாண்டியம்மாமா? சரி சரி. நீங்க படிச்சு பெரிய ஆளானதும் என்ன வேலைக்கு போவீங்க?
1: போலீஸ்.
0: போலீஸா என்ன செய்வீங்க?
1: எல்லாத்தையும் பாது.
0: எல்லாத்தையும் பாதுகாப்பீங்களா? மக்களையெல்லாம். சரி, நீங்கள் படித்து பெரியாளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு கொடைப்பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடைப்பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

நாம் இணைந்து உள்ளோம் கோடைப்பண்பலை 100.5 வசந்த விடியல். கோடைப்பண்பலின் நேரம் 6:48. புத்தம் புது காலை புன்னகையோடு வரவேற்போம்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை, ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

நாம் இணைந்து உள்ளம் கோடைப்பண்பலின் 1.5 வசந்த விடியல். உற்சாகம் நிறைந்த காலை பொழுதில் புத்துணர்வும் வசந்தம் தரும் மகிழ்ச்சியும் நிறைத்து புன்னகையோடு தொடங்கும் அழகிய தருணத்தை இன்னிசையோடு இல்லந்தோறும் புதிய விடியலில் புத்துணர்ச்சியை சுவாசிக்க செய்து நிறைவுக்கு வருகிறது கோடைப்பண்பலின் 1.5 வசந்த விடியல் இப்பாடலுடன்.

0: பண்பலை 100.5
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
1: ராசிபுரம் முத்தாய்
5: இன்ஜினியரிங் காலேஜ்.
6: புதிய
1: அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
9: மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ.
10: July 23 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
11: நீங்கள் வாங்கும் 906 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
9: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். வழங்கிய வசந்த விடியல்.
12: கோடைப்பண்மலை 100.5 புத்துணர்வு இசையோடு மலர்கிறது சுகமான காலை.

கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நேர்களே, உங்கள் கவலைகளை காற்றோடு கரைத்து எப்பொழுதும் மகிழ்ச்சியை மனதோடு நிறைத்து அன்பான வார்த்தைகளை பேசி உயர்ந்த எண்ணங்களை மற்றவர்களிடம் விதைத்து வாழ்க்கை பாதையில் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் பயணித்திட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது 100.5 சுகமான காலை.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
5: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.

நெற்களி புலர்ந்துள்ள இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு உற்சாகத்தை தந்து மகிழ்வித்திட வாழ்த்து கொண்டிருக்கிறது 100.5 சுகமான காலை.

கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மாலை 5 மணி வரை லாபகரமான முறையில் ஆடு வளர்ப்பு பற்றிய பயிற்சி நடைபெறவுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. எண் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

நேர்களே, உங்களது மனக்கவலைகளை மறந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் வாழ்ந்திட உங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் இசையோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது 100.5 சுகமான காலை.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institutions. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
5: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
3: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: நெகிழி காற்றலைகளில் கானம் பாடி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது 100.5 சுகமான காலை.

0: ஏராளமான
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்
3: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
2: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
3: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
4: கவுன்சிலிங் கோட் 4959.
2: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
5: தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
6: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
7: PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல்.
8: கவுன்சிலிங் கோட் 2612.
9: பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
10: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
9: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
12: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
13: தொடர்புக்கு 8985712345.
9: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள், செட்டிகள், டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள், செட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள், செட்டிகள், டிரையர்கள்.
14: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
15: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
14: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
15: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
14: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
15: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
16: வணக்கம் அண்ணா.
17: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
18: மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை.
16: வேலை வெட்டி எதுவும் இல்லை என்றால் அப்படித்தான் மண்ணா செய்ய தோன்றும்.
18: வெண்ணிலவை தொட்டு முத்தமிடாசை.
16: ஏன் மண்ணா, இதை சற்று முன்பே சொல்லி இருந்தால் சந்திரயானோட உங்களையும் அனுப்பி வைத்திருப்பேன் அல்லவா?
17: ஓ அமைச்சரே, காலையிலேயே ஏன் இப்படி ஏட்டிக்கு போட்டியாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்?
16: மன்னா, நான் ஒன்றும் ஏட்டிக்கு போட்டியெல்லாம் பேசவில்லை. நீங்கள் தான் தர்பார் தொடங்கியது கூட தெரியாமல் ஏதேதோ பாடிக்கொண்டிருக்கிறீர்கள்.
17: ஓ, தர்பார் தொடங்கி விட்டதா?
16: மன்னா, தர்பார் துவங்கி 1 நிமிடத்திற்கும் மேல் ஆகிவிட்டது. இன்றைய தர்பாரில் ஏதாவது செய்தி சொல்ல இருக்கிறீர்களா, அல்லது மீன் பிடித்து மீண்டும் ஆற்றில் விட ஆசை என்று பாடிக்கொண்டே இருக்க போகிறீர்களா?
17: அமைச்சரே, இன்றைய தர்பாரில் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான அம்மையார் முத்துலட்சுமி ரெட்டி அவர்களை பற்றி சொல்ல போகிறேன்.
16: ஓ அப்படியா மன்னா, சிறப்பு சிறப்பு. ஒருவேளை இன்று?
17: ஆம், இன்று முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் அவர்களின் நினைவு நாள்.
16: ஓ அப்படியா, அம்மையாரின் பெருமைகளை சொல்லுங்களேன், பெருமிதத்தோடு கேட்போம்.
17: அமைச்சரே, அவர் இந்தியா முதல் பெண் மருத்துவர் மட்டுமல்ல, பெண்களின் முன்னேற்றம், சாதி மறுப்பு, சமூக சீர்திருத்தம், விடுதலை போராட்டம் போன்ற பல துறைகளில் பங்களிப்பு செய்தவர்.
16: ஓ அப்படியா?
17: ஆமாம், புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் 1886 July 30 நாராயணசாமி சந்திரம்மாள் தம்பதியினருக்கு முதல் மகளாக பிறந்தவர் தான் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். அவர்களது பெற்றோரே கடும் சமூக எதிர்ப்புகளுக்கு இடையில் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்கள்.
16: மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதே மன்னா.
17: அது மட்டும், பெண்கள் படிப்பதற்கு பெரிய எதிர்ப்பு இருந்த காலகட்டத்தில் வீட்டிலிருந்தே படித்து தனி தேர்வராக தேர்வு எழுதி மெட்ரிகுலேஷன் தேர்வில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்று இன்டர்மீடியட் படிக்க புதுக்கோட்டை மகாராஜா கல்லூரிக்கு விண்ணப்பித்தார். அந்த விண்ணப்பமே அன்றைய காலகட்டத்தில் பெரிய சலசலப்பை உருவாக்கியது.
16: ஏன், என்னானது பண்ணா?
17: ஏனென்றால் அதுவா

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
2: உங்களை தேடி. சிவா டெக்ஸ்டைல்ஸ் இன் வைபா.

0: வரை மகாராஜா கல்லூரியில் ஒரு பெண் படித்ததில்லை. அவர் பிற ஆண் மாணவர்களின் படிப்பு கெட காரணமாக இருப்பார் என்று கல்லூரி முதல்வர் கருதினார். அதனால் மகாராஜா பைரவ தொண்டைமான் தலையிட்டு அம்மையார் முத்துலட்சுமி அவர்கள் படிக்க அனுமதித்ததோடு கல்வி உதவித்தொகையும் வழங்கினார்.
1: ஓஹோ!
0: இதனால் 1912 அம்மையார் முத்துலட்சுமி அவர்கள் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரானதோடு மட்டுமல்லாமல் அறுவை சிகிச்சை பிரிவில் முதலாவது மாணவியாக தேர்ச்சி பெற்று தங்க பதக்கமும் பெற்றார்.
1: ஓ, மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறதே மன்னா.
0: தனது 28வது வயதில் மருத்துவம் படித்த பகுத்தறிவாளரான சுந்தர ரெட்டியை சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு முன்பு தன்னை திருமணம் செய்து கொள்ள இருக்கும் சுந்தர ரெட்டியிடம் தன்னை சமமாக நடத்த வேண்டும், தனது விருப்பங்களில் தலையிடக்கூடாது, தன்னுடைய பொது வாழ்க்கை மக்கள் சேவையில் எந்த இடையூறும் செய்யக்கூடாது என்கிற நிபந்தனையின் பேரில் தான் திருமணத்திற்கு அவர் ஒப்புக்கொண்டார். அமைச்சரே,
1: கணவனாக வரப்போகிறவரிடம் திருமணத்திற்கு முன்பு இன்றைய பெண்கள் போடும் கண்டிஷன்களை 100 ஆண்டுகளுக்கு முன்பே அம்மையார் முத்துலட்சுமி ரெட்டியார் போட்டிருக்கிறாரே.
0: ஆமா, மேலும் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் சென்னை மாகாண சட்டசபையின் முதல் பெண் உறுப்பினராகவும் முதல் பெண் துணை தலைவராகவும் சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் துணை மேயராகவும் பொறுப்பு வகித்திருக்கிறார். அமைச்சரே,
1: ஓஹோ!
0: இந்த காலகட்டங்களில் தேவதாசி முறை ஒழிப்பு, பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, பெண்களின் திருமணத்திற்கான வயதை நிர்ணயம் செய்தல் போன்ற பல புரட்சிகரமான பெண்களுக்கான திட்டங்களை உருவாக்குவதற்கும் சட்டங்களை இயற்றுவதற்கும் இவர் காரணமாக இருந்திருக்கிறார். அமைச்சரே,
1: ஆச்சரியமாக இருக்கிறதே மன்னா.
0: அது மட்டும் இல்லை அமைச்சரே, ஆதரவில்லாமல் தவிக்கும் பெண்களுக்கு இன்றைக்கும் உதவிக்கரம் நீட்டும் சென்னையில் இருக்கிற அவ்வை இல்லம் அம்மையார் அவர்களால் தொடங்கப்பட்டதுதான் அமைச்சரே. மேலும் இந்திய மாதர் சங்கத்தின் தலைவராகவும் நீண்ட நாள் பொறுப்பேற்று மக்கள் பணியாற்றியிருக்கிறார் அம்மையார் அவர்கள்.
1: இந்த அம்மையார் அந்த காலத்திலேயே மிகப்பெரிய பெண் புரட்சியாளராக இருந்திருக்கிறாரே.
0: அது மட்டுமா, புற்றுநோயால் இறந்த தமது சகோதரி மூலம் அந்த நோய் தரும் துன்பம், வலி, வேதனை ஆகியவற்றை நேருக்கு நேர் பார்த்திருந்த டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் புற்றுநோய்க்கென்று ஒரு மருத்துவமனை கட்ட உறுதியெடுத்தார். அவர் எடுத்த முயற்சியின் செயல் வடிவம் தான் இந்தியாவிலேயே புற்றுநோய்க்காக உருவாக்கப்பட்ட 2வது சிறப்பு மருத்துவமனையாக இன்றைக்கு அடையாறில் இருக்கிற புற்றுநோய் மருத்துவமனை வெகு சிறப்பாக மக்கள் பணியாற்றி வருகிறது அமைச்சரே.
1: ஓஹோ!
0: இன்னும் கேளுங்கள் அமைச்சரே, 1968 முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் இதே ஜூலை 22 இறந்த போது அன்றைக்கு வானொலியில் உரையாற்றிய அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள், முத்துலட்சுமி ரெட்டி, சரோஜினி நாயுடு போன்ற பெண்கள் இல்லாமல் போயிருந்தால் நாம் இன்று இந்த உயரத்தை அடைந்திருக்க முடியாது என்று புகழாரம் சூட்டினார்.
1: அந்த புகழுரைகளுக்கு இவர் ஏற்றவர்தானே. ஆஹா, பெண் குலத்திற்கே ஒரு முன் உதாரணமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்கிறாரே. சிறப்பு சிறப்பு மன்னா. மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி தொடர்பான உங்களின் பதிவு மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது. அருமை அருமை மன்னா. சரி மன்னா, நான் வருவதற்கு முன்பும் ஏதோ ஒரு பாட்டு பாடிக்கொண்டிருந்தீர்களாமே.
0: ஓ, அதுவா அமைச்சரே?
2: சொந்த குரலில் பாட ரொம்ப நாளாய் ஆசை.
1: மன்னா மன்னா, தயவு செய்து அப்படி ஏதும் விபரீத முடிவெடுத்து பாட துவங்கி விடாதீர்கள். அப்படி நீங்கள் பாட துவங்கினால் ஏதோ மருந்து மாத்திரையில் உயிரை வைத்திருப்பவர்கள் எல்லாம் விடைபெற்று விண்ணுலகம் சென்று விடுவார்கள்.
3: என்ன? நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
4: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.

5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகையின் வானவில். இன்று நமக்கு தரும் தலைப்பு உலர்மலர் தொழில்நுட்பம். சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்று உலர்மலர் தொழில்நுட்பம் குறித்து விளக்கம் தர காத்திருக்கிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கோ சதீஷ் அவர்கள். இசை பாடும் தேன்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது சுகமான காலை.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: ஜூலை 22
0: இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு
2: எத்தனை எத்தனையோ தியாக செம்மல்களின் அரும்பாடு
0: சொல்லில் அடங்கா துயரங்கள்
2: சோகத்தில் முடிந்த எண்ணற்ற நிகழ்வுகள்
0: போராடி போராடி பெற்ற நம் இந்திய விடுதலை
2: அதில் நம் தேசிய கொடியை அறிமுகம் செய்ததும் ஒரு நிலை
0: சுதந்திரத்திற்கு முன்பாக அறிமுகப்படுத்தப்பட்ட நம் தேசிய கொடி
2: விங்கலி வெங்கையா அவர்களால் வடிவமைக்கப்பட்ட மூவர்ண கொடி
0: இந்த கொடி நம் விடுதலை வேட்கையை வெள்ளையருக்கு சுட்டிக்காட்ட உருவாக்கப்பட்டது
2: இதன் உருவாக்கமோ பல முறைகளில் மாற்றி மாற்றி அமைக்கப்பட்டு இறுதியில் தற்போதைய வடிவம் பெற்றது
0: காதி எனும் நம் நாட்டு நெசவாளர்களால் கைப்பட நெய்யப்பட்ட துணியில் நமது தேசிய கொடி தயாரிக்கப்படுகிறது
2: தியாகம் உண்மை வளமை எனும் பொருள்பட காவி வெண்மை பச்சை நிறத்தில் நம் தேசிய கொடி உலகெங்கும் பவனி வருகிறது
0: 1947
2: விடுதலை போராட்ட அரசியல் நிர்ணய சபை
0: மூவர்ண கொடியை நம் தேசிய கொடியாய் அறிவித்த தினம் இன்று
2: மிகச் சிறந்த இந்திய பின்னணி பாடகர்
0: டெல்லியில் உள்ள நடுத்தர பஞ்சாபி குடும்பத்தில் பிறந்தவர் அவர்
2: அவர் பெயரோ முகேஷ் சந்த் மாத்தூர் என்பது
0: 1950களில் தொடங்கி 70கள் வரை இவர் பாடிய பாடல்கள் எண்ணில் அடங்காது
2: இளம் வயது முதற்கொண்டே இவர் மனதில் இசையின் பாதிப்பு
0: அதனால் தன் உறவினர் மோதிலால் வழியாக திரைத்துறையில் காலடி பதிப்பு
2: தனது இசை ஆர்வத்தால் இவர் பாடிய பாடல்கள் ஏராளம்
0: இது இன்றளவும் இந்திய திரையுலகில் வளம் வருகிறது தாராளம்
2: ராஜ்கபூர் போன்ற மிகப்பெரிய நடிகர்களுக்கு தந்தது பின்னணி குரல்
0: இந்தி திரைப்பட உலகில் இவர் பாடல்கள் என்றுமே அணையாத அகல்
2: 1923
0: இந்தி திரைப்பட பாடகர்
2: முகேஷ் பிறந்த தினம் இன்று
0: இந்தியாவின் நவீன மருத்துவத்துறையின் முதல் பெண் மருத்துவர்
2: புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கோகர்ணம் என்ற இடத்தில் பிறந்தவர்
0: இவர் ஒரு தமிழ் ஆர்வலர் மட்டுமல்ல சமூக போராளி
2: இன்றும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது மருத்துவத்துறையில் இவரின் சாதனை பணி
0: தமிழிசை இயக்கம் தமிழ் பணி போன்ற இயக்கங்களில் ஈடுபாடு
2: பெண்களுக்கான ஸ்திரீ தர்மம் இதழின் ஆசிரியராகவும் பணியாற்றினார் அதனோடு
0: 43 நாடுகள் நடத்திய உலக பெண்கள் மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக பங்கேற்றவர்
2: இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் என்ற பெருமையை பெற்றவர்
0: சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் துணை மேயர் என்ற பெருமை
2: சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி என்பதும் இவரது திறமை
0: அனாதை குழந்தைகளுக்காக அடையாறில் அமைத்தார் அவ்வை இல்லம்
2: புற்றுநோய் மருத்துவமனை அமைக்க பல வழிகளில் நிதி திரட்டியது இவரது கருணை உள்ளம்
0: 1968
2: இந்தியாவின் நவீன மருத்துவத்தின் முதல் பெண் மருத்துவர்
0: டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு தினம் இன்று
2: தமிழ் திரையுலகின் பழம் பெரும் நடிகர்களுள் இவரும் ஒருவர்
0: தனது நடிப்பால் எண்ணற்ற உள்ளங்களை கவர்ந்தவர்

0: தூத்துக்குடி மாவட்டம் சுண்டாங்கோட்டை எனும் ஊரில் பிறப்பு.
1: தனது குணச்சித்திர நடிப்பால் அனைவர் மனங்களிலும் இடம் பிடிப்பு.
0: சதி நீலாவதி திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் நுழைந்தார்.
1: எண்ணற்ற படங்களில் தன் நடிப்பால் சிறந்து உயர்ந்தார்.
0: ஆரம்ப நாட்களில் வில்லன் பாத்திரங்களில் வலம்.
1: தொடர்ந்து நகைச்சுவை நடிகராகவும் இறங்கினார் களம்.
0: 1972
1: தமிழ் திரைப்பட பழம்பெரும் நடிகர்
0: TS பாலையா நினைவு தினம் இன்று.
2: சினிமா கினமான்னு சொல்லிட்டு இருக்கிறிய, அந்த கதையை பத்தி கொஞ்சம் சொல்லு பாப்போம்.
3: பை கணிதத்தில் முக்கிய மாறிலி,
4: அதனை கொண்டாடுகிறோம் ஆண்டில் சில நாள்களில்.
3: இந்நாளை அறிமுகப்படுத்தியவர் லாரிஷா.
4: ஆண்டு 1988.
3: பையின் மதிப்பு என்ன?
4: 3.14 அல்லது 22/7.
3: இவ்விரண்டு மதிப்புகளும் வருடத்தில் எப்பொழுது வருகின்றன?
4: மார்ச் 14 அதாவது
3: ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பிறந்த நாளாக அமைந்த 14/3.
4: இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால்
3: 22/7 வகுத்தல் தொகையான
4: 3.14159926 சரியாக அனுசரிக்க
3: மார்ச் 14 1:59:26 கொண்டாடுகிறோம்.
4: இன்னொரு நாள் பையின் அண்ணளவை குறிக்கும்
3: June 22
4: அதாவது 22/7.
3: பொதுவாக இது ஐரோப்பிய நாள் கணக்குகளில்
4: July 22 பை நாள் கொண்டாடப்படுகிறது.
3: இன்று பை அண்ணளவு நாள். கோடை பண்பலை 100.5 இதுவரை கெட்டுச்சு வைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
5: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
9: பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
10: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
9: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
12: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
13: தொடர்புக்கு 8985712345.

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வானவில் இன்று நமக்கு தரும் தலைப்பு உலர்மலர் தொழில்நுட்பம். சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்று உலர் மலர் தொழில்நுட்பம் குறித்து விளக்கம் தர காத்திருக்கிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கோ சதீஷ் அவர்கள். கோடை பண்பலின் 100.5 தந்து கொண்டிருக்கிறது சுகமான காலை.

0: அடா.
1: தேனி வட வீரநாயக்கன்பட்டி சாலை தொழிலாளர் நலவாரிய அலுவலகம் அருகிலுள்ள கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பாக ஏசி மற்றும் குளிர்சாதன பெட்டி பழுது பார்த்தல் பயிற்சியானது வர 24ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் 24ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த பயிற்சியானது முற்றிலும் இலவசம், 30 நாட்களுக்கு நடைபெற இருக்கிறது. விருப்பமுள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 94 42 75 83 63.
2: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை 105 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
3: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய சுகமான காலை நிகழ்ச்சி மீண்டும் வளம் வரும் நாளை காலை 7 மணிக்கு. இனி கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம். தேனி மாவட்ட நேர்களுக்காக நிகழ்ச்சி வருவதற்கு முன்பாய் செய்திச் சுருக்கம்.
1: மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கல்வியின் ஓரமாய், சிந்தனையின் சாரமாய், சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: வானொலி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே. மனதிற்கு இதம் சேர்த்து மகிழ்விக்கும் இனிய தருணம். இசை மனதை இணைக்கும் மொழி. உள்ளத்தின் உணர்வுகளுக்கு இசையால் உயிரூட்ட நம் கோடை பண்பலை

5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தேனி மாவட்ட நேயர்களுக்காக. தேனி மாவட்ட நேயர்கள் அனைத்து நேயர்களும் அழைக்கலாம் 24 24 26 290 333. சகோதரிகள் அழைக்கலாம் 24 24 29. அறிமுக நேயர்கள் அழைக்கலாம் 24 24 20. முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2.

0: நிகழ்ச்சியில் உங்களுடன் அபிஷேக் நாகதேவன். இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம் ஐயா.
1: ஹலோ,
0: பேசுங்க. இணைப்பில் வந்துட்டீங்க.
1: அன்பு அறிவிப்பாளர் அபிஷேக் சாருக்கு இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன்.
0: வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார். உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி.
0: அனைவருக்கும் மகிழ்ச்சிங்க. அப்புறம் காலை பொழுது எப்படி போயிட்டு இருக்கு?
1: நல்லா போயிட்டு இருக்கு சார். இப்பதான் குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தோட்டத்தை கிளம்பிட்டு இருக்கேன் சார்.
0: விவசாய பணியை மேல்கோட போறீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க.
1: ஆமாங்க சார், தோட்டத்தை திராட்சை போட்டிருக்கோம் சார்.
0: திராட்சை?
1: ஆமாங்க.
0: தண்ணீர்லாம் இருக்குங்களா உங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு?
1: தண்ணி அடிவாரம் பக்கத்துல தான் சார், மலை பக்கத்துல, அதனால தண்ணி கொஞ்சம் பிரச்சனை இல்லை சார்.
0: நிலத்தடி நீர்லயே விவசாயம் பண்ணிடுறீங்க?
1: ஆமாங்க சார், போர் இருக்கு சார்.
0: சரிங்க சரிங்க சரிங்க.
1: ஆமாங்க சார்,
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. நல்லா விவசாயம் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாங்க
1: சார்? இந்த எங்க பாப்பாவுக்கும் தம்பிக்கா வேண்டி இந்த முத்தக்கலைக்கு பாடுறது பாட்டு சார்.
0: அனைவருக்காகவும் அந்த பாட்டை கேட்டலாங்க.
1: ரொம்ப நன்றி சார்.
0: நன்றிங்க.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன்.

0: மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
4: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
5: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
6: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
7: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
8: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
9: கவுன்சிலிங் கோட் 2612.
10: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
11: சன்ஃப்ளவர் ஆயில்
10: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
12: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
10: மேலும் இணைந்து விளங்குவோர் புதுக்கோட்டை, இலுப்பூர், மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
13: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
10: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
14: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
15: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
14: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
15: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
14: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
15: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
10: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
16: சில பேர் ஒரு காலத்துல மைண்ட செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்புறம் மாறுவதே கிடையாது. அதிலிருந்து தங்களை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுவதே இல்லை. நாள்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறார்களே அவர்கள்தான் வாழ்கிறவர்கள். மனிதன் சுயமாக தேடி சிந்திக்கிற போதுதான் ஒரு உண்மை புலப்படும். கேட்டல், சிந்தித்தல், அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை வச்சான், தெளிதல் அப்படின்னு வச்சான். நீ எதை கேட்டியோ, எதை சிந்திச்சையோ, அதுலேருந்து நீ ஒரு தெளிவுக்கு வரணும். இதுதான் சரியா இருக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் பலரால் சொல்லப்பட்டாலும் அது உண்மையாக இருக்க முடியாது. அது பலர் பல காலமாக சொல்லிக்கொண்டே வந்த செய்திகள். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், அதன் பிறகு நிட்டை கூடல் அப்படின்னு எழுதுனான். அதை அக்செப்ட் பண்ணி கொண்டு அதை பின்பற்ற தொடங்குவது நிட்டை கூடல் அப்படின்னு. இப்ப என்ன பண்றாங்க பெருவாரியான மக்கள்? கேட்டல், வெறும் காதல கேட்டாச்சுன்னா போதும், அது உண்மை அப்படின்னு நம்புறதுக்கு தயாராயிடுறாங்க. இவங்களுக்கே அது உண்மையா பொய்யான்னு தெரியாத விஷயத்த அடுத்த ஆளுக்கு வேற அனுப்பிடுறாங்க. அவங்க 1000 பேருக்கு அதை அனுப்பிச்சிடுறாங்க. அது சமூகத்தினுடைய நன்மைக்கு மிகவும் ஆபத்தானது. அதன் பிறகு நம்மால் அதை மாற்ற முடியாது. இந்த உலகத்துல அதை மாற்றி அமைக்கவே நம்மால முடியாது. நம்ம உண்மை என்று நம்ப கூடாது. நாம் அதில் நம்முடைய தெளிதல் ஆராய்ந்து சிந்தித்து ஒரு உண்மை, இது உண்மை அல்ல என்று பகுத்து பார்க்க கூடிய ஒரு திறன் உள்ளவர்களாக தம்மை வளர்த்து கொள்ள வேண்டும். இதற்கு என்ன வேணும்? புத்தகங்களை படிப்பது ஒரு நல்ல பழக்கம். இந்த வாழ்க்கை இருக்கே ரொம்ப ஆச்சரியகரமானது. அப்ப நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும்? ஏதோ ஒன்று பார்த்துட்டதால இதுதான் உண்மை, இதுதான் கடைசி வரைக்கும் உண்மை அப்படின்னு சாதிக்க கூடாது. இதற்கு நேர் எதிர்மாறான ஒரு உண்மையும் இந்த உலகத்தில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இதற்கு சம்பந்தமே இல்லாமல் இது நடக்காதபடி வேறொன்று நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த கிளாரிட்டி திங்கிங் இன்னைக்கு சமூகத்தில் குறைஞ்சு போச்சு. இவ்வளோ பேர் சொன்னால் கூட அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நான் என்னன்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிற அந்த திங்கிங் இன்னைக்கு குறைஞ்சிட்டே போகுது. அதனால தான் படிக்கணும், படித்தா போகாது, அதை படித்ததை பற்றி நம்ம சிந்திக்கிறதுக்கு பழகணும். புத்தகங்களை படிக்கணும். இது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? இதுக்கு மாற்று இருக்கவே

முடியாதா, இதற்கு எதிரான கருத்து உண்மையா இருக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். கேட்டல், தெளிதல், ஒரு விஷயத்தை நம்ம தெளியணும். சிந்தித்தல், கேட்டல், சிந்தித்தல், ஒரு சிந்திக்கணும், தெளிதல், அப்புறமா ஒன்று அக்செப்ட் பண்ணணும். நிட்டை கூடுதல், நிட்டை கூடுதல்னா அதை ஏற்றுக்கிறது, பின்பற்ற தொடங்கிறது, நிட்டை கூடுதல். அப்படித்தானே ஒரு புத்தகத்தை படிக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு உண்மைகளை நாம் அப்படி புரிந்து கொள்வதற்கு பழக வேண்டும். இந்த உணர்வோடு ஒரு ஒரு நூலை எடுத்து படிக்கிற போது சில உண்மைகளை நாம் தேடணும். ஆனால் ஒன்று மட்டும் மாறாது, உலகம் உள்ள வரையில் அன்பு, இரக்கம், கருணை, பிறரிடத்தில் மதிப்பு காட்டுதல், இது போன்ற பண்பு நலன்கள் எத்தனை நூற்றாண்டானாலும் மாறவே மாறாது. அதாவது ஒரு உணவு அப்படின்னு வந்தால் கூட அந்த உணவில் மனிதத்தன்மை இருக்கிற போது தான் அது சிறப்பாக இருக்குங்கிறதுக்கு ஒரு அழகான இன்சிடென்ட் சொல்கிறோம் பாருங்க. ஒரு ரொட்டி கையில் வச்சுருக்காரு ஒரு குரு. அந்த குரு சிஷ்யரில் கேட்குறாரு, இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்? ஒருத்தன் சொன்னால் அதில் பட்டர், வெண்ணெய் தடவி சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். இன்னொருத்தன் சொன்னான் ஜாம் தடவி சாப்பிட்டா

0: கடினத்தன்மை இருக்கிற போது தான் அது சிறப்பாக இருக்குங்கிறதுக்கு ஒரு அழகான இன்சிடென்ட் சொல்கிறோம் பாருங்க. ஒரு ரொட்டி கையில் வச்சுருக்காரு ஒரு குரு. அந்த குரு சிஷ்யர்களை கேட்குறாரு, இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்? ஒருத்தன் சொன்னால் அதில் பட்டர் வெண்ணெய் தடவி சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். இன்னொருத்தன் சொன்னான் ஜாம் தடவி சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். இன்னொருத்தன் சொன்னால் இல்லை இல்லை உள்ளே ஏதாவது வச்சு உருளைக்கிழங்கு கிழங்கு ஏதாவது வச்சு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா ரொட்டி பிரமாதமாக இருக்கும். இந்த ரொட்டி எப்போ நல்லாயிருக்குன்னு ஒவ்வொருத்தரையாக கேட்டுக்கிட்டே இருந்தார். ஒரே ஒரு பையன் சொன்னான், அதெல்லாம் இல்லைங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ விஷயம் ஒன்று தான், அவன் வெவ்வேறு கருத்து சொல்கிறான். ஆனால் உண்மையான மனிதத்தன்மை என்பது என்னென்னா, என்ன இருக்கோ அதை எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு நினைக்கிறது தான் உலகம் உள்ள வரையில் நிற்கக்கூடிய பண்பாடான செயல். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எதுவாக வேணால் இருக்கலாம், நம்மெல்லாம் சேர்ந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படின்னாரு. அந்த பொருளில் ஏதோ ஒரு ருச்சி இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அந்த பொருளை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கொத்தர் சாப்பிடுற போது தான் சுவை வரும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள். கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
2: இன்றைய மனதோடு ராகம் தேனி மாவட்ட நேயர்களுக்காக வளம் வந்து கொண்டிருக்கிறது. அனைத்து நேயரும் அழைக்கலாம். 24 24 26 290 330 33 சகோதரிகள் அழைக்கலாம். 24 24 29 அறிமுக நேயர்கள் அழைக்கலாம். 24 24 24 முன்னிணைப்பிற்கு 0 45 42 இணைப்பில் இருக்கிற நேயர் வாங்க வருக.
3: வணக்கம் சார்.
2: ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
3: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி மகாராஜன் பரமேஸ்வரி. ஒரு புள்ள கேக்குது கொடையப்பம் தானுங்க, உச்சத்தில் நிக்குது எப்பவுமே தானுங்க, கவலை மறக்க கொடையப்பம் கேளு.
2: ரொம்ப அருமையா பாடுறீங்களே சார், என்ன பண்றீங்க சார்?
3: கிராமத்து இசை அரசன் 100.5 நான் விவசாயம் செய்து கொண்டு கண்டு நம்ம பண்பலை கேட்டுக்கிட்டே இருக்கேன் சார்.
2: விவசாயம் பண்ணிட்டு நீங்களும் ஒரு இசை அரசனா வளம் வந்துட்டு இருக்கீங்க கோடை பண்பலை கேட்டுட்டு.
3: நன்றி சார், நன்றி சார்.
2: சரிங்கய்யா, நல்லா இருக்கீங்கல்ல?
3: நல்லா இருக்கும் சார். நம்ம பண்பலையில நம்ம அறிவிப்பெல்லாம் பார்த்து கொள்ள நாள் சார். சார் நல்லா இருக்காங்களா சார்?
2: அனைவரும் நலமா இருக்காங்க. சரிங்க, நிகழ்ச்சியில
3: சார் அந்த இயற்கை நான் வேண்டிக்கிறேன்.
2: நன்றிங்க, நன்றிங்க. என்ன பாடலுங்க வேணும்?
3: அண்ணே நான் இறங்கி
2: வரவா. சரிங்க, கேட்டலங்கய்யா.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
4: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
7: கவுன்சிலிங் கோட் 2624.
4: மேலும் இணைந்து விளங்குவோர் புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
8: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 3846.
4: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
4: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
7: கவுன்சிலிங் கோட் 2624.
4: மேலும் இணைந்து விளங்குவோர் புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
8: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 3846.
9: நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இணைப்பில் இருக்கிற நேயர் வாங்க. வணக்கம்.
10: வணக்கம். தேனி மாவட்டம் காமாட்சிபுரத்தில் இருந்து ஆ அருணாதேவி பேசுறேங்கண்ணா.
9: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
10: நான் நல்லா இருக்கேண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்கண்ணா?
9: நல்லா இருக்கிறோம் அனைவரும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
10: நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேங்கண்ணா.
9: ஸோ பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டீங்க?

0: ஆமாங்கண்ணா.
1: ஸோ ரேடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கள்கிட்ட பேசிட்டு தான் போகணும் அப்படிங்கறக்காக.
0: ஆமாங்கண்ணா, தேடி மாவட்ட நேர்லண்ணா,
1: அதனால உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு.
0: ஆமாங்கண்ணா,
1: இன்னைக்கு தான் முதல் முறையா பேசுறீங்களா?
0: இல்லண்ணா, நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து எஃப்எம்ல பேசிட்டு இருக்கேன்.
1: அருமை அருமை அருமைங்க, நல்லா படிங்க.
0: சரிங்கண்ணா,
1: அடிக்கடி பேசுங்க, பண்பலை கேளுங்க. நிகழ்ச்சியில் என்ன பாடல்மா வேணும்?
0: கருப்பு படத்துல இருந்து பாடல் போடுங்கண்ணா.
1: சரிங்கம்மா, கேட்கலாம், நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன?

0: எல்லாமே மங்களன் மங்கள் வெளி பொருட்கள் ஆச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: கோடை பண்பலை 5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: வழங்கும் மனதோடராகும்.
5: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ குமரன் தங்கமாளிகையின் வானவில். இன்றைய வானவில் உலர் மலர் தொழில்நுட்பம் குறித்து சிறப்பு விருந்தினராக பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கோ சதீஷ் அவர்கள் விளக்கம் தர காத்திருக்கிறார். நாம் இணைந்து உள்ளோம் மனதோடு ராகம். இணைப்பில் இருக்கிற நேயர்,
6: வணக்கம் சார்.
5: அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க?
6: தேனி மாவட்டம் சின்னமூர் பக்கநாதத்திலிருந்து பங்குசாய் பேசுறேங்க சார்.
5: அம்மா எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கீங்க சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: அனைவரும் நலமா இருக்கிறோம். சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா?
6: முடிச்சாச்சு சார்.
5: 8:30 சமையல் முடிச்சிட்டீங்க?
6: ஆமா சார்.
5: சாப்பிட்டீங்களா காலையில?
6: இல்லைங்க சார்.
5: சமையல் மட்டும் முடிச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க? சரிங்கம்மா. எத்தனை வருஷமா பண்பலை கேட்டுட்டு
6: இருக்கீங்க?
5: ஓ சரிங்க சரிங்க சரிங்க, மகிழ்ச்சிங்க. என்ன பாடல் கேட்கலாமா?
6: வழி நெடுக்க காத்து.
5: சரிங்கம்மா, பாடல் கேட்டலாம். நன்றி, வணக்கம்.

0: Viking Bunions and Briefs.
1: JJ College of Engineering and Technology, Zoramica Group of Institutions. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
3: மேலும் இணைந்து விளங்குவோர் புதுக்கோட்டை, இலுப்பூர், மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
7: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
8: பாட்டி, என்ன குடிக்கிறீங்க?
9: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
8: இது எதுக்கு?
9: தினசரி 2 இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
8: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
10: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
11: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி.

0: நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
3: என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
1: மேலும் இணைந்து விளங்குவோர் புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
4: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 3846.

0: நாம் இணைந்து உள்ளம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தேனி மாவட்ட நேயர்களுடன் வளம் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் இருக்கிற நேயர் வாங்க வருக. வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம், சொல்லுங்க சகோதரி.
1: ராணி தேனி, நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப அருமையா இருக்கிறோம் ராணி அம்மா. என்ன என்ன சமையல் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: ஓரளவுக்கு முடிச்சிருக்கோம் சார்.
0: ஓரளவுக்கு முடிச்சிருக்கீங்க. எனக்காச்சு பண்பலை கேட்டுட்டு சமையல் பண்றப்ப சட்டிலாம் விட்டுட்டு வந்துட்டு பண்பலை கேட்டிருக்கீங்களா? அதை பால் பொங்கி இருக்கு. நிறைய முறை அது மாதிரி நடந்திருக்கோம்.
1: ஒரு சில நேரங்கள் அமைஞ்சிருக்கு
0: சார். சரி சரி சரிங்கம்மா. இன்னைக்கு என்ன சமையல்?
1: இன்னைக்கு வெண்பொங்கல் சார், காலையில.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா. நிகழ்ச்சியில என்ன பாடலுங்க வேணும்? கண்டிப்பா வந்துடுறோம், ரெடியா வைங்க.
1: சரி சார், நீங்க புதுசா இணைஞ்சிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க நன்றிங்க. என்ன பாடல்மா வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு பிகில் படத்துல இருந்து சிங்க பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே அந்த பாடல் சொல்லுங்க.
0: சரிங்கம்மா, ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து பாடலை கேட்டலாமா?

வணக்கம், நான் இசையமைப்பாளர் வித்யாசாகர் பேசுறேன். கோடை பண்பலை கோடை பண்பலை ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345
4: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
3: மேலும் இணைந்து விளங்குவோர் புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
6: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 3846.
3: கோடை பண்பலை 100.5 சைபால்.
7: முகத்தில் வருவார் சைபால், சரியா கிளங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
4: சைபால்
3: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
8: ஒரு ஆள் இருந்தார், அவர் தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார். மௌன குரு, வாயே திறக்கறதில்ல. அவருக்கு 2 சீடர்கள் உண்டு. இவங்க தான் வர்றவங்க கிட்ட பேசுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த சீடர்கள் 2 பேரும் எங்கேயோ வெளியில் போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்கே வந்தார். குருக்கிட்ட போனார். குருவே, புத்தர்னா என்னன்னு கேட்டார். குருவுக்கு ஒன்றும் புரியல. அவர் உண்மையான குருவாக இருந்தாவில் புரியும். அவர் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்கள் எங்கேயோ போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது, உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படியே சுற்றி பார்க்குறார். அங்கங்கே பார்க்குறார். வந்தவர் இதை கவனித்தார். ஏதோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அடுத்த கேள்வி கேட்டார். தர்மம்னா என்ன சுவாமின்னார். குருவுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. நம்ம நிலைமை இப்படி ஆகிட்டுதே, இக்கட்டில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சபடியே விட்டத்தை பார்த்தார். அப்புறம் குனிஞ்சு தரையை பார்த்தார். அப்படியே உட்காந்துக்கிட்டார். வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டார். தியானம்னா என்ன சுவாமின்னார். பாவம், என்ன பண்ணுவார் அந்த குரு, பேசாமல் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டார். இது ஏதடா வம்பா போச்சுன்னு. இவர் இப்படி பண்ணால் கூட வந்தவர் சளைக்கலை. இன்னொரு கேள்வியும் கேட்டார். ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னார். இவர் பார்த்தார். இப்படியே போனால் இவர் வந்து கேள்வி கேட்குறத நிறுத்த மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற பாவனையில் 2 கையையும் விரித்து காட்டினார். வந்தவர் முகத்தில் மகிழ்ச்சி, மன நிறைவு, ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கேருந்து புறப்பட்டு போனார். வழியில் அந்த குருவோட சீடர்கள் 2 பேரையும் சந்தித்தார். உங்கள் குருவை தான் பார்த்துட்டு வரேன்னார். இவர் என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. இவர் விவரமாக சொல்கிறார். உங்கள் குரு எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா, புத்தர்னா என்னன்னு கேட்டேன், அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, மக்கள் புத்தரை வந்து அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க, உண்மையில் அவர் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் செய்கை மூலம் உணர்த்தினார். அதுக்கப்புறம் தர்மம்னா என்னன்னு கேட்டேன். அவர் மேலையும் கீழையும் பார்த்து தர்மம் சமமானது, அதில் உயர்வு தாழ்வு இல்லைங்கிறத உணர்த்தினார். அதுக்கப்புறம் தியானம்னா என்னன்னு கேட்டேன். கண்ணை மூடிக்கிட்டார். கண்ணை மூடி காணுகிற அற்புதம் அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியாக ஆசீர்வதிக்கப்படுறது பற்றி

0: கேட்டேன். கைகளை நீட்டி உதவுறது தான் அது அப்படிங்கிறத தன்னுடைய இருகை விரித்து உணர்த்தினார். எவ்வளோ பெரிய மகானவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டார். சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவாக குருக்கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோபம் வந்துட்டது. அடே பாவிகளா, எங்கடா போய் தொலைஞ்சிங்க, நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமான்னார். இது மாதிரி தான் நாம் சாதாரண மனிதர்களின் புற வேடங்களிலேயே மயங்கி போயிடுறோம். அவங்க பேச்சு, செய்கை, பார்வை இதிலெல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினச்சிக்கிறோம். உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாருக்கு சொந்தம்? அவங்களுக்கு இல்லை, நமக்கு தான் சொந்தம். நாம் தானே அதை கற்பிச்சுக்கிட்டோம். நம்மை நாம் அடையாளம் கண்டுக்கிறது இல்லை, நாம் யாருங்கிறது நமக்கு புரியறதில்ல. அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. அதனால தான் அடுத்தவங்களை தேடி ஓடிக்கிட்டுருக்குறோம். சில வீடுகளில் கூட இது மாதிரி சைகைகள் உண்டு. சில குடும்ப தலைவர்கள் தினமும் காலையில் கண்ணை கெட்டியாக மூடிக்கிட்டு கை ரெண்டையும் சுத்தமாக விரித்து வச்சுக்கிட்டே உட்காந்து தியானம் பண்ணுறது வழக்கம். எதுக்காக அப்படி பண்ணுறீங்கன்னு ஒருத்தர் பார்த்து கேட்டேன். இந்த மாதம் வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு, இனிமேல் என் கையில் சுத்தமாக ஒன்றும் இல்லை, புதுசாக எதுவும் செலவு வச்சுடாதே அப்படிங்கிறத அப்படி உள்ளங்கை ரெண்டையும் விரித்து காட்டி அவங்களுக்கு உணர்த்துறேன் அப்படின்னார்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் அருவார்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: வழங்கிய மனதோடராகும்.
5: நாம் கோடை பண்பலை 100.5 இன்றைய மனதோடு ராகம் தேனி மாவட்ட நேயர்களுடன் ஒலித்துச் சென்றது. நிகழ்காலத்தில் வாழுங்கள், கடந்த கால கவலைகளையும் எதிர்கால பயங்களையும் தூக்கி போடுங்கள், இன்று என்ற இந்த நொடியை மகிழ்வுடன் வாழுங்கள் என்று கூறி மனதோடு ராகம் நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். உங்கள் அபிஷேக் நாகதேவன். இதுவரை கேட்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இனி நம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீகுமரன் தங்கமலகின் வானவில். இன்றைய வானவில் உலர் மலர் தொழில்நுட்பம் குறித்து சிறப்பு விருந்தினராக பெரியகுளம் தோட்டக்கலைக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கோ சதீஷ் அவர்கள் விளக்கம் தர காத்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு முன்பாக செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர முன்னாள் துணை முதலமைச்சர் அஜித் பவார் சமுதாயத்திற்கு ஆற்றிய சேவைகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவு

சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்னினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் முன்னேற்றமான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரியர் அட்மிரல் யூஜியான் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி வெற்றி பெற்றுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:04.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா
1: பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
8: பிளஸ் 2 முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.

0: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
2: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
3: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இலுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.

கோடை பண்பலை 100.5 வானவில் இன்று நமக்கு தரும் தலைப்பு உலர் மலர் தொழில்நுட்பம் குறித்து. நேர்களே, இயற்கை மலர்களை அவற்றின் நிறம், வடிவம், அழகு இவற்றை முடிந்தவரை பாதுகாத்து நீண்ட காலம் வரைக்கும் பயன்படுத்தலாம். இவற்றை நவீன தொழில்நுட்பம் மூலமாக தயாரிக்கும் முறைகள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் குறித்து உங்களது சந்தேகங்களை கேட்க வரலாம். இந்த எண்களில் 24 24 26 24 24 29 290 333 மற்றொரு எண் 24 24 24. கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0 45 42. உலர் மலர் தொழில்நுட்பம் குறித்து விளக்கம் தர காத்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கோ. சதீஷ் அவர்கள்.

0: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: மலரே மௌனமா அப்படின்னு நாங்கள் கேட்டோம். மலர் மலர் எப்பவும் மௌனமாக தான் இருக்குது. நமக்கு வந்து ஒரு உணர்வுகளை வந்து கொடுக்கக்கூடியது இல்லைங்களா? நீங்கள் வந்துட்டு அந்த மலர்களை பயன்படுத்தி ஒரு சிறந்த தொழில் செஞ்சிட்ருக்கீங்க. அதுவும் இல்லாமல் உலர் மலர் தொழில்நுட்பம், இதோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள் சார்.
1: அதாவது உலர் மலர் தொழில்நுட்பம்ன்றது பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, அதோட பூ, இலை, காய், வேறு, பட்டை, கிழங்கு, அப்புறம் குச்சி, அப்புறம் பாசி, அப்புறம் பூஞ்சான், இதெல்லாம் வச்சு அதனோட நிறம், வடிவம் மற்றும் அமைப்பை வந்து அப்படி பாதுகாத்து அதுலேருந்து ஈரப்பதத்தை மட்டும் எடுத்துடணும் நம்ம.
0: சரி,
1: அதனோட ஈரப்பதத்தை எடுத்துட்டு அது வந்து நீண்ட காலமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கு சில மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை செஞ்சு மலர் அதாவது அது வந்து நீண்ட காலம் வர வரதுக்காக அதற்கு வந்து மலர் அலங்காரம் பண்ணுறதும், அப்புறம் வந்து கைவினைப் பொருட்கள் செய்கிறதாகவும், பின்பு வந்து இனிய மனமுள்ள இந்த பாட்பொறின்னு சொல்லுவோம், அது பேர் வந்து இனிய மனமுள்ள பூக்குடுவைன்னு சொல்லுவோம், அதை பண்ணுறதுக்கும் உருவாக்குறதுக்கு இது பயன்படுத்துது.
0: சரிங்க, மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக என்னெல்லாம் அதில் வந்துட்டு நீங்கள்
1: என்னென்ன மதம் சொல்லணும் அப்படின்னா, அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா எஜிப்ட் மம்மி பார்த்தீங்களா, அந்த அந்த காலத்துலேயே வந்து அந்த இறந்தவங்களுக்கு வந்து பூ வந்து சாட்டுவாங்க. அப்போ வந்து தாமரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலை தான் பயன்படுத்தியிருக்கு தாமரை பூவை. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு லோகத்துலேருந்து இன்னொரு லோகத்துக்கு போகிறதுக்கு இந்த பூ வந்து நல்ல ஒரு ஆன்மீக உள்ள பூவாக கருதுகிறாங்க. அதுதான் மாரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சென்ட்டு பயன்படுத்துவாங்க. இந்த பாட்பூரின்றது ஒரு குடுவை, அந்த குடுவுக்குள்ளே ஒரு சென்ட்டு வச்சு உள்ளே வச்சு பண்ணுறது, அதுக்கு பேர் தான் பாட்பூரி. அப்புறம் வந்து மலர் பொக்கேன்னு சொல்கிறது, பூ மலர் பொக்கே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வால் ஹேங்கிங்கு, அப்புறம் வந்து வளர் மாலை, அப்புறம் வந்து ஜுவல்ஸ் எல்லாமே, செயின், பிரேஸ்லெட்டு, பெண்டன்ட்டு, பேங்கிள், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெசினில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பண்ணலாம். அதே மாதிரி சிடி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தேவையில்லாத சிடி
0: பயன்படுத்தி ஆரம்ப காலத்தில் பயன்படுத்திட்டு இருந்தோம், இப்போ வந்து சில வீடுகளில் தான் அதை பார்க்க முடியுது.
1: அந்த சிடியில் வரையிறது இல்லைன்னா பூவை வந்து அச்சீவ் பண்ணுறது. அப்புறம் வந்து இப்போ படிக்கிறோன்னு வச்சுக்கோ, புக்கு

0: மார்க்.
1: அந்த பூக்களுக்கு இடையில நூல்கள் எதுவும் சேர்ப்பீங்களா?
0: எதுங்க?
1: இந்த சீடியில் வச்சு பண்ணும் போது,
0: அதாவது வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து பூக்களை வைப்போம். எப்பயுமே இந்த மலரை பொறுத்த வரைக்கும், உலர் மலரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த உலர் மலர்களை வச்சுருவோம். அதேமாரி கீ செயின்,
1: சரி,
0: அப்புறம் ஃப்ரிட்ஜு குளிர் சாதன பெட்டியில் அட்டை ஒட்டு வந்துடுறீங்களா, அதுக்கும் அழகுபடுத்தலாம். அதேமாரி அது, அப்புறம் வந்து பேகு, நம்ம பயன்படுத்தக்கூடிய பேகு, அப்புறம் வெட்டிங் கார்ட்ஸு, அப்புறம் வந்து வேணின்னு சொல்லுவோம், கொண்டையில் வைக்கக்கூடிய பூ வந்து உலர் மலர்லேயே வச்சுக்கலாம் வேணி, அப்புறம் வந்து பாக்கு மட்டையில் வரைகிற ஐட்டம், அப்புறம் வந்து நம்ம ஆற்று ஓரத்தில் தள்ளி நிற்கும், அதாவது ட்ரிஃப்ட் வுட்டுன்னு சொல்லுவோம், அதில் அழகுபடுத்துறது. அப்புறம் வந்து ஈவன் ஆல்பர்க் பார்த்திங்களா, நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற ஆல்பமே வந்து உலர் மலரில் பண்ணலாம். அப்புறம் பேனா, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கல்யாண வீடுகளில் பண்ணுற ப்ரூச்னு சொல்லுவோம், அதாவது இந்த மணமக்கள் மன பிரைடலுக்கும் மன பெண்ணுக்கும் மன ஆணுக்கும் வந்து இங்கே முன்னாடி குத்துவோம், அதுக்கு பேர் தான் ப்ரூச்.
1: ப்ரூச்
0: அது பயன்படுத்தலாம். அப்புறம் வாட்சு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுலேயும் வந்து ஸ்வீட்டும் செய்யலாம். ஸ்வீட் தயாரிக்கேன் அப்படின்னா வந்து இந்த ரோஜா இதழ் இருக்கு பார்த்தீங்களா, அதை பலகாரம் செஞ்சுட்டு அதுக்கு மேலே வைப்போம். அதேமாதிரி குல்கு அந்த சொல்கிறோம்ல, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு. அதேமாதிரி குளிர்பானங்கள்லாம் நிறைய பண்ணுறாங்க மலர், உலர் மலர்லாம் வச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஹேர் பேண்டு, நீங்கள் பயன்படுத்துகிற ஹேர் பேண்டு, ஈவன் சோப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம குளிக்கிற சோப்புலேயே அழகுபடுத்தலாம். அது வந்து சோப் கார்விங் சொல்லுவோம்.
1: சரிங்க சார்.
0: அதாவது மலர்கள்லேயும் பூ காய்கறிகளையும் தான் பண்ணுவாங்க, இதில் வந்து சோப்லேயும் பண்ணுறாங்க. இந்த தாய்லாண்டு, ஜப்பான், சைனாலாம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் சோப் கார்விங் வந்து அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கேலண்டர் இருக்குது பார்த்தீங்களா, கேலண்டர், அப்புறம் விசிறி, இது எல்லாமே பண்ணிக்கலாம்.
1: இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நீங்கள் சொல்ல சொல்ல தான் எங்களுக்கும் தெரியுது. அது இல்லாமல் திடீர்னு ஒரு ஆர்வம் வந்துருச்சு, ஏன் இப்படிலாம் நம்மளும் பண்ணி பார்க்கலாமே.
0: இல்லை, அதேமாதிரி மாலை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பூ வச்சு தான் பண்ணுவோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு பண்ணுறாங்க, அப்புறம் வந்து உலர் மலர்கள் பார்த்தீங்கன்னா, அப்புறம் அதேமாதிரி கேஷ்யு முந்திரி, அப்புறம் வந்து கார்டமம், அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பேப்பரு, அதேமாரி ஈவன் காயின், நம்ம பயன்படுத்துகிற காயின், அதேமாதிரி ரூபா நோட்டையும் வச்சு மலர்கள் பண்ண இது மாலை பண்ணுறாங்க.
1: இது எல்லாத்தையும் பற்றியும் நம்ம வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். அதை விட ஆவலாக நேர்களும் காத்திட்ருக்காங்க. இப்போ அவங்கள சந்திக்கிறதுக்கு முன்னாடி,
2: எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா, அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில் சோயா சங்க்ஸ்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: எல்லாத்திலையும் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம், இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
9: வாவ்,
8: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
10: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
11: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
12: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
13: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
14: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
15: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
14: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
15: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
16: கவுன்சிலிங் கோட் 4959.
14: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
17: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
18: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்த

0: பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: விதையும் இங்கே, விளைச்சலும்

0: நகைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர் புதுக்கோட்டை, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
3: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
4: சா கந்தசாமி, மௌனி ஆகியோரது பிறந்த நாளை ஜூலை 23 கொண்டாடுவோம். ஜூலை 23 நாளை
3: நீங்கள் வாங்கும் 9-6-HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
4: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை, மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். பிஎஸ்சி நர்சிங் 4 ஆண்டுகள், ஜிஎன்எம் நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. ஜிஎன்எம் கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
8: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
9: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
8: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
11: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
10: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
11: அப்படியா?
10: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
11: அப்போ இப்பவே போலாம்.
9: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
12: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா,
13: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
12: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்.
14: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
15: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
12: புதுக்கோட்டை, இழுப்பூர், மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
2: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர் புதுக்கோட்டை, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
16: கொடை பண்பலை 100.5 வளம் வந்து கொண்டிருக்கிறது வானவில். இன்னைக்கு வந்துட்டு உலர் மலர் தொழில்நுட்பம், இதை வந்து இன்னொரு முறை நம்ம சொன்னோம் அப்படின்னாக்கா நேர்களுக்கு வந்து நல்லா விளக்கமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சொல்லுங்கள் சார் அதை பற்றி.
17: அதான் உலர்மலர்னு சொல்ல முன்னாடி சொன்ன மாதிரி இது இந்த வீரபதத்தை முதல் நம்ம எடுத்துடணும். அது எடுக்கிறதுக்கு மொத்தம் 6 முறையில் வந்து இது எடுக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா காற்று மூலிமா உலர்த்துறது, அதாவது ஏர் ட்ரையிங். அதாவது அதை வந்து தலைகீழாக கயிறை கட்டி தொங்க விட்டுறணும். நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஹால்லையோ தொங்க விடுறது.
16: சார், ரொம்ப நேரமாக உலர் மலர்னே சொல்லிட்டு இருக்கோமே, என்னென்ன பூக்களை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி தயாரிக்கலாம்?
17: என்னென்ன எல்லா பூக்களுமே பண்ணலாம். பொதுவாக அதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்களா வந்து இந்த ஹைட்ரா 3D மலர்கள்னு சொல்லுவாங்க. அது வந்து டேலியா, டேரி பூன்னு சொல்கிறோம், டேரி, ரோஜா, ஹெலிக்ரைசம் சொல்லக்கூடிய, அதுதான் வந்து எவர் லாஸ்டிங் ஃப்ளவர்னு சொல்லுவாங்க மலர்கள். அதை வந்து வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கொடைக்கானலில் பார்த்துருப்பீங்க, மஞ்சள் கலரில் இருக்கும், எங்கேயும் பூத்து கொண்டு இருக்கும்.
16: நிறைய டேலியா பூக்கள், நிறைய கலர் கலராக பார்க்கலாம் பிரெயின் பார்க்கில்.
17: எல்லா மலர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்லி, அப்புறம் வந்து இக்ஸோரான்னு சொல்லக்கூடிய இட்லி பூ, எல்லா பூவுமே நீங்கள் வந்து உலர்த்தலாம். ஆனால் அதை வந்து இப்போ டெஸ்ட் பண்ணதில்லன்னு பார்த்தீங்கன்னா வந்து
16: சில பூக்கள் வந்துட்டு டக்குன்னு வாடி போயிடும்ல. இப்போ மல்லிகைப்பூ அப்படின்னு
17: அதுதான் சாமந்தி. எல்லா மலர்களையும் எடுத்த உடனே வந்து நான் சொன்ன மாதிரி வந்து உலர்த்திட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது டைப்பு ஒன்று இருக்குது, எம்பெட்டிங்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரெஷ் மலரை அப்படியே வந்து ஒரு தட்டில் வச்சு சிலிக்கா ஜெல்னு சொல்லக்கூடிய ஒரு

0: கெமிக்கல் இருக்குது.
1: சரி,
0: அதில் அப்படியே பரப்பி இப்போ நீங்கள் இந்த ரோஜா எடுத்துகிட்டு வரீங்க, அந்த ரோஜாவை தலைகீழாக வச்சிடணும், அது மேலே வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் விட்டுட்டிங்கன்னா அது தானாகவே வாடிடும், அந்த ஈரப்பதம் வந்துடும். அதை எடுத்து நீங்கள் வந்து உலர் மலருக்கு
1: பயன்படுத்திக்கலாம்.
0: அதேமாரி மூணாவது டைப்புன்னு சொல்லக்கூடியது இந்த மைக்ரோவேவ் ஓவன். அது பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் வைக்கணும் உள்ளே, 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் அதை உலர்த்துறதுக்கு உள்ளே வச்சிட்டிங்கன்னா அது வந்து உலர்ந்துடும்.
1: நாலு மணி நேரம் அப்போ கரண்ட் அதிகமாகும்ல?
0: இல்லை, அதுக்கு அந்த அளவுக்கு வந்து கரண்ட் இழுக்காது, இது வந்து சஸ்டைனபிளாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் அவ்வளோ இழுக்காதுங்க. இது வந்து இந்த குச்சி இலை பூ தானே இருக்குது, அதுக்கு வந்து அதிகமான.
1: எப்படி இருந்தாலும் ஒரு இந்த இதை வந்து நம்ம தயாரித்து விற்கிறோம் அப்படின்னாக்குள்ளே எப்படி லாபம் நமக்கு வந்துடும்ல, அதெல்லாம் ஈடுகட்டுறதுக்கு தகுந்த லாபம் வந்து நமக்கு கிடைச்சிரும் இல்லைங்களா?
0: ஆமாம், ஆமாம்.
1: சரிங்க சார். இப்போ வந்துட்டு இப்போ சிலிக்கா ஜெல் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அந்த சிலிக்கா ஜெல் மூலமாக உலர்த்தலாம் அப்படின்னு. அப்படி உலர்த்துறதை எத்தனை மணி நேரம் வரைக்கும் நம்ம உலர்த்தலாம்?
0: அதான் சொன்னேன், 2 to 3 நாள் வந்து அது அப்படியே, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போதும்,
1: ஒரு
0: நாள் நல்லா போதும், நல்லா உலர்த்திட்டு அதை திருப்பி வைக்கணும். ஒரு பக்கம் வச்சுட்டு இன்னொரு பக்கம் திருப்பி, ஏன்னா எல்லா பக்கமும் வந்து அது உலரணும்ல.
1: ஆமாம்,
0: அதனால் அதை திருப்பி வச்சுட்டு காற்று புகாத மாதிரி இருக்கிற ரூமில் அடைச்சிடணும். ஆமாம், அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மலர்களை எடுத்து ஒரு பூக்குடுவையில் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். நம்ம
1: அலங்காரம் பண்ணி, அலங்காரம் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது.
0: ஆமாம்,
1: ஆனால் உலர்த்துறது வந்து கொஞ்சம் கவனமாக பண்ணிட்டோம் அப்படின்னா டக்குன்னு எல்லா விலையும்.
0: இதில் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா அது அந்த பூக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஒரு கண்டெய்னர்னு சொல்லுவாங்க, அந்த கண்டெய்னருக்கு ஏற்ற மாதிரி பூ இருக்கணும். அந்த பூக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும், வடிவமைக்கணும். அப்படி பண்ணால் தான் வந்து அந்த பொருளுக்கு வந்து மதிப்பு கிடைக்கும்.
1: சரிங்க சார். இப்போ இந்த பூக்களை வந்துட்டு எத்தனை மாதங்களா இல்லை எத்தனை வருஷங்களா பாதுகாக்கும்?
0: எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு பூ வந்து செண்டுன்னு பார்த்தீங்கன்னா 16 வருஷமாக வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா ஆமாம், அந்த ராபிட் டெயில்னு சொல்லுவாங்க, முயல் வால் மாதிரி இருக்கும் அது. அப்புறம் ஹெலிக்ரைசம், அப்புறம் ஈவன் ரோஜா கூட வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கலாம். இதில் என்னென்னா நம்ம வந்து அதை வெயில், அதிகமான வெயில் படக்கூடாது, ரேடி ஹியூமிடிட்டியும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம்னா வச்சுக்கலாம், அதை நம்ம வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது.
1: எந்தெந்த காலங்களில் வந்துட்டு நமக்கு வந்து இந்த உலர் மலர்த்த?
0: ரெண்டு காலம், ஒன்று வந்து சம்மர் வின்டர், அதாவது வெயில் கால கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயில் படாத இடத்துல ரூமில் வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை இருக்குது அப்படின்னா உப்புஷம் அதிகமாக இருக்கிற இடத்துலையும் வைக்கக்கூடாது, அதாவது ஈரப்பாங்கான இடத்துல இருக்கக்கூடாது,
1: இருக்கக்கூடாது.
0: இந்த ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. இப்படி இருந்து அதை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை வருஷம் வேணால் அதை பாதுகாத்து வச்சுக்கலாம்.
1: ஈரம் படாத இடத்துல இருக்கணும், நல்லா காற்று புகாத இடத்துல இருக்கணும் இல்லைங்களா?
0: ஆமாம்.
1: சரிங்க சார். இப்போ இணைப்பில் ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க
2: சார். வணக்கம் சார். இங்க கோலை பண்பலைக்கு வந்ததுக்கு, விவசாய வனங்களுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி.
0: நன்றிங்க, சொல்லுங்க.
2: ஐயா, விருதுநகர் மாவட்டத்துல இருந்து எம்மாளாவர்ல இருந்து திலகராஜ் பேசுறேயா.
0: சொல்லுங்க, சொல்லுங்க.
2: நாங்க மானாவரியில பாத்தீங்கன்னா மல்லியோட அவரின்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா?
0: கேள்விப்பட்டிருக்கேன். அவரி,
2: அவரி அதாவது வந்து அந்த பூக்கள் வருது பாத்தீங்களா?
0: ஆமா.
2: அந்த பூக்களை நாங்க சேகரிச்சு நாங்க உலர்த்தி நாங்க அதிகமான விலைக்கு நாங்க விற்பனை பண்ணலாமா? அதுல உள்ள எஃபெக்ட் எப்படி எல்லாம் இருக்கும்? அதுக்கான அது மெடிசன் பூரா போறது பார்த்தா நம்ம பெயிண்ட்டுக்கு தான் போதும்னு சொல்றாங்க, அந்த குச்சி காய்.
0: ஆமா, அது அதாவது மருத்துவ குணத்தான் அதிகமா இருக்குது.
2: இந்த வருஷம் மழை பற்றாக்குறையினால அந்த விதையத்தான் இந்த வருஷம் நாங்க நிறைய பேர் சூரியாந்தி இதெல்லாம் போட போறாங்க, இந்த அவரியும் போட்டுருவாங்க, ஏன்னா அது வறட்சியை தாங்குது.
0: கண்டிப்பாக அது வந்து அந்த மாவட்டங்களில் தான் அதிகமாக விளையுது. அது உண்மையிலே வந்து இயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் உள்ளதாக இருக்குதுங்க அதுங்க. சரி, உங்களோட கேள்வி என்ன, அதை சொல்லுங்க.
2: அதான் அந்த பூக்களை எடுத்து நாங்கள் உலர்த்தி சந்தையில் போய் பண்ணலாமையா?
0: கண்டிப்பாக பண்ணலாம், பட் ஆனால் இது அழகுபடுத்த முடியாது. இது அவுரி வந்து மருத்துவ குணத்துக்கு தான் இருக்குது, இது வந்து அலங்கார பொருளுக்கு கிடையாது. ஆமாம், நீங்கள் வந்து நிறையா பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான, உங்கள் மாவட்டம் பக்கத்தில் தான் வந்து அதிகப்படியான தொழிற்சாலைகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ரமேஷ் ஃப்ளோரா, சிபி ஃப்ளோரா, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்குது. உலர் மலர்கள்ட்ட டெக்னாலஜியும் அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த உங்கள் ஏரியா மக்கள் தான்.
2: சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா.
0: ஆ, நன்றிங்க, நன்றி.
1: இப்போ தொடர்ந்து பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல், தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2

0: 6624. எல்லாத்திலேயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
11: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
10: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
11: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418874111.
12: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
13: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
12: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
13: தொடர்புக்கு 8985712345.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர் அட்மிஷன் நடைபெறுகிறது. செல்
3: 1600 இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
4: அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமதி வேலூர், துறையூர், முசிறி, ராசிபுரம் முத்தாய்மால் என்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமென்கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்து.

0: விதையும் இங்கே விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இலுப்பூர் புதுக்கோட்டை, BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஹார்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா
1: தங்கமாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: புதுக்கோட்டை இலுப்பூர் மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரி.
9: சாதாரண மாணவர்களையும் சாதனை மாணவர்களாக்கும் இலுப்பூர் மதர் தெரசா இன்ஜினியரிங் கல்லூரி. கவுன்சிலிங் கோட் 3846.
10: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இலுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
2: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
11: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
12: JJ College of Engineering and Technology, Sodamica Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
13: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
14: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
15: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
15: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
16: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
17: சா கந்தசாமி, மௌனி ஆகியோரது பிறந்த நாளை ஜூலை 23 கொண்டாடுவோம். ஜூலை 23 நாளை
16: நீங்கள் வாங்கும் 9 on 6 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
17: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை, மூவா மாணிக்கம் & கோ தங்க நகை மாளிகை.
18: வீட்டுல கிராக்கா, லீக்கா,

0: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1 to August 15 வரை
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
4: கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் காலை 9:37. வளம் வந்து கொண்டிருக்கிறது வானவில். இன்று உலர் மலர் தொழில்நுட்பம் குறித்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். இப்போ வந்து குறைந்த முதலீட்டில் வந்து இதை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ எவ்வளோ முதலீடாக எவ்வளோ வச்சுக்கணும்?
5: குறைஞ்சது 10,000-20,000 வரைக்கும் தேவைப்படுங்க.
4: சரிங்க.
5: அது எதுக்குன்னா, அந்த ப்ளூ கன்னு, கம்மு, ரெசின் வாங்குறதுக்கு, அப்புறம் அந்த பாம்பாஸ் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க அது விதை, அப்புறம் அதை போட்டு நம்ம தொழில்நிலை செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் இடுப்பொருள்லாம் தேவைப்படும். இந்த இடுப்பொருள் செய்கிறதுக்கு குறைந்த முதலீடு கண்டிப்பாக தேவைப்படும்.
4: இதுக்கு தனிப்பட்ட முறையில் லோன் எதுவும் கிடைக்குமா, அந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு?
5: அதாவது இதுக்குன்னு தனியாக இல்லாமல் இது வந்து எதில் வருது அப்படின்னா வந்து வேல்யூ ஆடட், அதாவது பின்சார் அறுவடை பின்சார் தொழில்நுட்பத்தில் தான் இது கீழே வருது. இது வந்து இந்த அப்பேடான்னு சொல்லக்கூடிய வந்து உணவுப் பொருள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் ஒன்று இருக்குதுங்க.
4: சரி.
5: அது மூலயமா பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்னு சொல்லி நம்ம வேளாண் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனியாகவே இருக்குது.
4: சரி.
5: நீங்கள் இப்போ தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இதுவும் இருக்குது. அந்த தொழில் முனைவர்கிட்ட நீங்கள் குழுவாக தனியாக போகக்கூடாது, குழுவாக போகணும்.
4: செல்ஃப்
5: ஹெல்ப் குரூப் மூலமா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு சப்சிடி உண்டு, இதுக்கு வந்து முதலீடும் தருவாங்க.
4: இப்போ இந்த தொழில் வந்து நான் தொடங்கணும் அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கு தகுந்த ட்ரைனிங்லாம் கொடுக்கறதுக்கு?
5: எங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்கலை கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கோயம்புத்தூர்லேயும் பண்ணுறாங்க, எங்கள் பெரியகுளத்துலேயும் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ட்ரை ஃப்ளவர் சொல்லக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃப்ளாரிகல்ச்சர் அண்டு லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் இந்த இது வருது, ட்ரை ஃப்ளவர் டெக்னாலஜி. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து
4: தகுந்த விளக்கம்லாம் கொடுத்துருவோம்.
5: ஆமாம், ட்ரைனிங் கொடுப்போம், அவங்களுக்கு பயிற்சி சான்றிதழ் தர்றோம், அவங்களுக்கு வந்து 1 இல்லை 2 பயிற்சியும் தர்றோம்.
4: அப்படி பயிற்சி காலங்களுக்கும் தகுந்த ஏதாவது இந்த ஊக்கத்தொகை மாதிரி கொடுப்பாங்களா?
5: அந்த மாதிரி இல்லை, அதுதான் சொல்கிறோம்ல, நீங்கள் வந்து ட்ரைனிங் கற்றுக்கிறதுக்கு சப்சிடி கிடையாது. நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதனோட சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வேணால் உங்களுக்கு நீங்கள் ஆரம்பிக்கணுன்றதுக்காக நான் சொன்னேன்ல, ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட், அதே மாதிரி மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் கீழே நீங்கள் போய் தொடர்பு கொண்டீங்கன்னா, டிபார்ட்மெண்ட்டில் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குவாங்க.
4: சரிங்க சார். இப்போ இணைப்பில் நேர் காத்துட்ருக்காங்க, இப்போ அவங்களோட பேசிடலாம். வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
5: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
6: நான் கரூர் காஞ்சிகாம் ஸ்ரீரங்கம் பேசுறேங்கய்யா. சகோதரிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கங்க. நன்றிங்கய்யா.
5: நன்றிங்க.
6: இதுங்கய்யா, துலுக்கமல்லி பூ, இந்த இட்லி பூன்னு
5: சொன்னீங்கல்ல. ஆமா, இட்லி பூ.
4: இட்லி பூ.
6: துலுக்கமல்லி பூ,
5: அது பேர் ஹைட்ரான்ஜியா. சொல்லுங்க.
6: அதை போட்டுக்கிறேங்கய்யா, ஒன்று ஒரு செண்டு.
5: சரி.
6: அது எப்படிங்கய்யா?
5: இல்லை இல்லை, நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் இட்லி பூ சொல்கிறீங்களா, இல்லை ஹைட்ரான்ஜியாவை சொல்றீங்களா? இக்ஸோரா
4: பூன்னு சொல்றாரு.
6: துலுக்கமல்லி பூன்னு சொல்வாங்க. அதை
4: துலுக்கமல்லி,
5: செண்டுமல்லியை சொல்றீங்களா?
6: செண்டுமல்லி,
5: செண்டுமல்லி. அது பேர் மேரி கோல்டு. அதுமே உலர் மலர் பண்ணலாங்கய்யா. அது வந்து நீங்க இப்ப எத்தனை, எந்த மாவட்டம்?
6: திருச்சி மாவட்டங்கய்யா.
5: சரி.
6: நான் கரூர்ல பொழைச்சிட்டு இருக்கேன், கரூர்ல இருந்து பேசுறேங்கய்யா.
5: சொல்லுங்கய்யா.
6: திருச்சி மாவட்டம் இடம் இருக்குது, அதனால விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன்.
5: சரி.
6: அதனால இந்த பூவை வந்து எப்படி முதலீடு பண்றது, பதப்படுத்தி எப்படி அலங்காரத்துக்கு அனுப்புறதுன்னு கேட்கறேன்.
5: அதுதான் நான் சொன்னேன்ல, இந்த பூவை வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கா ஜெல் மூலமா வந்து வளர்த்தலாம். வளர்த்தி இதை வந்து

0: ஃப்ரேம் மாதிரி ஒன்று இருக்குங்க, ஒரு அந்த ஃப்ரேமில் வந்து உலர்த்தி இதை வந்து அழகுபடுத்திக்கலாம். இப்போ ஒரு மாலை கட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஃப்ரெஷ் மாலையை வந்து ஒரு ரெண்டு நாளே வாடி போயிடும். இப்போ இந்த செண்டு மல்லியை வச்சு மாலை பண்ணி அந்த மாலையை வந்து நீங்கள் அந்த ஃப்ரேமில் வச்சு நீண்ட காலம் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த உலர் மலரில் வந்து இந்த செண்டு மல்லியை வச்சு பயன்படுத்தலாம்.
1: செண்டு மல்லியை வச்சு எப்படி அதை நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றத அவர் கேட்டார், நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ அதுக்குள்ளே அவருக்கு வந்து இணைப்பு விடுபட்டு போச்சு, இருந்தாலும் கேட்டிருப்பாரு இல்லைங்களா. சரி, இப்போ இணைப்பில் வந்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: ஆ வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா. ஐயா, நான் தேனியிலிருந்து அஜித் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
2: ஐயா, இப்போ நம்ம இந்த உலர் மலர் பற்றி நம்ம வந்து பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ ட்ரைனிங் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க, அதை நம்ம இப்படி தங்கி நாங்கள் எடுக்கணுங்களா?
0: அதாங்கய்யா, நீங்கள் தேனி தானே, அதனால் நீங்கள் வந்து நேரடியாக வந்து எங்கள் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மலரியல் மற்றும் எழிலூட்டும் துறைக்கு வந்தீங்கன்னா நீ உங்களுக்கு வந்து பயிற்சி வந்து தனி நபராக கொடுக்க மாட்டோம், ஒரு குழுவாக ஒரு 25-30 ஆட்கள் தேவைப்படுவாங்க. நீங்கள் வந்து அதை தொடர்பு கொண்டு என்ன நாளில் வைக்கலாம், இல்லை எது மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட இதில் 600 மேற்பட்ட பொருட்கள் தயாரிக்கிறாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பொருட்கள் தேவை, எந்த மாதிரி பயிற்சி தேவை, நீங்கள் முதல் எங்களுக்கு ஆலோசனை மேற்கொண்டுட்டு அதுக்கப்புறம் பயிற்சிக்கு நீங்கள் வரலாங்கய்யா.
2: சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா.
0: ஆ நன்றிங்க.
1: இப்போ வந்துட்டு உலர் மலர்களில் வந்துட்டு நிறைய தயாரிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதில் வந்து பூங்கொத்து, வாழ்த்து அட்டை, சுவர் அலங்காரம், வீட்டு அலங்காரம், பரிசு பொருட்கள் அப்படி நிறைய சொன்னீங்க. அதில் ஒன்றையும் ஒன்று மட்டும் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு, என்னன்னு கேட்டிங்கன்னா, உலர் மலர்களில் ஜுவல்ஸ் தயாரிக்கலாம்னு சொன்னீங்க இல்லையா?
0: கண்டிப்பாக.
1: இப்போ உங்கள் கூட வந்து உங்கள் மனைவியும் வந்திருக்காங்க, பார்த்தோம் அவங்க கையிலலாம்.
0: ஆமாம்,
1: நல்ல டிசைன் டிசைனாக இருக்கு.
0: செயின் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து மோல்டுன்னு சொல்லுவோம், அதாவது அந்த அந்த டாலரு அதுக்கு மேலே செயின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து செட்டாக வாங்கிக்கணும். அப்புறம் இந்த ரெசின் கீழே வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு அந்த ரெசினை ஊற்றி உலர் மலரை வச்சு செட் பண்ணிடணும். முதல் ஒரு லேயர் ஊற்றணும், அப்புறம் காய்ந்த பிறகு திருப்பி இன்னொரு லேயர் ஊற்றணும்.
1: சரிங்க சார்.
0: ஊற்றி அதை வந்து 2 செட் பண்ணி 3 வச்சுருந்து அது வந்து ஒரு செயினாக பண்ணலாம். மோதிரம் பார்த்தீங்களா, மோதிரத்துக்குமே பார்த்தீங்கன்னா மோல்டு இருக்குது.
1: சரிங்க.
0: நமக்கு தேவையான டிசைனில் உங்கள் கரல் விரல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மோதிரம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து மோல்டில் இந்த மாதிரி ரெசினை ஊற்றி, அதான் பிசின்னு சொல்லக்கூடியதை ஊற்றி அதை வந்து
1: வச்சுருக்கீங்க.
0: கிட்டத்தட்ட வந்து எல்லாத்துக்குமே இருக்குது, செயின், பிரேஸ்லெட்டு, மோதிரம், அப்புறம் வந்து நெத்திச்சுடி, அப்புறம் வந்து ஈவன் ஒட்டியானம் கூட பண்ணலாம்.
1: சரிங்க.
0: ஒட்டியானம், அப்புறம் வந்து வளையல், அப்புறம் இந்த மாதிரி ஐட்டத்தை பண்ணலாம். அது கீ செயின், அப்புறம் வந்து பேப்பர் வெயிட்டு.
1: சரிங்க சார்.
0: இது எல்லாமே இதில் பண்ணலாம். இதில் மோல்டுன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மோல்டு இருந்தால் தான் அதை செய்ய முடியும். இப்போ வந்து மெழுகு இருக்கு பார்த்தீங்களா, மெழுகுமே நீங்கள் வந்து அது மோல்டு தனியாக,
1: ஏன்னா கரெக்டான டிசைன் வரணும் அப்படின்னா அந்த மோல்டு வந்து நம்ம
0: மோல்டு வரணும். அதே மாதிரி பேனா இருக்கு பார்த்தீங்களா, அதுவுமே வந்து ரெசின் பேனாவே இருக்குது.
1: சரிங்க சார்.
0: அதுக்கு மோல்டு இருக்கும், அந்த மோல்டில் வந்து ரெசினை ஊற்றி அதுக்கு மேலே உலர் மலரை வச்சுட்டிங்கன்னா 2 பேனா ரெடி.
1: பாருங்க, அப்படி எவ்வளோ செஞ்சு கொடுத்துருக்கீங்க உங்கள் ஒய்ஃபுக்கு.
0: என் ஒய்ஃபுக்கு நிறைய செஞ்சு கொடுத்துருக்கேன், செயின், கம்மல். இவன் கம்மல் பண்ணலாம்.
1: இப்போ நீங்கள் இது வரைக்கும் செஞ்சுருப்பீங்க, எத்தனை டிசைன் பண்ணியிருப்பீங்க?
0: கிட்டத்தட்ட நான் 45-50 டிசைனுக்கு மேலே பண்ணியிருக்கிறோம்.
1: சரிங்க சார். இன்னொரு நேயர் கூட காத்துட்ருக்காங்க, இப்போ அவங்களோட பேசிடலாம். வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா.
1: வணக்கங்கம்மா.
3: சேலம் மாவட்டம் மாட்டியம்பட்டியில இருந்து பிரேமா பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா.
3: அதாவது இந்த உலர் மலர் வந்து பள்ளிக்கூடத்து மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் நோட்ல வச்சு செம்பருத்தி பூ, இன்னும் இலை தலைகள் எல்லாம் செய்யறாங்க. நான் பாத்துருக்கேன், நானும் கூட பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறேன்.
0: சரிங்கம்மா.
3: ஆனா இப்ப இத வந்து நீங்க வச்சு பொருள்களை தயார் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க.
0: ஆமாங்கம்மா, கண்டிப்பா.
3: அதாவது பொருள் தயார் பண்ணி நம்ம அத வந்து விற்பனை செய்யலாங்களா?
0: கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா செய்யலாங்கம்மா. அதான் நீங்க சொல்றது வந்து பிரெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க, நோட்டு மூலமா வந்து உள்ள வைக்கிறது. இப்போ வந்து நிறைய மிஷின்ஸே வந்துருச்சு, நீங்க அதுக்குள்ள உள்ள வச்சிங்கன்னாவே தானாகவே வளர்த்திடும். அதான் சொன்னேன், இந்த ஓவன் சொல்லக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பெடன்னு சொல்லுவாங்க, அதாவது சிலிக்கா ஜெல் மூலமா பரப்பி வச்சு அது மூலமா
1: காத்துல வளர்றது.
0: நான் காத்து வளர்த்தி இருக்குது. நீங்கள் வந்து காசு அதிகமாக தேவைப்படாமல் உங்களுக்கு வந்து குறைந்த செலவுலேயே இது பண்ணிக்கலாங்கம்மா. நீங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ்ஸிங் சொல்லக்கூடியது வந்து கீ செயின் பண்ணலாம், நிறைய கீ செயின் பண்ணலாம், கம்மல் பண்ணலாம், மோதிரம் பண்ணலாம்.

0: அப்புறம் பிரேஸ்லெட் பண்ணலாங்கம்மா. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்மல் எடுத்துக்கிட்டீங்க இல்லை பிரேஸ்லெட்னா குறைந்தது 300 ரூபா நீங்கள் வந்து விற்கலாம்மா. ஆனால் அதுக்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா தான் ஆகும். 50 வந்து 100 ரூபா ஆகும்னு வச்சுக்கோங்களேன்.
1: 50 ரூபா போட்டு 300 ரூபா எடுக்கலாம்,
0: 300 ரூபா எடுத்துக்கலாம்.
1: 250 ரூபா லாபம் அடிக்குதுன்னா சும்மாவா என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சரிங்க சார். இப்போ தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
6: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
5: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
6: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.

0: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது வானவில். இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர், வாங்க வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா. மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி மேலப்பட்டியிலிருந்து
1: சொல்லுங்க ஐயா.
2: சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு மதிப்பு கூட்டம் பாக்குறது.
0: இணைப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல நின்னுக்கோங்க, அப்பதான் நீங்க கேட்கக்கூடிய கேள்வி வந்து தெளிவா கேட்கும், சரிங்களா?
2: மலர் வனத்துல வந்து மதிப்பு கூட்டம் எப்படி?
1: அதுதான் சொன்னேன் இல்லைங்க, இங்கே வந்து உலர் மலர்களை வந்து எல்லா மலர்களையும் பண்ணலாம். நீங்கள் வந்து ரோஜா எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து செண்டுமல்லி எடுத்துக்கலாம், ஈவன் பார்த்தீங்கன்னா டியூப் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய அது எல்லா பூக்கள்லையுமே செய்யலாம். டெய்லியாக சொன்னேன்ல, அது மூலியமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ப்ரெஸ் பண்ணி அதை உலர்த்தி அதை பொக்கே பண்ணலாம். அப்புறம் பாட்பூரின்னு சொல்லக்கூடிய அந்த இனிய நரமுள்ள பூ குடுவைங்க, அதில் வந்து நீங்கள் எல்லா பொருட்களுமே பயன்படுத்தலாம். அந்த பாக்கு மட்டை, இலை, குச்சி, தலை, வேறு எல்லாமே தூக்கி உள்ளே போட்டு சென்ட்டு மாதிரி அதை வந்து நல்லா வந்து ஒரு 2% சென்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து ஒரு வாரம் உலர்த்திட்டு அதை தூக்கி அந்த குடுவையில் வச்சுட்டிங்கன்னா அதுதான் பாட்பூரி. கிட்டத்தட்ட 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாய்க்கு வந்து விலைக்கு போகுது. இதுதான் வந்து ஏற்றுமதிக்கு உகந்த பொருட்கள்.
0: இப்போ தயாரிக்கக்கூடிய அந்த பொருட்கள்லேயே ரொம்ப அதிகமான விலைக்கு போகக்கூடியது அந்த பாட்பூரி தான்.
1: அந்த பாட்பூரின்றது. அப்புறம் பூச்செண்டு, அந்த கல்யாண விழா காலங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவரை தான் வந்து உள்ள வச்சு கட்டின கயிறையும் தூக்கி 4 நாள் கழிச்சு அந்த கயிறையும் உள்ள வச்சு படத்தை வச்சு ஒரு ஃப்ரேம் பண்ணிடலாம்.
0: எப்படி சார்? அதாவது எதுவுமே வேஸ்ட் இல்லை
1: அப்படின்னு வேஸ்ட் கிடையாது.
0: ஆனால் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், பொதுவாக கல்யாண வீடுகள்லாம் பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அந்த மாலையை கலட்டி எது ஓடுற தண்ணியில் போடுங்க, இல்லைன்னா அதாவது நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய அந்த மரங்களில் மாட்டி விடுங்க.
1: அப்போ எல்லா அதேமாரி சடங்குகளுக்கு இந்த பெரிய பொண்ணாவது பார்த்திங்களா அந்த மாலை எல்லா சடங்குகளுக்கும் இருக்கக்கூடிய நினைவுகளுக்காக நம்ம இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு வச்சிட்டோம்னா அது எந்த எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும், உங்களுக்கு வந்து மெமரபுளாக இருக்கும்.
0: சரி சார், 16 வருஷமாக வந்து நீங்கள் இந்த இது செஞ்சிட்ருக்கீங்க, எத்தனை தொழில் முனைவோர்களை வந்து உருவாக்கியிருக்கீங்க?
1: அது கிட்டத்தட்ட 3500 மாணவர்கள் மற்றும் மக்கள் பொதுமக்களுக்கு வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துக்கிட்டுருக்கோம்.
0: உருவாக்குறது மட்டும்தான், அதாவது நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் அதை பிஸ்னஸாக பார்க்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும்
1: இல்லை. நான் வந்து இணை பேராசிரியாக இருக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இன் வருங்காலத்தில் வேணால் அப்படி ஒரு
0: எண்ணம் இருக்குது. சரி சார், அது எண்ணம் வந்து ஈடேறட்டும், சரிங்களா? இப்போ நிறைய நூல்கள் அது எல்லாமே வந்து நீங்கள் தொகுத்து இருக்கதா?

0: வந்து சொல்லியிருக்கீங்க. அதில் வந்துட்டு எதை பற்றி நீங்கள் வந்து இந்த புத்தகங்கள் எழுதியிருக்கீங்க?
1: அதாவது பூந்தோட்டத்தை பற்றி, அதாவது நியூட்ரி கார்டன் சொல்லக்கூடிய நமக்கு தேவையான உணவுப் பொருட்களில் வைட்டமின் ஏ, வைட்டமின் பிசிலாம் இருக்கும், அதை பற்றி எழுதியிருக்கிறேன். உலர் மலரை பற்றியும் நான் புக் எழுதியிருக்கிறேன். கட்டுரைகளும் எழுதியிருக்கிறேன், கிட்டத்தட்ட 25 கட்டுரைகள்
0: எழுதியிருக்கிறேன். கூட எழுதியிருக்கேன், கிட்டத்தட்ட 52 மேல் எழுதியிருக்கீங்க.
1: அப்போ பேட்டன்ட் கூட வாங்கியிருக்கிறேன்.
0: சரிங்க சார்.
1: இந்த மாதிரி வந்து வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முந்திரியில் வந்து ஆராய்ச்சியில் இருக்குது வெரைட்டி, அதுமாதிரி டெக்னாலஜியும் இருக்குது.
0: நிறைய ஆராய்ச்சி தலைவராகவும் நீங்கள் இருக்கீங்க, தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு வந்து கோடை பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்கள் சார். இப்போ இணைப்பில் நேர்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கோடை பண்பலை 100.5
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
4: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 org.
9: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
10: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
11: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
10: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
11: அப்படியா?
10: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
11: அப்போ இப்பவே போலாம்.
12: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
13: கோடி பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
14: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49 துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
0: கோடி பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது உலர் மலர் தொழில்நுட்பம் குறித்த வானவில். இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர், வாங்க, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
15: பேராசிரியர் நரசிம்மலுங்க.
1: சார் சொல்லுங்க சார்.
15: சார் ஐயா வணக்கம்.
1: வணக்கங்க சார், சொல்லுங்க சார்.
15: உங்களுடைய உரையாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒசூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர். ஏற்றுமதி பண்ணும்போது வேஸ்ட் ஆகுது, இத வந்து ரிகவரி பண்ணி அதை வந்து இந்த மாதிரி ஒரு அலங்கார பொருட்களை பண்றதுக்கு ஏதாவது முயற்சிக்கு அதுக்கு ஆலோசனை வழங்குறதுக்கு என்ன பண்ணலாம் சார்?
1: சார் கண்டிப்பா, நீங்க எந்த மலர்கள் என்ன இதுன்னு சொல்லுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்றேன். ஏன்னா இதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு சந்தையில் வந்து நிறைய மலர்கள் வருது, உதிரி மலர்கள் வருது, கொய் மலர்கள் வருது, அப்புறம் பொக்கேக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபில்லர்ஸ் வருது. இது நீங்கள் எந்த மாதிரின்னு சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன்.
15: இல்லை, ரோஜா மலர்கள் தான் மேஜர் எக்ஸ்போர்ட்.
1: ஆமாம், இப்போ ரோஜா பார்த்தீங்கன்னா அதான் சொன்ன மாதிரி அதை வந்து உலர்த்தி பாட்போரி செய்யலாங்கய்யா. அதே மாதிரி உலர் மாலை மலருக்கு பார்த்தீங்களா, ஹலோ கேட்குறீங்களா?
15: சொல்லுங்கள், கேட்குது.
1: ஆ, அந்த மாலை மாதிரி செஞ்சு அந்த மாலையை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி பொக்கேக்கு வந்து அந்த மலர்களை வைத்து பொக்கே செய்யலாங்கய்யா, பொக்கே செய்யலாம். அப்புறம் மலர் செண்டு, பூச்செண்டு தயாரிக்கலாம். மெயினாக வந்து பாட்போரிக்கு பயன்படுத்தலாங்கய்யா இந்த ரோஜா மலர்கள், உலர் மலர்களை. அப்புறம் வந்து அந்த ரோஜா வந்து இது குல்கந்து பண்ணலாம். அதே மாதிரி அந்த

0: இதழ்களை வச்சு பலகாரங்களும் பண்ணலாம். பலகாரங்கள் மேலே வந்து அதை வைக்கும்போது இப்போ நிறைய விழாக்காலங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி இந்த ரோஜா இதழ்களை தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்
1: பயிற்சி பட்டறை ஏதாவது நடத்த முடியுங்களா அங்கே ஒசூரில்?
0: ஐயா, அங்கே வந்து கிருஷ்ண அங்கே பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. அதேமாதிரி வேளாண் அறிவு பையூர் பையூர்
1: ஒசூர் சார், கிருஷ்ணகிரி மாவட்டம்
0: பக்கத்தில் அங்கே அங்கே தான் இருக்குது அது பையூர். ஹலோ, கேட்குதுங்களா? இங்கே
1: சொல்லுங்க, கேட்குது.
0: அதான் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது அங்கே. அப்புறம் அதேமாதிரி வேளாண் அறிவியல் நிலையம் இருக்குது. கிவிகேன்னு சொல்லக்கூடிய கிருஷி வித்யான் கேந்திரா இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் என்னோட இதை தொடர்பு கொள்ளுங்க.
1: ஓகே, நல்லது சார், நல்லது, தேங்க்யூ.
0: ஆ, நன்றிங்க.
2: நீங்கள் சொல்ல சொல்ல அவர் வந்து நோட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த ஊரை பேரில் எல்லாம் பையூர் அப்படின்னு சொன்னீங்க
0: இல்லை, அங்கேயே தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது.
2: சார், இதை வச்சு ஸ்வீட் தயாரிக்கலான்னு சொன்னீங்கல்ல?
0: கண்டிப்பாக.
2: அது எப்படி?
0: அதான் குல்கந்துன்னு சொல்லக்கூடிய அந்த ரோஜா இதழ்களை வச்சு, அதாவது கொஞ்சம் பலகாரங்கள்லாம் சேர்த்து, தேன் அப்புறம் மற்றும் அந்த வெள்ளத்தை சேர்த்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து வைட்டமின் சி அதிகமாக இருக்குது, எதிர் சக்தி உள்ளது, அது மாதிரி குளிர்ச்சியை தருது, கண்ணுக்கும் உடம்புக்கும் வந்து ரொம்ப குளிர்ச்சியை தருது. அதே மாதிரி அதை வச்சு பலகாரங்கள் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த உலர்த்தப்பட்ட இதழ், ரோஜா இதழ்களை வந்து பொதுவாக வந்து பன்னீர் ரோஜா தான் பயன்படுத்துவாங்க. மற்ற ரோஜாவை விட பன்னீர் ரோஜாவில் தான் அதிகமான அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும், அதனோட அந்த ஃப்ளேவர்னு சொல்லக்கூடியது கிடைக்கும். இந்த இதுதான் வந்து
2: இந்த உலர் மலரில் தயாரிக்கக்கூடிய பூக்களை எங்கேருந்து வாங்குறீங்க?
0: லோக்கலாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். நீங்கள் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலக்கோட்டை பக்கம், அதனால் வந்து நிலக்கோட்டையில் வாங்குகிறோம். அதேமாதிரி எங்கள் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்திலே மலரியல் துறையிலேயே நாங்கள் மலர்கள் எல்லா மலர்களுமே பயிரிடுறோம். கோழிக்கொண்டை, செண்டுமல்லி, ரோஜா, அப்புறம் ஃபோலியேஜ் ஃப்ளவர்னு சொல்லக்கூடிய வந்து போடோகார்பஸ், பேபி யூகலிப்டஸ் எல்லாமே பயன்படுத்துகிறோம். நாங்கள் அதுலேருந்தே நாங்கள் எடுத்துக்குவோம்.
2: சரிங்க சார், நிறைய வந்து ஏற்றுமதியும் செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா? அது மாநிலங்கள்லேயும் இருக்குது, வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறோம். சரிங்க சார், இப்போ கொடை பண்பலையை நூறு பிள்ளையில வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நிறைவுக்கு வந்துருச்சு. அதாவது இந்த ஒரு மணி நேரமும் இந்த உலர் மலர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டதில் இப்படிலாம் இருக்குதா, இதை வந்து இன்னும் இதில் வந்து என்னென்னலாம் இருக்குது அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், பயிற்சி எடுக்கணும், நம்மளும் ஒரு தொழில் முனைவராக மாறணும் அப்படின்னு வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஆர்வத்தை வந்து கொடுத்துருக்கோம். சரிங்க, இப்போ வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் குறித்து நிறைய விளக்கம் கொடுத்தீங்க, அதுக்காக கொடை பண்பலையின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
0: நன்றிங்க.
2: சார், இது ஏதாவது தொடர்பு கொள்றதுக்கு வந்துட்டு உங்களுடைய
0: அலைபேசி
2: சொல்லுங்க சார், அலைபேசி எண்கள் சொல்லுங்க.
0: 9797463 8777 3 8 7 7 7 7.
2: அதாவது 97 90 64 38 77. நன்றிங்க சார்.
0: நன்றி.
2: கோடை பண்பலையின் 100.5 நிறைவுக்கு வருகிறது வானவில். இன்று உலர் மலர் தொழில்நுட்பம் குறித்து தெரிஞ்சிட்டோம். சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்று சிறப்பித்தார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கோ சதீஷ் அவர்கள். இதுவரை இந்நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிரேம்தாஸ், ராஜேஷ், கணினி ஆக்கம் பூஜா, தொலைபேசி ஒருங்கிணைப்பு நந்தினி. கோடை பண்பலை 100.5 இனி புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோவின் திரையுலக கலைப்பயணம் வருவதற்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர முன்னாள் துணை முதலமைச்சர் அஜித் பவார் சமுதாயத்திற்கு ஆற்றிய சேவைகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போதைப் பொருளில்லா தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பீடி இலை மூட்டைகளை

காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அஞ்சல் துறை ஆயுள் காப்பீடு குறித்த வாடிக்கையாளர்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் சிறப்பு குறைதீர் முகாம் திருப்பூர் கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் நாளை தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. திருச்சி கடைவீதியில் உள்ள நகை கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முத்திரை இல்லாத சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் உயர்ந்து 1,07,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் முன்னேற்றமான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரியர் அட்மிரல் யூஜியான் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி வெற்றி பெற்றுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுது சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
0: மணப்பெண்ணின் மாணிக்கே தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்க நகை மாளிகை.
2: July 23 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்க நகை மாளிகை.
3: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
0: வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம். கலை இந்த உலகத்துல நம்மளை நமக்கே பல நேரங்கள்ல அடையாளம் காட்டக்கூடியது. சில கலைகளின் வாயிலாகத்தான் நம்மளுடைய வாழ்க்கையே இங்கு அர்த்தப்படுகிறது. சில கலைகளின் வாயிலாகத்தான் நம்மளுடைய வாழ்வினுடைய பல நிகழ்வுகள் இங்கு அரங்கேறுகின்றன. அப்படிப்பட்ட கலையை பற்றி கொண்டு தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திரைப்பட கலைஞர்களை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நிகழ்வுதான் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். சரி, இன்றைய தினம் கலைப்பயணம் யாரோடு பயணிக்கவிருக்கிறது? சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் அமைந்திருக்கிறது. ஆம் நண்பர்களே, சென்ற வாரம் திரைப்பட இசையமைப்பாளரான திரு தாஜ் நூர் அவர்களுடன் நாம் கலந்துரையாடினோம். இன்றைய தினம் நிகழ்வும் அந்த உரையாடலுடைய அடுத்த பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியிலும் பல்வேறு சுவை மிகுந்த கேள்விகளுக்கு எதிர்பார்த்திராத பல்வேறு பதில்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த நேர்காணலை இப்பொழுது கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியில கேட்கலாம். வாங்க. பாவிஜி அவர்களோடு தொடர்ந்து 2-3 திரைப்படங்கள் பண்ணனதும் ஆகட்டும், அதே போல உங்களுடைய ஆல்பத்துல மிக முக்கியமா மற்ற இசையமைப்பாளர்களையும் பாட வைக்கிறது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிந்து, நிறைய முன்னாடி பண்ணாலும் கூட அது தொடர்ந்து ஒரு கோர்வையா நீங்க உங்களுடைய

0: ஆரம்பத்துல தொடர்ந்து பண்றீங்களோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது. நான் நினைக்கிறது சரிதான், இல்ல அதன் பின்னணியில என்ன இருக்குது?
1: அது ஒரு நட்பு ரீதிதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுதான். அந்த மாதிரி எனக்கு டி இமான் சார் பாடினாரு இந்த படத்துல, இந்த ஸ்ட்ராபெரியில. அதே மாதிரி விஜய் ஆண்டனி ஒரு படத்துல பாடியிருக்காரு, நயப்பொட்டையில. அப்புறம் ஜிவி பிரகாஷ் ஒரு படத்துல பாடினாரு. பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர். இத்தனை பேர் நம்ம இதுல பாடினது பெரிய மகிழ்ச்சியான விஷயம் தான் நம்மளுக்கு.
0: கவிக்கு ஐயாவுடைய பாடல்கள், அந்த கவிதைகளை இசையமைத்தது?
1: ஆமா, அது மிக முக்கியமான ஒரு விஷயமா சொல்லுவேன்னா, கவிக்கு அவர்களோட ஒரு விழா, பெரிய விழா நடக்குது. அவரோட 75வது பொன் விழா மாதிரி நடக்குது. அதுல வந்து அவரு எழுதின கவிதைகளுக்கு நான் இசையமைச்சு வெளியிடுறோம். அந்த வெளியீடு ஏஆர் ரஹ்மான் வெளியிடுறாரு, ஜிப்ரான் பெற்றுக்கொள்கிறார் அப்படின்ட்டு நல்லா கிராண்டா அது நடந்தது. அதுல இந்த இசை வெளியீட்டு விழா முடிச்சுட்டு ஏஆர் ரஹ்மான் சார் வந்து பேசுறாரு. பேசும்போது ரெண்டே வார்த்தை தான் பேசுறாரு, கவிக்கோ அவர்களுக்கு நூற்று அந்த விழா காணும் கவிக்கோ அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது, கவிக்கோவின் வரிகளுக்கு இசையமைக்க வேண்டும் என்பது என்னுடைய நெடுநாள் கனவு ஆசை, ஆனால் தாஜ் நூர் முந்திக் கொண்டார் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. எனக்குலாம் உண்மையாவே பயங்கர வியப்பு, இது என்னடா சார் இப்படி சொல்லிட்டாரு நம்மள அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் எனக்கு லைஃப்ல. அவர் சொன்ன வார்த்தையும் சரி, கவிக்கோ அவர்களுக்கு நான் இசையமைச்சதும் சரி. இளையராஜா சாருமே சொல்லியிருக்காரு அவருடைய டிஸ்கஷன்ல, ஒரு ஒரு கடைசியா நடந்த ஒரு இதுல, மீண்டும் நீங்க வந்து எனக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இளையராஜா சாரு. பட் அவருக்கு நான் அவருடைய இதை வந்து நான் மியூசிக் பண்ணேன்னும் போது உண்மையாவே ஒரு லைஃப்ல பெரிய ஒரு மகிழ்ச்சிக்கு இல்லையே இல்லை அந்த விஷயத்துக்கு.
0: நிச்சயமா நிச்சயமா.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்பு

0: ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
1: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
0: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
3: சா கந்தசாமி, மௌனி ஆகியோரது பிறந்த நாளை ஜூலை 23 கொண்டாடுவோம். ஜூலை 23 நாளை
2: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
3: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
7: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
8: கவுன்சிலிங் கோட் 2612.
9: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
10: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
11: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
12: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ,
11: தங்க நகை மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
13: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம பேசிட்டு இருக்கிறோம் கலைப்பயணம். இன்றைய தினம் திரைப்பட இசையமைப்பாளரான தாஜ் நூர் அவர்களோடு பேசிட்டு இருக்கிறோம். இன்னொரு ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, கோடை பண்பலையினுடைய பல அடையாள இசை பாடல்களுக்கு இசையமைத்தவர் நீங்க அப்படிங்கிறத. அதுலயும் இந்த பாட்டு, காடு மேடு கம்மா எல்லாம் கரபுரண்டு ஓடுதம்மா, நம்ப மாட்டீங்க, சின்ன குழந்தைங்க எங்க நிகழ்ச்சியில வந்து லைவ்ல வந்து அங்கிள் நாங்க ஒரு பாட்டு பாடி காட்டட்டுமா அப்படின்னாங்க. சரி காட்டுறா கண்ணு அப்படின்னு சொன்னா இந்த பாட்டை போடுறாங்க. நம்ம ஏதாவது சினிமா பாட்டை பாடுவாங்கன்னு பார்த்தா இந்த பாட்டு காட்டுறாங்க. பாட்டு டியூன் அப்படியே கம்ப்ளீட்டா குழந்தைங்க மனசுல இருக்கு. நிறைய பேருடைய செல்போன் ரிங்டோனா இருந்துச்சு எனக்கு, அதை விட அது பேர் அதிர்ச்சியா இருந்தது, ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன செல்போன் ரிங்டோன் எல்லாம் அடிக்குது அப்படின்னு இன்னமும் அது மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு கோடை பண்பலையும் சரி, அந்த இசை, அந்த மண் சார்ந்ததும் சரி, அது கொண்டு போய் சேர்த்தது உங்களுடைய இசை.

0: இன்னொரு விஷயம், சிஎஸ் ஜெயராமன் ஐயாவுடைய குரல் சாயல்ல ஒண்ணு பண்ணிருந்தீங்க, ஏ என்னப்பா இப்படி போட்டுக்கிறாரு இவரு, நான் இங்க போடு போடுது, அவர் வாய்ஸா யாராவது இமிட்டேட் பண்ணிருக்காங்களா இல்ல இவங்க கம்ப்யூட்டர் எதுவும் பண்ணிருக்காங்களா, இதுல சிஎஸ் ஜெயராமன் ஐயா வாய்ஸா இருக்குது, அது ஏன் இந்த டோனுக்கு இப்படி ஒரு எடுத்தாரு, ஏன் வேற பாட்டுக்கு எடுக்கல, நேசி நேசிக்கு ஏன் எடுத்திருக்கிறாரு இவரு அந்த அடையாள இசைக்கு அப்படின்னு நல்லா யோசிச்சிருக்கேன். ஏ இந்த கோடை பண்பலையோடு இசையமைத்த தருணம் அந்த பாடல்கள், அது தொடர்பா கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கண்டிப்பா, நீங்க சொன்ன மாதிரி அந்த அது வந்து ரொம்ப நாள் முன்னாடி பண்ணது அந்த ஜிங்கல். அப்புறம் அந்த இப்போ ரீசெண்டா பண்ணது கேட்டிருப்பீங்க, நீங்களும் அதுல அழகான ஒரு பாடல் எழுதியிருந்தீங்க.
0: எழுதுனு சொல்லாதீங்க சார், கிறுக்கி இருந்தேன் என்று சொல்லுங்கள்.
1: இல்ல இல்ல இல்ல இல்ல, எனக்கு உண்மையாவே அந்த 5 கவிதைகள் வந்தோடனே எனக்கு ரொம்ப டக்குன்னு கேட்டது, இது என்ன வா வா வா வானா வானா கூண்டு வானா. உண்மையா கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பதான் கேட்டேன் உங்க அங்க இதுக்கு போன் பண்ணி இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு. பட் அதோட விளக்கம் நீங்க கொடுத்தது மிகப்பெரிய ஒரு

விஷயம். எவ்வளவு நான் இத்தனைக்கு ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க, ஒரு மாத்திட்டானா மாத்தி தந்துருவாங்க ஆக்சுவலா. பட் நீங்க அந்த கருத்தை வந்து கண்டிப்பா இருக்கணும், அதை எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொன்னது வந்து உண்மையாவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இதே விஷயம் எனக்கு வந்து வாலி சாருக்கும் எனக்கும் நடந்தது. வாலி சார் முதல் படத்துல எழுதி கொடுக்கறாரு, அப்புறம் கொடுத்தவொடனே நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி சார் இந்த வரி கொஞ்சம் டியூனுக்கு இதா இருக்கு, கொஞ்சம் இப்படி மாத்தி தங்கணும்னே பயங்கர கோபப்பட்டாரு. பின்னாடி எடுத்தோடனே என்ன கேக்குற, நீ முதல் படம் கூட பண்ணல அப்படின்னாரு. ஐயோ என்னடா தெரியாம கேட்டவான்ட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் கடைசியா கூப்பிட்டாரு என்ன போகும்போது, தோல்ல கை போட்டுக்கிட்டாரு. தோல்ல கை போட்டுட்டு ஐயோ என்ன சொல்ல போறாருன்னு பார்த்தா, இந்த இது இருக்கணும், உன்னுடைய என்ன தேவைன்னு நீங்க நினைக்கிற இல்லையா, அந்த அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றது சொன்னாரு. அது ரொம்ப பாராட்டுக்குரிய, அப்பதான் நீ வந்து பெரிய ஆளாவ அப்படின்னாரு. அது இன்னும் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும். அது அந்த மாதிரி

0: தானே
1: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
3: உயிரெழுத்து
4: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
2: நேயர்களே, அழகான நம் மனதில்
3: ஆழமான ஓர் இடத்தில்
2: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
3: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
2: இதய ராகங்களை
3: நீங்களும் அரங்கேற்றலாம்.
2: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
3: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: காற்று. நிலவு.
1: நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது.
0: இசை.
2: இசை பாடனே.
0: மழை.
3: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
4: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
4: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
4: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
4: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
4: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
5: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்து.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
9: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை, ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
10: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
9: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
10: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.

0: கற்பத்தீழை நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: GJ College of Engineering and Technology, Soramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit GJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் மசிறி, ராசிபுரம் முத்தாய்மால் என்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமென்கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம். மற்றும் வளர்ந்த இந்தியா 2000

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம பேசிட்டு இருக்கிறோம். கலைப்பயணம் இன்றைய தினம் திரைப்பட இசையமைப்பாளரான தாஜ்னூர் அவர்களோடு பேசிட்டு இருக்கிறோம்.
1: இப்போ அது அந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க எல்லாம், வான வானா கூண்டு வானா தேன தேன இசை பாடும் தேனான்ட்டுன்னு. அதுக்கு நம்ம நேயர்களுக்கு நான் சொல்றேன், நீங்களும் ஒரு விளக்கத்தை கொடுத்துருங்க. நீங்க சொல்லுங்களேன் உங்க இதுலயே நீங்க என்ன நோக்கத்துல எழுதுனீங்கன்னு சொல்லுங்க.
0: கூண்டு வானா அப்படிங்கிறது நிலத்தட்டு புவிபரப்பினுடைய ஒரு பெயர். அதாவது இப்ப இருக்கக்கூடிய அதாவது பூமி பந்து வந்து நிலப்பகுதியா மட்டுமில்ல, நிலப்பகுதிக்கு அடியிலையும் அது வந்து ஒரு தண்ணிக்குள்ள மிதக்கக்கூடிய ஒரு தட்டுகளாகத்தான் இருக்கணும். ஒன்னோட ஒண்ணு பிணைக்கப்பட்டு அது நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறைதான். அப்படியே நம்மளுடைய இந்திய துணைக்கண்டத்தினுடைய பகுதியை அப்படியே வளர்ச்சி கொண்டு வந்தோம்னா ஆப்பிரிக்கா கண்டத்தோடய அப்படி ஒட்டி போகும். இதெல்லாம் ஒரு ஒன்னா இருந்த ஒரு நிலப்பகுதி, நிலத்தட்டு புவி நகர்வு காரணமா எல்லாம் கொஞ்சம் அப்படி விரிஞ்சு வந்துச்சு. அதுதான் புவியியல் வல்லுநர்களுடைய கருத்து. நம்மளுடைய தமிழர்களுடைய கலாச்சாரம் பண்பாடு மிக முக்கியமா நம்மளுடைய உடல் அமைப்பு உடலினுடைய வலிமை இது எல்லாமே இன்னும் சொல்ல போனா டிஎன்ஏ முதற்கொண்டு பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாட்டினுடைய மக்களினுடைய இனக்குழுக்களோட அதிக அளவுல பொருந்தி போகிறத பார்க்க முடியும். இப்ப இந்த ஒன்னா இருந்த பகுதி நம்மளுடைய ஆப்பிரிக்கா பகுதியும் இந்திய துணைக்கண்டமும் இப்படி ஒன்னா இருந்த அந்த நிலப்பரப்பினுடைய பெயர் ஆரம்ப காலகட்டத்துல கோண்டுவானா அப்படின்னு குறிக்கப்படுகிறது. அப்போ இன்னைக்கு நேற்று இந்த தமிழ் மொழி தோன்றியதில்ல, இந்த நிலப்பரப்பு எல்லாம் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு இப்படி நகர்ந்திருக்கிறது. அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடியே வாழ்ந்த மூத்த குடியான தமிழ் குடியினுடைய தமிழை தூக்கி பிடிக்கக்கூடிய பண்பலை இந்த பண்பலை அப்படின்னு சொல்லுவதனுடைய அர்த்தமாக அந்த கோண்டுவானாங்கிற ஒரு வார்த்தை.
1: அதே மாதிரி இந்த வரிகளும் எனக்கு மலை முகட்டில் இருந்து முக்குளிக்கவா, நம் மனசெல்லாம் தீங்கழிக்கவா, நித்தம் தீங்கழிக்கவா. அதே மாதிரி வெள்ளிச்சருகை நெய்து மாலையிடவா, ஆஹா அருமையான வார்த்தைங்க. அருமையான
0: வெள்ளி நீர் வீழ்ச்சி அங்க இருக்கிறதுனால
1: அந்த ஆமா ஆமா அது அழகா புரியுது, அது புரியுது. அப்புறம் இன்னொன்னுதான் ரொம்ப வியந்தது, கால்கள் இல்லா கால் இது அப்படின்னா நடந்து வராம பறந்து வருதுன்றது நீங்க சொன்னீங்க பாருங்க. கிரேட் கிரேட் கிரேட், அருமை அருமை அருமை. அந்த வரி வந்து மிகச்ச ரொம்ப அந்த நம்ம கோடை எஃப்எம்க்கான ஒரு அழகான ஷார்ட்டா ஒரே வரியில சொல்லிட்டீங்க. கால்கள் இல்லா கால் இது அப்படின்றத ரொம்ப அழகா இருந்துச்சு. அதே மாதிரி மத்த பாடல்களும் சரி, நான் வந்து இந்த பட்டி தொட்டி எங்கும் பாட்டு பறக்கும்ன்றத வந்து நானே பாடினேன், நம்ம குரல்லையும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கேட்டிருப்பீங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் ஒரு ஜிங்கிள் வந்து கண்டிப்பா ஒரு டிவோஷனலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கோடை பண்பலையும் ஒரு ஒரு விதத்துல ஒரு கடவுள் தாயா நம்ம அத வந்து பார்க்கலாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த மேகத்தின் மடியில் இசையாய் பிறந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் ஆன டியூன்ல அது ஒரு காலை நேரத்துல வந்து கேட்டா இன்னும் அழகா இருக்குமே, ரொம்ப மனதுக்கு இதமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த அந்த அந்த டியூன் பண்ணலாம்னு யோசிச்சேன். அதே மாதிரி இந்த மேக்கால மலை மேல மேகம் திரண்டு இருக்குன்றத அதுவும் ஒரு பிரமாதமான ஒரு யோசனை. அதை வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபோக் ஜெனர்ல பண்ணணும்ன்றதுக்காக அந்த ஒரு ஸ்டைல்ல பண்ணியிருந்தேன், மேக்கால மலை மேல மேகம் கருக்கையில அப்படின்ட்டுன்னு. அப்புறம் பார் புகழது பார் புகழது இது பார் உயர்வு இதுன்ற அந்த அந்த வரிகளும் ரொம்ப இது கண்டிப்பா அதெல்லாம் ஃபோக்ல இருக்கு, இது ஒரு ஸ்டைல்ல இருக்கு. இது வந்து நான் கம்ப்ளீட்டா எப்படி யோசிச்சேன்னா ஒரு வெஸ்டர்ன்ல பண்ணுவோன்னு சொல்லிட்டுதான் இது கம்ப்ளீட்டா ஒரு வெஸ்டர்ன் ஜானர்ல இந்த பாடல் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த பாடல் வரிகளுக்கு தகுந்த மாதிரி அந்த இசை இருக்கணும்ன்றதுல ரொம்ப கவனமா நான் பண்ணேன்.
0: நேர்களே, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம் இன்றைய தினம் திரைப்பட இசையமைப்பாளரான

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
0: மணப்பெண்ணின் மாணிக்கே தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்க நகை மாளிகை.
2: July 23 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்க நகை மாளிகை.
1: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
3: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம பேசிட்டு இருக்கிறோம். கலைப்பயணம் இன்றைய தினம் திரைப்பட இசையமைப்பாளரான தாஜ்னூர் அவர்களோடு பேசிட்டு இருக்கிறோம். சார், ஒரு புத்தகம் நீங்க தரணியாளும் கணினி இசை அப்படின்னு நிறைய நண்பர்கள், நான் அதுக்கப்புறம் விசாரிச்சேன், நிறைய நண்பர்கள் சொன்னாங்க ஆக சிறந்த ஒரு இசை சார்ந்த புத்தகங்க. இந்த கம்ப்யூட்டரைஸ்டு ஏதாவது மியூசிக் பண்றவங்க இல்லை மற்ற பத்தி அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த புக்கை நீங்க ரெஃபர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் முழுதா படிக்கவில்லை, ஆனா அந்த புத்தக தொடர்பான பல்வேறு குறிப்புகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. சரி, இசை தொடர்பா நிறைய எழுதலாம் போது எப்படி இப்படி ஒரு புத்தகம் எழுதுவது, அதுவும் கணினி தொடர்புபடுத்தி?
4: நான் வந்து இப்போ எப்படி எந்த காலகட்டத்தில் நான் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா, பிகாஸ் இப்போ நான் இருந்த காலகட்டம் வந்து எல்லாரும் அனுபவித்திருப்பாங்களான்னு இசைத்துறையில சொல்லு கேட்கணும்னு பார்த்தா அது ரொம்ப கம்மியாக, வெரி ஃபியூ பீப்புள் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நான் வந்து எந்த காலகட்டம்னாக்கா MSV காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு அனிருத் காலகட்டம் வரை அப்படின்னு ஒரு இசைய வந்து நம்ம ஒரு பெரிய டைம் லைனா எடுத்துக்கிட்டோம்னா, இந்த இருவருக்கும் இடைப்பட்ட ஒரு காலத்துல நான் இருக்கிற மாதிரி நான் பார்த்தேன். அனிருத் இசையும் நான் பாக்குறேன் அவன் எப்படி பண்றாருன்றத, இந்தாண்ட MSV எப்படி பண்ணாருன்றதையும்

0: நாம் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த இதுல, மிகப்பெரிய மாற்றங்கள் டெக்னிக்கலா நடந்திருக்கு, இசையில நடந்திருக்கு, பல விஷயங்கள். இத வந்து எனக்கு நல்லா பேசிக்கலா டெக்னிக்கல் பர்சன்றனால எனக்கு நல்லா தெரியுது. இத வந்து எப்படியாவது சொல்லணும். இப்ப எங்கிட்ட புதுசா வேலை செய்ய வர பசங்க கிட்ட மியூசிக் சொல்றேன், கீபோர்டு வாசிக்க வரவங்க கிட்ட நான் வந்து ஏதோ ஒரு விஷயம் அந்த டைம்ல பயன்படுத்த, எம்எஸ்சி டைம்ல வந்து அந்த டேப் ஸ்பூலு சாம்பிளர் இதெல்லாம் பயன்படுத்தின, அதெல்லாம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டா அதெல்லாம் என்ன சார்ன்னு கேட்பாங்க. எதுவுமே அவங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த கம்ப்யூட்டர் மட்டும்தானே தெரியும் தவிர வேற எதுவுமே தெரியல அவங்களுக்கு. இது என்னடா இது, இப்படி எல்லாம் நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்கோம், இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா? இது இப்போ ஒரு அஞ்சு பேர் வாசிக்கிறாங்கன்னா ஒரே இதுல அஞ்சு பேர் சிங்க் ஆகி வந்துருது. பட் அப்போ முதல்ல வந்து அஞ்சு பேர் வாசிக்கிறதுனா அந்த அதே ஹாஃப் டே எடுத்துக்கும், அஞ்சு பேரையும் சிங்க் பண்ணி ஒரு அவுட் எடுக்கிறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்ட காலங்களும் உண்டு. இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது பதிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த தி ஹிந்துன்னு தமிழ் பேப்பர்ல இந்த இசையை பத்தி எழுதலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கால் பேஜ்ல ஒன்னு எழுதினேன். அப்புறம் அதுக்கு ஒரு வரவேற்பு கிடைச்சது, எவ்ரி ஃப்ரைடே எழுத ஆரம்பிச்சேன். வாரம் போக போக அதோட மக்களின் ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதற்கு வரவேற்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பத்திரிகையில இருந்து கேட்டாங்க, சார் நீங்க ஹாஃப் பேஜா பண்ணிடுங்க சார், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா கொடுங்க, நல்லா பெருசாவே கொடுங்கன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹாஃப் பேஜுக்கான இதை கொடுத்தேன். அதுக்கப்புறம் அது ஒரு ரெண்டு மூணு வாரத்துல இன்னொன்று ஃபுல் பேஜ் உங்களுக்கு கொடுத்துறோம்னு சொல்லி வெள்ளிக்கிழமை ஒரு ஃபுல் பேஜ் கொடுத்தாங்க எனக்கு அந்த என்னுடைய ஆர்டிகல்காகவே. சோ அது கிட்டத்தட்ட 30-40 வாரங்கள் நான் எழுதினேன் அந்த இதை. சோ அதை எழுதி அது ஒரு மிகப்பெரிய பேர் கிடைச்சது. ரெண்டாவது பல விமர்சனங்களும் வந்தது, நீங்க இப்படி எல்லா விஷயத்தையும் ஓப்பனா சொல்லிட்டீங்கன்னா ஆக்சுவலி ஒரு அந்த சீக்கிரட்டை பாதுகாக்கிறது தான் ஒரு சினிமாவின் தன்மை, அப்பதான் அந்த நுணுக்கங்களை பாதுகாத்தாதான் அதோட இதா இருக்கும் அப்படின்னாங்க. ஓ அப்படியான்ட்டு நினைச்சுக்கிட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னைக்கு அந்த வர்மக்கலை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா,
1: தெரியாம போனது காரணம்
0: அதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சு எல்லாரும் பயனடைச்சிருப்பாங்க இன்னைக்கு.
1: நிச்சயமா
0: அது ஒரு சிலருக்கு மட்டும் தெரிஞ்சு சொல்லாம போனதுனால இன்னைக்கு அது தெரியுமான்னு கூட தெரியல எல்லாருக்கும். சோ அந்த நோக்கத்துல நான் சொன்னது தப்பு இல்லைன்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டு அது சொன்னேன். சோ அது மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது அந்த பத்திரிகை அந்த நூலுக்கு.
1: உண்மைதான் சார், உண்மைதான். நிறைய கலைகளும் இப்பவும் கூட ஒரு சொல்லாடல் உண்டு. திருக்குறள் நமக்கு கிடைச்சது வெறும் 1330 தான். என்ன அவர் எவ்வளவு எழுதி வச்சுட்டு போனார்னு தெரியல, கிடைச்சதை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவுதான் திருக்குறள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்போ எப்போ ஒரு கலையானது நீண்ட நெடிய காலத்துக்கு வளர்ந்து நிற்கிறதோ அது வரைக்கும் ஒரு இன மக்களினுடைய, ஒரு குழு மக்களினுடைய, ஒரு பகுதி மக்களினுடைய கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் முறை, அறம் சார்ந்த விஷயங்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறைவை அத்தனையுமே பாதுகாக்கப்படுகிறது ஆரம்ப காலகட்டத்திலிருந்து என்பதுதான் மிக முக்கியம். அப்போ ஒரு கலையை வளர்த்தெடுப்பதில் என்பது இவ்வளோ விஷயங்கள் உள்ளார்ந்து இருக்கிறது என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அழகா நீங்க அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களை கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கோடி பண்பலை நூறுலேந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
3: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
4: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
3: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
8: சா கந்தசாமி, மௌனி ஆகியோரது பிறந்த நாளை ஜூலை 23 கொண்டாடுவோம். ஜூலை 23 தேதி நாளை
7: நீங்கள் வாங்கும் 916HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
8: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி

0: எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49th துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
4: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சி நாம கேட்டுக்கிறோம். இன்றைய தினம் திரைப்பட இசையமைப்பாளரான தாஜ் நூர் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், இப்படி இருக்கக்கூடிய சூழலில் நிறைய விளம்பரத்துங்களுக்கெல்லாம் நீங்கள் இசையமைச்சிருக்கிறீங்க, நாங்களாம் கூட பாடியிருக்கிறோம். அதெல்லாம் என்னமோ எங்களுக்கு திரைப்பட பாடல்கள் மாதிரி நாங்கள் பாடின அனுபவம்லாம் கூட உண்டு. சில இசையெல்லாம் அச்சா இந்த பிட்டு நோட்டு நல்லா இருக்கு, இது யார் பண்ணியிருப்போம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கோம். அது ரொம்ப அழகாக நீங்கள் நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. இன்னும் என்னென்ன திரைப்படங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய திரைப்படங்கள் மூலமாக நாங்கள் இசையை கேட்கிருக்கிறோம். இசையில் அடுத்த விஷயமா பரிமாணமாக என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க?
5: இப்போ ஒரு சில ஆல்பங்கள் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இன்றைய உலகத்துக்கு தேவையான இந்த ஜென்சி கிட்ஸ் சொல்றோம் இல்லையா, அவங்களுடைய சிந்தனையும் வேறையா இருக்கு. ஆக்சுவலி அவங்க சிந்தனைகளுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுல ஒரு சில ஆல்பங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். விரைவில் அது வெளிவரும். அது சிந்தனை தூண்டக்கூடியதாகவும் இருக்கும், புதிய இதா இருக்கும். அது அந்த மாதிரி சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. விரைவில் அது உங்க இதுக்கு வரும்.
4: சரிங்க சார். இப்போ உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு நபர் கிடைத்தாரு, ஒரு தாஜ் நூர்ங்கிற இசையமைப்பாளர் பிறந்திருக்கிறாரு. இப்ப தாஜ் நூர் அப்படிங்கிற ஒரு இசையமைப்பாளர், புதிதாக இந்த துறைக்குள்ள நுழையக்கூடியவங்க வரக்கூடியவங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்தா எங்களுக்கு அது போன்ற ஒரு வாய்ப்பு கிடைக்குமா உங்கள் வாயிலாக?
5: கண்டிப்பாக நாமளும் நிறைய கவிஞர்களை அறிமுகப்படுத்திருக்கோம். இன்னைக்கு அவங்க நல்ல பெரிய அளவுல வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம கூட ஒர்க் பண்ணவங்களும் இன்னைக்கு 2-3 நல்லா ஷைன் பண்ணிட்டு இருக்காங்க. தெலுங்குல ராஜான்ட்டு நம்ம கிட்ட ஒர்க் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் நல்லா இன்னைக்கு வந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி டெஃபினட்டா எல்லாருக்கும் அது அந்த வாய்ப்புகள் உண்டு. ஆமா.
4: சரிங்க சார். ரொம்ப அழகா பல்வேறு விஷயங்கள் நீங்க பேசியிருக்கிறீங்க. உங்களுடைய கலைப்பயணம் தொடர்பாக நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. ஒரு கலைஞனுடைய மறுபக்கம் என்பது பெரிதாக எப்பொழுதுமே கவனிக்கப்படாது அல்லது வெளிப்படுத்தப்படாது. கலைஞனுடைய தன்மை மட்டுமே பல நேரங்கள் ஆராயப்படுகிறது. இருந்தாலும் அந்த வாயிலாக அந்த கலைஞன் ஆத்மாத்மான திருப்தி அடைகின்றான் என்ற போதிலும் கூட அந்த கலைஞனுடைய மறுபக்கத்தும் வெளிப்படுத்த வேண்டும். அதன் வாயிலாக ஒரு கலையும் ஒரு கலைஞன் மீதான பார்வையும் உயர்த்தப்பட வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அது இன்றைய தினத்தில் மிகச்சரியாகவும் நிறைவேறியிருக்கிறது என்ற வகையில இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்து நேர்காணல் அளித்தமைக்காக மிக்க மகிழ்ச்சியும் நன்றிகளையும் எங்களுடைய நேர்களின் சார்பாக, நிர்வாகத்தின் சார்பாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் சார்.
5: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ஆக்சுவலா நிறைய எஃப்எம்களுக்கு தொடர்பு இருந்தாலும் இந்த கோடை எஃப்எம்ன்றது வந்து எனக்கு மிக நெருக்கமான ஒரு விஷயம். எனக்கா என்னுடைய நேட்டிவ்க்கு என்னுடைய ஊருக்கு அருகில் உள்ளது. ரெண்டாவது கோடை எஃப்எம்காக நிறைய இந்த ஜிங்கிள்ஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். தொடர்ந்து அவங்களோட அங்க இருக்கும் அத்தனை ஆர்ஜே அவங்களுக்கும் என்னுடைய மனந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்கும் மேல நம்ம அந்த நேயர்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் நன்றிகளும் வணக்கங்களும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
4: இன்னொரு குறிப்பு மிகுந்த விஷயம் என்னன்னாங்க சார், அந்த பாடல் போட்டு அநேகமாக இப்ப 4-5 மேல ஆகிறது, 5 பக்கம் இருக்கும் காடு மேடு கம்மா எல்லாம். இன்னைக்கும் கோடை பண்பலினுடைய உதய விழா பிறந்த நாள் என்றால் பல்லாயிரக்கணக்கான மக்களினுடைய ஸ்டேட்டஸ்ல அந்த பாட்டு தான் இருக்குது. அதான் ஆச்சரியமான ஒரு அப்படி ஒரு அப்படி ஒரு இசையை எங்களுடைய நேர்களுக்காக அளித்தமைக்காக இந்த தருணத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார்.
5: நன்றி.

அட ஒத்த ஊசர கொண்டு வந்தோம் ஓசையில வாங்கி வந்தோம். அட ஒத்த ஊசர கொண்டு வந்தோம் ஓசையில வாங்கி

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

0: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, ஒரு ஆப்ரேட் பண்ண ஒரு பேஷண்ட் கேட்ட கேள்வி, லேப்ரோஸ்கோபி மூலமாக கர்ப்பப்பை அகற்றிருக்கோம் டாக்டர், இப்போ நம்ம இதுக்கப்புறம் எந்த விதமான ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேப்ரோஸ்கோப்பியோட அட்வான்டேஜே ஸ்கார் கம்மி, உள்ள ஒட்டுதல்கள் கம்மி, ஈஸியாக நம்மளால் ரொட்டீன் வேலைகளை பார்க்க முடியும், ஈஸியாக நம்மளால் ஹாஸ்பிட்டலில் விட்டு வீட்டுக்கு சீக்கிரமாக போக முடியும். இப்படி இந்த அட்வான்டேஜஸ்லாம் லேப்ரோஸ்கோப்பிக்குனே உரிய அட்வான்டேஜஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி லேப்ரோஸ்கோப்பிக்குன்னு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் ஈஸியாகவே ஒர்க்குக்கு போகலாம். நீங்கள் வீட்டுக்கு போன உடனே நீங்கள் என்னென்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாத்தையும் பார்க்கலாம். வீட்டிலே படுத்துகிட்டே இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, ஒரு லேடி ஒரு ஆப்ரேட் பண்ணிட்டோம், பண்ணி முடிச்ச அப்புறம் வீட்டில் போய் நம்ம வேலைகள்லாம் பார்க்காம நம்ம ரெஸ்ட்லேயே இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் இருக்கும்னா, நம்ம பிரெயின் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு வெளியிலே வராது. நம்ம திருப்பி ஆப்ரேட் பண்ணிட்டோம், நம்ம எப்படி நம்ம உடம்பு இப்படி இருக்கோம், நம்ம உடம்பு அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதையே யோசிச்சுட்டே இருப்போம். நம்ம ரொட்டீன் வேலைகளை ஈஸியாக பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரியான சைக்கலாஜிக்கல் பேரியர்ஸ் எல்லாம் குறையும். அதனால சிம்பிளாக சொல்ல போனால், லேப்ரோஸ்கோபி ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனேவே நீங்கள் உங்கள் எல்லா வேலைகளையும் பண்ணுறது தான் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒரு ஈஸி டிப்ஸ்னே சொல்லலாம். அதனால நீங்கள் உங்கள் ஒர்க்ஸ் எல்லாம் ஈஸியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்னென்னலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா, சாப்பாட்டுலையும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆப்ரேஷன் நம்ம குடலில் பண்ணுறோமா இல்லை எந்த பிளேஸில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் சாப்பாடு டிஃப்ரென்ஸ் இருக்கே தவிர, லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணுறமா ஓப்பனில் பண்ணுறமாங்கிறத பொறுத்து இல்லை. அதனால எந்த உணவுகள் வேணால் சாப்பிட்லாம். குறிப்பாக சொல்ல போனால், லேப்ரோஸ்கோப்பியில் சர்ஜரி பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, சர்ஜரி முடிச்சுட்டு வித்தின் 6 ஹவர்ஸ்லேயே ஃபுட்டெல்லாம் கொடுத்துருவோம், டக்குனே ஃபுட்ஸ்லாம் கொடுத்துருவோம். அப்போ வயிற்றில் அல்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள், ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருந்தால் தான் வயிற்றில் அல்சர் இருக்கும், அசிடிட்டி க்ரியேட் ஆகிருக்கும், இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். உடனே சாப்பிடும்போது இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்காது. அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சாப்பிட்லாம். நிறைய பேர் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நான் வார்டுக்கு ரவுண்ட்ஸ் போகும்போது இந்த கேள்வியை கேட்பாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்கிற சின்ன விஷயம், பிரியாணி சாப்பிட்னா கூட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் எதை வேணால் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்கு ரீஅஷூரன்ஸ்க்காக. நீங்கள் ஃபுட்டு இன்டேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் சாப்பாடு வெயிட் பண்ணி ஃபுட்டு கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் அமையுமே தவிர, நீங்கள் எந்த உறுப்பில் ஆர்கனில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்து அமையுமே தவிர, லேப்ரோஸ்கோப்பியாக ஓப்பராங்கிறதுல அது வித்தியாசமே கிடையாது. உங்களுடைய எல்லா ஒர்க்ஸையுமே நடக்கிறது, ஹவுஸ் ஹோல்டு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம், வீட்டை கூட்டுறது பொறுக்கிறது, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, எல்லா ஒர்க்ஸுமே ஈஸியாகவே லேப்ரோஸ்கோப்பிக்கு அப்புறம் பண்ண முடியும். இதுக்குன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. கர்ப்பப்பையை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலாக நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கப்புறம் அவங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ அவங்களுடைய சேஞ்சஸோ என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அந்த அட்வைஸ் வந்து லேப்ரோஸ்கோப்பியில் பண்ணாமல் ஓப்பனில் பண்ணாமாங்கிறத பற்றி கிடையாது. ஆனால் கர்ப்பப்பை மட்டும்தான் எடுத்திருக்கமா இல்லை கருவு முட்டைகளை சேர்த்து எடுத்திருக்கமா அப்படிங்கிறத வச்சு தான். ஏன்னா கர்ப்பப்பை மட்டும் அகற்றுறவங்களுக்கு பெரிய லெவலில் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்காது, ஆனால் கருவு முட்டைகளும் சேர்த்து அகற்றப்படுது அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு போன் வீக்னஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு அதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக பண்ணப்படணும். மற்றபடி அவங்க ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கால்சியம் இன்டேக், ஃபுட்டில் வந்து கால்சியம் இன்டேக் நிறையா இருக்கிற மாதிரி அப்படிப்பட்ட உணவுகள்லாம் எடுக்கணும், இல்லை ஹார்மோன் கண்டென்ட் இருக்க மாதிரி உள்ள சோயா நிறைஞ்ச உணவுகள் அப்படிலாம் எடுக்கணும் அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமே தவிர, ஆப்ரேஷன் எந்த மெத்தட்லங்கிறதுக்கும் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் சம்மந்தமே கிடையாது. அதனால லேப்ரோஸ்கோபி இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சர்ஜரி. அந்த லேப்ரோஸ்கோபி வந்து ஓப்பன் சர்ஜரியை விட 100% பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான். அதே சமயம் அதில் இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் ஆன சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
0: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: நேர்களின் நிறைவு கூறுகிறது கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் திரைப்பட இசையமைப்பாளரான திரு தாஜ் நூர் அவர்களோடு தான் நாம பேசணும். இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த கலைஞன், எப்பொழுதுமே வாழ்வதற்கு வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு கலை மட்டுமல்ல, அடுத்ததாக கலையை கற்றுக் கொடுத்து அடுத்த இளம் தலைமுறையினரை வளர்ப்பதும் என்பது முக்கியம். ஏஆர் ரஹ்மான் என்ற ஒரு நபரிடமிருந்து தாஜ் நூர் பிறந்திருக்கிறார். தாஜ் நூர் என்ற ஒரு நபரிடமிருந்து இன்னும் சில இசையமைப்பாளர்கள் பிறந்திருக்கிறார்கள். வழி வழியாக இசையானது கடத்தப்படுவது என்பது இதயங்களுள் இதயங்கள் காதலிப்பதற்காக, இதயங்களுள் இதயங்கள் ஆஸ்வாசப்படுத்துவதற்காக. இசை என்பது இந்த உலகத்தின் ஆகச் சிறந்த மொழி. எந்த மொழியாக இருந்தாலும், தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், இதயங்களோடு பேசும் இன்னிசை மொழி என்பது இந்த உலகத்தில் இசை அமைந்திருக்கிறது. அந்த இசையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். என்றும் நட்புடன் மோகன். மோகன் மோகன் நன்றி, வணக்கம் நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். இந்தியா வடக்கு மாசடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர முன்னாள் துணை முதலமைச்சர் அஜித் பவார் சமுதாயத்திற்கு ஆற்றிய சேவைகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். உணவு, எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பீடி இலை மூட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஒரு வீட்டில் பதுங்கி வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அஞ்சல்துறை ஆயுள் காப்பீடு குறித்த வாடிக்கையாளர்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் சிறப்பு குறைதீர் முகாம் திருப்பூர் கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் நாளை தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. திருச்சி கடைவீதியில் உள்ள நகைக்கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முத்திரை இல்லாத சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் உயர்ந்து 1,07,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானிற்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் முன்னேற்றமான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரி அட்மிரல் யூ ஜெயின் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 பாட்டுப்பட்டாளம்
1: இணைந்து வழங்குவோர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
3: இனிய வணக்கம் நேயர்களே. இசை மனதை இணைக்கும் மொழி. பாடல் நம் அனைவரையும் தாளமாட வைக்கும், ஆட்டமாட வைக்கும். நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நேயர்கள் அழைக்கலாம். இந்த எண்களில் அறிமுக நேயர்கள் 24 24 24, மகளிர் அழைக்கலாம் 24 24 29, மற்ற அனைத்து உறவுகளும் அழைக்கலாம் 24 24 26 மற்றும் 290 300 333. முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2. நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் அபிஷேக் நாகதேவன்,
4: செல்வபாலா. அபிஷேக், எப்படி இருக்கீங்க?
3: நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி பாட்டு பட்டாளம் வந்தாச்சு. பாட்டு பட்டாளத்தில் புதன்கிழமைனாவே நம்ம ஒரு சொல் கொடுப்போம், அந்த சொல்லை தொடங்கி நேயர்கள் ரொம்ப அழகாக பாடுவாங்க. என்ன சொல் கொடுக்குறோமோ அந்த சொல்லில் தான் தொடங்கி பாடணும். அதோட முன்னாடி வார்த்தைகளை சேர்க்கக்கூடாது.
3: அதே சொல்லில் பாட்டு ஆரம்பிச்சிருக்கணும்.
4: ஆமாம், அவ்வளோதான். ரொம்ப இளமையான விதிமுறை தான். அது மட்டும் இல்லை, ஒரு 4 வரி பாடணும்.
3: 4 வரி பாடணும், பாடணும்.
4: குறைஞ்சபட்சம் 4 வரி அங்கே என்ன பாடியிருக்காங்களோ அதை அப்படியே பாடணும். நீங்கள் சொன்ன மாதிரி பாடணும், படிக்கக்கூடாது.
3: ஆமாங்க,
4: இவ்வளவுதான். வழக்கம் போலவே நேர்கள் எண்களில் வந்து பாடல் ரொம்ப அழகாக பாடலாம். முதல் வார்த்தை என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, நான்.
3: நான்,
4: ம், நான்னு தொடங்கி பாடணும். சரி, முதல் நேயரை கூப்பிடுவோமா?
3: கூப்பிடுவோம்.
4: வந்த வணக்கம்.
5: வணக்கம். தேனிலே மெனிய செங்கரமான கோடை பண்பலைக்கு அன்பு தம்பி இருவருக்கும், நாமக்கல் மாவட்டம் கரட்டூர் புளிகள் பாளையம் கரும்பு முருகனின் பாச வணக்கம்.
4: வணக்கங்கய்யா. கரும்பு வெட்டலாம் முடிஞ்சா?
5: கரும்பு வருஷம் முழுவதும் இருக்குதுங்க விவசாயம் எங்க ஏரியாவுலங்க.
4: வருஷம் முழுவதும் இருக்குதுன்னா அந்த ஜூஸுக்கு போற கரும்புங்களா?
5: இல்லைங்க, ஆளுக்கு ஆளுக்கு சக்கரம் இல்லைக்குங்க. ஐயா, எங்க ஊர்ல காவேரி ஆறு ராஜ வாய்க்கால் ரெண்டுமே கரை புரண்டு ஓடிட்டு இருக்குமே எப்பவுமேங்க.
4: ரொம்ப மகிழ்ச்சிங்க.
5: ஆனா இப்பதான் கொஞ்சம் தண்ணி இல்லைங்க ஐயா.
4: சரிங்க, வந்துருங்கய்யா. சரி, நான் அப்படின்ற வார்த்தையில தொடங்கி பாடணும், பாடலாமா?
5: பாடலாங்க ஐயா,
4: பாடுங்க.
5: நான் யார், நான் யார், நான் யார், நாளும் தெரிந்தவர் யார் யார்,

0: நாளும் தெரிந்தவர் யார் யார் உறவார் பகையார் பகையார் உணவார் உறவார் யார் யாரோ நான் யார் நான் யார் நீ யார். நன்றிங்க தம்பி.
1: நன்றிங்க நன்றிங்க, ரொம்ப அழகாக பாடினீங்க, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்
2: செல்வமலா சார், சாருக்கும் முற்பகல் வணக்கம். புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி.
1: வசந்தி அம்மா
2: நலமா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கிறோம் எல்லாருமே.
3: நிலையத்தில்
1: இருக்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கிறோம். ஏன் அப்படியே காத்து அதிகமா இருக்கும், விட்டுட்டு விட்டு விட்டு வருதே?
2: இல்லையே, நல்லதாங்க சார் பேச கேக்குது.
1: நல்லாதான் கேக்குது. சரிங்கம்மா பாடலாமா?
2: ஓகே சார். நான் பொல்லாதவன்,
1: அப்படியா
2: பொய் சொல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், கை கட்டி வாய்ப்பத்தி.
1: பக்கத்துல யாரும் வந்துட்டாங்களோ, சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பக்கத்துல நிறைய இருக்காங்க, அப்புறம் சிரிக்கிறீங்க. பாட பாட பக்கத்துல யாரோ வந்து, அவ்வளவுதானா?
3: அருமையா பாடினால அவங்களுக்கு அவங்களே வந்து வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க.
1: அப்படியா, சரிங்கம்மா நன்றிங்கம்மா. அடுத்து யாரு வாங்க? வணக்கம்.
4: வணக்கம்.
1: யார் எங்கிருந்து?
4: ஈரோடு மாவட்டம் செனிமலையிலிருந்து நவநீதன்.
1: நவநீதன் ஐயா, என்ன பாடல் பாட போறீங்க?
4: ஐயா, நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு வந்தேன்,
1: சரி
4: என் மகாராணி உனைக்கான ஓடோடி வந்தேன்.
1: அந்த பாடல் பாட போறீங்க?
4: ஆமாங்க.
1: சரிங்க பாடுங்க.
4: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகாராணி உனைக்கான ஓடோடி வந்தேன், நீ இல்லாமல் யாரோடு உறவாட வந்தேன், உன் இளமைக்கு துணையாக தனியாக வந்தேன்.
1: அவ்வளவுதானா?
4: போதுங்கய்யா.
1: போதுமா? சரி, நல்லா முயற்சி பண்ணீங்க. இருந்தாலும் கூட அந்த ராகத்தோடு இணைந்து பாடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டு அடுத்த வாரம் வாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: GJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit GJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஹார்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல்
10: 9 4 3 7 2 1 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9 5 1 9
11: மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
12: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
13: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
14: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
15: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
14: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
15: அப்படியா?
14: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
15: அப்போ இப்பவே போலாம்.
16: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
17: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
18: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேகை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
19: நாம் இணைந்துள்ளோம் கோடைப்பண்பலையின் ஒரு

0: ஐந்தில் பாட்டு பட்டாளம்.
1: இன்னைக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் நேயர்கள் ஒரே சொல்ல தொடங்கக்கூடிய பாடல்களை பாடிட்டு இருக்கிறாங்க.
0: ரொம்ப அருமையாக பாடுறாங்க எல்லாருமே.
1: எல்லாருமே நல்லா பாடுறாங்க. நீங்களும் பாட்டு பாடுவீங்களா?
0: நமக்கெல்லாம் பாட தெரியாதுண்ணே.
1: தெரியாதா? என்னங்க நீங்க பெரிய பாடகராக வருவீங்க, பார்த்தது பாட தெரியாதுங்க. நீங்கள் பாத்ரூம் சிங்கராக கூட இருந்தது இல்லையா?
0: இல்லை
1: இல்லை, அந்த விஷப்பரீட்சைக்கெல்லாம் நாங்கள் போகிறதே இல்லை அப்படின்றீங்களா? சரி, அடுத்த சொல் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, யார்
0: யார்
1: யார் அப்படின்ற சொல்ல தொடங்கி பாடணும். இப்போ நேயர்கள் காத்துட்ருக்காங்க, சந்திப்போமா?
0: பார்ப்போம் வாங்க.

0: பாடல் பாடலாமா? யார் அப்படின்ற வார்த்தையில தொடங்கி
1: யாருக்காக, இது யாருக்காக, இந்த மாளிகை வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை, யாருக்காக இது யாருக்காக, மலரைத்தானே நான் பறித்தது, முள்ளின் மீது ஏன் விழுந்தது, பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை சித்தனாக்கி அலைய வைப்பது, யாருக்காக இது யாருக்காக.
0: போதுங்களா, நம்மளா ஒரு முடிவுக்கு வந்துடணும், போதும் இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு. சரிங்கம்மா, நல்ல முயற்சி, நன்றிங்கம்மா. அடுத்து நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: திருப்பூர் மாவட்டம் முத்தூர் விஜி டெய்லர் செல்வி பேசுறேங்க.
0: விளம்பரம் பண்றீங்க செல்வி அம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேங்க.
0: சரிங்கம்மா, பாடலாமா?
2: பனி ரோஜா தோட்டம்தான் ஒரு சேலை கட்டியதா, அடை உண்டன் கண்ணின்று என் மேலே ஒட்டியதா, நீ கனவா கற்பனையா, அடை இன்னும் தெரியலையா.
0: வணக்கம்.
3: சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கோம் சார்.
3: சரிங்கம்மா, பாடுறீங்களா?
4: பாடுறேன் சார். யாரோ
0: அம்மா, உங்களுக்கு சிக்னல் சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கோபுரம் இருக்கிற இடத்துல நின்று பாடுறீங்களா?
4: பாடலாமா சார்? யாரோ அழைத்தது போ என் திருப்பி தேடும்
0: நல்லா பாடுறீங்க, ஆனா அந்த இணைப்பு கொஞ்சம் இடையூறா இருக்குது. அடுத்த தடவை வரும்போது நல்லா சிக்னல் இருக்கிற இடத்துல நின்று பாடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நன்றிங்க மணி இப்போ வந்ததற்கு. இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி OTG-ஐ எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமதி வேலூர் துறையூர், முசிறி, ராசிபுரம் முத்தாய்மால் என்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமென்கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
3: எல்லாத்திலையும்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங்

0: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
1: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ.
3: மேக விதியில் ராகு ஊர்வலம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். இன்றைக்கி பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் ஒரு சொல் கொடுப்போம். அந்த சொல்லை தொடங்கி நேர்கள் ரொம்ப அழகாக பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இனி வரக்கூடிய நேர்களுக்கு வேறு வார்த்தை அப்படி தான் அபிஷேக்.
4: கண்டிப்பாக.
3: ஆ, என்ன வார்த்தை கொடுக்கலாம்?
4: நான், யார் அப்படின்னு போட்டோம். ஆமாம். அடுத்து எங்கே,
3: எங்கே அப்படின்ற வார்த்தையில் தொடங்கி நேர்கள் பாடணும். வாங்க. வணக்கம். வணக்கங்க. யார் பேசுகிறீங்க? இவ்வளவு எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போனீங்கன்னா நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? விலாநகர். வாங்க வாங்க வாங்க.
5: விலாம்பட்டி.
3: விலாம்பட்டி. சொக்கலிங்க ஐயா. சரிங்க. என்ன வேலை, என்ன வேலைங்க பாக்குறீங்க? சைக்கிள் ரிப்பேர் பாக்குறீங்களா? சரிங்க. சைக்கிள்லாம் இப்ப வருது அப்படியே?
5: சைக்கிள் வந்து 99% குறைச்சிட்டேன்.
3: குறைச்சிட்டீங்களா?
5: ஆமா, டூ வீலர் வேலை தான் மெயினா பாத்துட்டு
3: இருக்கேன். அப்படிங்களா? அது சைக்கிள் டூ வீலர் தானே?
5: அது வந்து மிதிவண்டி, இது மோட்டார் வண்டி.
3: இது மோட்டார் வாகனம் ஆயிருச்சு.
5: ஆமாயா, ஆமாயா.
3: இப்போ முதல்ல முதல்ல பயன் பயணத்துக்கு பயன்படுத்துற சைக்கிள் இப்போ உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய பயன்படுத்துறாங்களே, வர்றது இல்லையா சைக்கிள்?
5: மகிழ்ச்சிங்க.
3: தொடர்ந்து பணி சிறக்கட்டும். இப்ப என்ன பாடல் பாட போறீங்க? எங்கே அப்படின்ற வார்த்தையில தொடங்கி பாடணும்.
5: அந்த படிக்க
3: பாடுங்க பாடுங்க.
5: நடிகத்துல சிவாஜி ஐயா நடிக்க எதையும் ஐயா பாடுற மாதிரி பாடல இல்லையா?
3: பாடுங்க.
5: எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்க

எனது கைகள் தழுவும் போது மலரும் சுடுகின்றது.

0: நிம்மதியும் அங்கே என கோரிட வேண்டும், அங்கே என கோரிட வேண்டும்.
1: முழு பாடலும் தெரியுமாங்கய்யா?
0: தெரியுமே
1: சரிங்க சரிங்க, நன்றிங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்த நேயர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க, அவங்களும் பாடணும் இல்லையா, அதனால ஏதோ இந்த அளவில் முடிச்சுக்குவோம். நன்றிங்க இணைப்பில் வந்ததற்கு. வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யாருங்க?
2: சென்னை பல்லாவரம் காமராஜர், காமராஜ் நகர்லேருந்து செந்தில்குமார் சார்.
1: செந்தில்குமார்,
3: சென்னையிலேருந்து பேசுறீங்களாயா?
2: ஆமாங்க ஆமாங்க சார், நேட்டிவ் பிளஸ் சென்னை.
1: சரிங்க.
2: ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், சேலம் வந்திருக்கோம்.
1: இப்போ சேலத்தில் இருக்கு,
2: நைட்டு கிளம்பிடுவோம்.
1: சரிங்க. சென்னை போனாலும் நம்ம வானொலி கேட்பீங்களா?
2: ஆமாங்க சார், 101.4 நான்.
1: சரிங்க சரிங்க, அகில இந்திய வானொலியை கேட்குறீங்க. சரிங்க, மகிழ்ச்சி. என்ன பாடல் பாட போறீங்க?
2: என்னை தந்தேனே பேரில் வந்த தெய்வமே, தேவ பந்தனே, எங்கே என் ஜீவனே,
1: நன்றிங்க. வாங்க, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். வணக்கம் அண்ணா, ரெண்டு அண்ணாசு வணக்கம்.
1: யாருங்க தங்கச்சி?
3: வணக்கம் சகோதரி.
4: திண்டுக்கல் மாவட்டம் விருவிடு கிராமம், விஜயா பேசுறீங்கண்ணா.
1: விஜயாம்மா, எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கோம்ண்ணா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: எல்லாரும் நல்லா இருக்கிறோம்.
4: இணையத்துல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களாண்ணா?
1: எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. நம்ம அபிஷேக் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசுங்க.
4: அண்ணா சொல்லுங்கண்ணா, நல்லா இருக்கீங்களாண்ணா?
3: நல்லா இருக்கோம்மா. விருவீடுலாம் எப்படி இருக்கு?
4: விருவீடுலாம் வெயில் கொளுத்துதுக்கா.
3: என்ன பண்றீங்க நீங்க விருவீட்டுல?
4: செங்கல்
3: தயாரிக்கிறீங்க? சரிங்கம்மா சரிங்கம்மா, அங்க அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. சரிங்கம்மா, பாட்டு பாடுறீங்களா?
4: சொல்லுங்க.
3: எங்கே அப்படின்னு தொடங்குற பாடல பாடணும்.
1: தொலைபேசி பாதை எங்கெங்கயோ போகும்போது விட்டு விட்டு வரும்.
4: சரி
3: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி.

0: எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20%-50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஹார்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
5: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
6: சா கந்தசாமி, மௌனி ஆகியோரது பிறந்த நாளை July 23 கொண்டாடுவோம். July 23 நாளை
5: நீங்கள் வாங்கும் 9-16-HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
6: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை, மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
6: சா கந்தசாமி, மௌனி ஆகியோரது பிறந்த நாளை July 23 கொண்டாடுவோம். July 23 நாளை
5: நீங்கள் வாங்கும் 9-16-HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
6: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை, மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
9: நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். கோடை பண்பலையின் நேரம் 11:45.
10: கொடைக்கானல் பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சொல் கொடுப்போம். அந்த சொல்லை தொடங்கி நேயர்கள் ரொம்ப அழகாக பாடணும். வரக்கூடிய நேயர்கள் வந்து 4 வரியாவது பாடணும். அவன் பாடலில் என்ன இருக்கோ அந்த வரியை 4 வரியாவது பாடணும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். சரி, அந்த எதிர்பார்ப்போடு அடுத்த நேயர் கூப்பிட்டுருவோமா?
9: கூப்பிட்டுருவாங்க.
10: வணக்கம்.
11: இருவருக்கும் காலை வணக்கம் ஐயா.
9: காலை வணக்கம்.
11: திருப்பூர் மாவட்டம், ஊத்துக்குளி வட்டம், காடவளையத்திலிருந்து நிர்மலா சந்திரசேகர் பேசுறேங்க.
10: நிர்மலா அம்மா, இன்னும் உங்க ஊர்ல காலையாவே இருக்கா? முற்பகல் ஆகி நீ நண்பகலாக போகுதே.
11: சரி, நண்பகல் வணக்கம் ஐயா.
10: சரி, தமிழ்ல வணக்கம்னு சொன்னாவே போதும், பொழுது தேவையில்லை. சரிங்கம்மா, என்ன பாடல், என்ன வார்த்தை அப்படின்னா, என்ன வார்த்தை கொடுக்கலாம் உங்களுக்கு?
11: காதலிக்க நேர்மலை படத்துல இருந்து பாடுறேங்க சார்.
10: பாடுங்க.
11: என்ன பார்வை உந்தன் பார்வை, இடை மேலிந்தால் இந்த பாவை,

0: பார்வை உந்தன் பார்வை இடை மெலிந்தால் இந்த பாவை கண்ணங்கள் என்னும் தங்கத்தட்டு கைப்பட்டு சின்னங்கள் கொண்டதோ கண்ணங்கள் என்னும் தங்கத்தட்டு கைப்பட்டு சின்னங்கள் கொண்டதோ சொல்ல சொல்ல உள்ளம் துள்ளும் இன்பம் என்ன சொல்லம்மா
1: என்ன படம் சொன்னீங்கம்மா அந்த பாட்டு
0: உந்தன் பார்வை காதலிக்க நேரம் இல்லைங்க
1: சரிங்கம்மா சரிங்கம்மா நல்லா பாடுறீங்க வாழ்த்துக்கள் நன்றிங்கம்மா நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க வணக்கம்
2: காலை வணக்கம் சார்
1: வணக்கங்க யார்

0: பேசுறீங்க?
1: அபிஷேக் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம் சார்.
2: சொல்லுங்கம்மா,
0: உங்க பேர் சொல்லுங்க. நல்ல
1: வெயிலா இருக்கு.
0: அப்படியா? பேரை மட்டும் சொல்ல மாட்டீங்களா? நாங்களா கண்டுபிடிக்கணுமா
1: சார்? அவர் புதுசு சார், நீங்க நம்ம நம்ம கூட இருக்கவங்க.
0: இல்லங்கம்மா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்த, நமக்கு தெரியும், நேர்களுக்கு தெரியணும்ல.
1: சம்மதம் மௌனத்தினாலே உள்ளம் கவர்ந்து விட்டதடி. நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ ஏன் மயங்குகிறாய்? உன் சம்மதம் கேட்டேன், நீ தலைகுனிந்தாயே. என்ன என்ன
0: இருக்கு, போதும்னு நாங்க நிறுத்திட்டோம். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: யாருங்க?
3: அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் கோடை பண்பலை 100.5 அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் வணக்கம் கூறுவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி கிராமத்திலிருந்து மா மாயக்கண்ணன் பேசுறீங்கய்யா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் மாயக்கண்ணன் ஐயா. என்ன ஊர் சொன்னீங்க?
3: திரளி கிராமம்.
0: திரளி என்னங்கய்யா பெயர் காரணம்?
3: ஐயா, திரளி அதாவது திரளிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பெருமாளுக்கு படைக்கக்கூடிய அந்த நெய்வேத்தியம் சொல்லுவாங்க. அந்த பேர் மருவி அப்புறம் திரள் நகர் ஆகி
0: என்னவென்று
3: சொல்வதம்மா, வஞ்சியவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா. குஞ்சி வரும் தேரழகை அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நிறைந்தவளை நான் என்னென்று சொல்வேனோ, அதை எப்படி சொல்வேனோ. அவள்வான் மேகம் காணாத பால் நிலா, இவள் பூலோகம் பாராத தேன் நிலா. என்னவென்று சொல்வதம்மா, வஞ்சி அவள் பேரழகை சொல்ல மொழி இல்லையம்மா. குஞ்சி வரும் தேரழகை தெம்மாங்கு பாடிடும் தின்னவிழி மீன்களும், பொன்னூஞ்சலாடிடும் கருங்கூலும். அவ்வளவுதாங்க.
0: இங்க இருந்து பாடுறீங்க, வீட்டுல இருந்தா?
3: இல்லைங்க, யாரும் வச்சிருக்கீங்க.
0: அப்படிங்களா? சரி, வீட்டுக்காரமா கேட்டுட்டு இருப்பாங்களா?
3: இல்லைங்க, நன்றி. ஒண்ணு
0: அப்படியா ஆகலையா? சரி, ஆகும்போது அவங்களுக்காக பாடுங்க. சரியா?
3: சரிங்க, நன்றி.
0: நன்றிங்க, மகிழ்ச்சி.
4: முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org. கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை.

0: தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
0: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
1: மச்சான், நான் தான் ஓட்டர் நரி பேசுறேன். நான் சேஃப்டியா வீட்டுக்கு போய் சேர்ந்தியா?
2: உங்க அப்பங்க அப்பா பக்கத்துல இல்லையே, எதுக்கு நான் சொல்றதுலாம் வெறும் ஊங்கோட்டேனா?
0: பொதுமக்களுடைய மனதில் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற கோடை பண்பலை 100.5 இந்த அலைவரிசை வானொலிக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவித்து மகிழ்கிறேன். வணக்கம் நடிகர் தாமு.

0: கொடை பண்பலையின் 1.5 பாட்டு பட்டாளம் இது வரைக்கும் கேட்டோம். நிறைய நேயர்கள் எல்லா வார்த்தைகள்லையுமே தொடங்கி பாடினாங்க.
1: எல்லா நேயருமே பாட்டு பாடிட்டாங்க.
0: ஆமாம், ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு நிகழ்ச்சி. மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை பாட்டு பட்டாளம் வந்து இந்த ஒரு சொல்ல தொடங்கக்கூடிய பாட்டு பட்டாளமாக வளம் வரும். எல்லா நேயர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு கிளம்பிடுவோமா?
1: கண்டிப்பாக.
0: அடுத்து மகளிர் நேரம் வர இருக்கிறது, சுரேந்தர் வழங்க காத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடல் மார்க்கமாக இலங்கையை கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பீடி இலை மூட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அஞ்சல் துறை ஆயுள் காப்பீடு குறித்த வாடிக்கையாளர்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் சிறப்பு குறைதீர் முகாம் திருப்பூர் கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் நாளை தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. திருச்சி கடைவீதியில் உள்ள நகைக்கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முத்திரை இல்லாத சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,680 ரூபாய் உயர்ந்து 1,07,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானிற்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸே தெரிவித்துள்ளார். 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: எழுபத்தைந்து வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
0: மணப்பெண்ணின் மாணிக்கே தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்க நகை மாளிகை.
2: July 23 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்க நகை மாளிகை.
3: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
0: வழங்கும் மகளிர் நேரம்.
4: வணக்கம் நேயர்களே, முக்கணிகளில் முதல் கணி, பழங்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது மாம்பழம். உலகில் 1500 மேற்பட்ட மாம்பழ வகைகள் பயிரிடப்படுகின்றன. எனினும் நமக்கு பெரிதும் பரிச்சயப்பட்டது எனினும் அல்போன்சா, பங்கனப்பள்ளி, மல்கோவா, நீலா, காசா, செந்தூரா, கேசர், இமாம் பசந்த் போன்ற பல வகை மாம்பழங்கள் உள்ளன. இன்று ஏன் மாம்பழத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, இன்றைக்கி தேசிய மாம்பழ தினம். மாம்பழம் அப்படின்னாலே எல்லாருக்கும் பிடித்த ஒன்று. அந்த மாம்பழத்துக்குன்னு ஒரு தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்தில், மாம்பழ தினத்தில் மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி தடம் பதிக்கலாம். தடம் பதிக்க வந்திருக்கிறார் தொழில் முனைவோராக. மாம்பழத்தை வைத்து மதிப்பு கூட்டுதல் செய்து மாம்பழ மிட்டாய், மாம்பழப்பொடி, இன்னும் பல வகையான உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரியகுளம் கைலாசப்பட்டியைச் சார்ந்த எஸ் முருகேஸ்வரி அவர்கள் தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்காங்க. நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற இதுவரை எந்த நேரலை நிகழ்ச்சியும் பங்கேற்காத அறிமுக சகோதரிகள் 24, 24, 24, மற்ற அனைத்து விதமான நேரலை நிகழ்ச்சியும் பங்கேற்கக்கூடிய வழக்கமான சகோதரிகள் 24, 24, 26 மற்றும் 24, 24, 29 வாங்க. முன்னிணைப்பிற்கு 0-45-42 முன்னணிச்சுக்குங்க. அப்போ தான் உங்களுடைய இணைப்பு நம்ம கோடை பண்பலைக்கு வரும். நிகழ்ச்சியில் உங்களோடு இங்கே சுப்பிரமணியம் சுரேந்தர். இப்பொழுது சிறப்பு விருந்தன் அவர்களை வரவேற்க வேண்டிய தருணம். வணக்கம்.
5: வணக்கம் சார்.

0: மாம்பழ தினம் அப்படிங்கும் போதே மாம்பழத்தை ஒருத்தவங்க பார்க்குறவங்களுக்கு எப்போ மாம்பழ சீசன் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஆசை இருக்கும். மாம்பழ சீசன் வந்தோடனே நம்மளுக்கு அந்த மாம்பழத்தை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு எல்லா வயதினருக்குமே பிடித்த பழங்கள்லாம் ஒன்றா இருக்கும். அந்த மாம்பழத்தை வச்சு மதிப்பு கூட்டல் செய்து நிறைய பொருட்களை தயாரிச்சுட்டு இருக்கீங்கிறத நேர் சிறப்பு விருந்தினர் நீங்கள். அதாவது நியூட்டனுக்கு ஆப்பிள் கீழே விழுந்தோடனே புவியீர்ப்பு விசை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார். ஆனால் மாம்பழத்தை வச்சு இவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும், இவ்வளோ விஷயங்கள் செய்ய முடியும் அப்படின்னு நிறைய பேருக்கு என்ன வந்திருக்கு? அந்த மாதிரி அற்புதமான உணவுப் பொருட்கள் தயாரிச்சுட்டு இருக்கீங்க, முதல்ல அதற்கு வாழ்த்துகள் உங்களுக்கு.
1: நன்றி சார்.
0: சொல்லுங்கள், இந்த மதிப்பு கூட்டல் முறையை என்னென்ன விதமான மதிப்பு கூட்டல் சார்ந்த உணவுப் பொருட்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை சொல்லுங்களேன்.
1: முதல்ல என் பேர் முரியேஸ்வரி சார். நான் வந்து தேனி மாவட்டம் பெரியகுளம் தாலுகா கைலாசப்பட்டிங்கிற கிராமத்திலிருந்து தான் வர்றேன். நான் வந்து தேனி பெரியகுளம் ரோட்டில் கரும்பு ஜூஸ் கடை போட்டிருக்கேன்.
0: சரி.
1: ஆஃப்டர் வந்து 3 இயர்ஸாகவே இப்போ வந்து மாம்பழ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். சீசனில்
0: மாம்பழம்
1: வாங்கி கடையில் வச்சு வச்சுட்டு இருக்கோம், சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து நிறைய மாம்பழங்கள் வந்து வேஸ்ட் ஆகுது இல்லை பார்த்தீங்களா, அந்த சீசன் அந்த காலங்கள் போனதுமேவும் ஒரு வாரம் தான் மாம்பழத்தோட தன்மையே.

0: அதுக்கு அடுத்து போகும்போது அந்த அந்த மாம்பழத்தை வேஸ்ட் ஆகிற மாம்பழத்தை நம்ம நல்ல விதமாக எப்படி யூஸ் பண்ணி கொண்டு போகலாம்,
1: வீணாகாமல் எப்படி நம்ம மதிப்பு கூட்டல் பண்ணலாம்
0: அப்படிங்கிறதுக்காக யோசித்து நம்ம இந்த மாதிரி சில ப்ராடக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதற்காக போய் கவர்மெண்ட்டில் கேவிகேல போய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம். ட்ரைனிங் எடுத்துட்டு எந்தெந்த பொருட்கள்லாம், மேங்கோ பாரு, மேங்கோ மிட்டாயி, அப்புறம் ஆம்ச்சூர் பொடின்னு சொல்லுவாங்க, புளிக்கு பதிலாக அந்த பொடி யூஸ் பண்ணுவோம் மாம்பழத்தில்
1: பொடி.
0: அப்புறம் வந்து மாம்பழம் வந்து சீசன் எல்லாம் கம்மியாக தான் கிடைக்கும், அப்போ வந்து அது வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வத்தலா போட்டு வச்சுட்டு எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்
1: மாம்பழ வத்தல்.
0: ஆமாங்க சார். அதுக்கடுத்து அப்புறம் குல்கந்து, இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஐட்டத்தில் பண்ணிட்டு இருக்கோம் சார். நல்லா இருக்கு, ஆடியன்ஸ் எங்கிட்ட விரும்பி வாங்குறாங்க.
1: அதாவது கரும்பு திங்க கூலியா அப்படிம்பாங்க.
0: கண்டிப்பாக
1: கரும்பும் கரும்புலையும் பார்த்துட்டீங்க, இப்போ மாம்பழத்துலேயும் அத்தனை விதமான உணவுப் பொருள் ரொம்ப அருமையாக பண்ணிகிட்டு இருக்கிறத பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, எந்தெந்த வகை மாம்பழங்களை நீங்கள் பெரிதும் பயன்படுத்துகிறீர்கள், இந்தெந்த வகை மாம்பழம்னா இந்த இது பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, எந்தெந்த பொருள் உணவுப் பொருளுக்கு எந்தெந்த வகை மாம்பழம் சிறப்பாக இருக்கும்?
0: அது சார் இது கல்லாமன்னு சொல்லுவாங்க, அது வந்து கிளிமூக்குன்னு இன்னொரு பேர் இருக்கு.
1: ஆமாம்,
0: பொதுவாக வத்தல் பண்ணுறதுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து இயற்கையிலே வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை அதிகமான மாம்பழம், குழம்புகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்.
1: நம்ம சாம்பாருக்கு ரெண்டு மாம்பழம் அறுத்து போட்டோம்னா
0: சொல்லுவாங்க சார், மாதா ஊட்டாத சொறு மா ஊட்டுன்னு சொல்லுவாங்க. மாம்பழம் பார்த்து ஆசைப்படாதவங்க உலகத்தில் யாருமே கிடையாது, அதனால் எப்படிப்பட்டவங்க கூட மாம்பழங்கள் வாங்கி சாப்பிட்லாம். அது திரும்ப வந்து காசான்னு சொல்லுவாங்க, அதுவுமே வத்தல் பண்ணலாம். மற்ற மாம்பழங்கள் எல்லாமே பழமாக சாப்பிட்றதில்ல சரியான டேஸ்ட் இருக்கும். பங்கனவள்ளி சில பேர் வருவாங்க என்கிட்ட, களப்பாடி இருக்கான்னு, ஏன்னா அந்த மாம்பழங்கள் சாப்பிட்டா அது அவங்க தான் தொடர்ந்து சாப்பிடுவாங்க, அது ஒரு ஃபேன்ஸே இருக்காங்க சார் அதுக்கு மாம்பழத்துக்கு. அப்புறம் மல்கோவா, மனோரஞ்சிதம், இமாமஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சார். நாங்களும் கடையில் நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சு சேல்ஸ் பண்ணுறோம்.
1: விற்பனையும் பண்ணுறீங்க?
0: ஆமாங்க சார். அதில் மனோரஞ்சிதன் ஒரு மாம்பழம் இருக்குது, அதில் புழுவே வைக்காது சார். எத்தனை வருஷம் பண்ணாலும் நீங்கள் வெளியில் வச்சேவும் அது வந்து வாட வாடதோ அதுக்குள்ளே இனிப்பு, தேனை காட்டிலே இனிப்பாக இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன், அந்த மாம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
1: நல்லா 12 மணி ஆயிடுச்சு, நீங்கள் சொல்கிறத கேட்கும் பொழுது நல்ல மதிய சாப்பாடு எல்லாம் வாழையில வச்சு விருந்தில் மாம்பழத்தை கொஞ்சம் அறுத்து பீஸ் பீஸாக வச்சுட்டு நல்ல மாம்பழம் நல்ல சாப்பாடு, எவ்வளோ சாப்பிட்றோம் தெரியாது, நல்ல திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும்.
0: சாப்பாடே சாப்பிட மாட்டேங்க சார், மாம்பழத்தை மட்டும்தான் சாப்பிட்றீங்க, அவ்வளோ இனிப்பாக இருக்கும். ஒவ்வொரு மாம்பழத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும், அது வந்து எல்லா மாம்பழமுமே இனிப்பு தான், சில மாம்பழங்கள் வந்து இனிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும்.
1: இப்போ இந்த மேங்கோ பார் அப்படின்னு சொன்னீங்களா,
0: மேங்கோ பார். ஆமாங்க சார்.
1: இப்போ நம்ம ஆரம்ப காலங்களில் நம்ம மேங்கோ பார்லாம் வரும்போது கடைகள் பெட்டி கடைகளில் சின்னதாக ஒரு இதில் வாங்கி சாப்பிடுவோம், நல்லாவும் இருக்கும். இன்னும் போக போக மேங்கோ பாருடைய அந்த தரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தியிருக்காங்க, ஆனால் பழைய டேஸ்ட் இல்லை, பழைய மாதிரி நம்மளால் அந்த மேங்கோ பார் வாங்கி சாப்பிட முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும் இருப்பாங்க. இந்த மேங்கோ பார் அதை வந்து எத்தனை நாள் வரைக்கும் வைத்து சாப்பிடலாம், அதுக்கு எப்படி முறையில் நீங்கள் தயாரிக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: மேங்கோ பார் என்ன சார், அது வந்து நல்ல ஒரு பழுத்த மாம்பழம், பழுத்த மாம்பழம் எடுத்துக்கலாம், பழுப்பு மாம்பழ பழுத்த மாம்பழம் எடுத்துட்டு அது ஒரு ஒரு கிலோனா இது காய் முக்கா பதத்தில் இருக்கும், அந்த அந்த மாம்பழமும் இது ஒரு கிலோ சேர்த்தோன்னா அது ஒரு அரை கிலோ, இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது ரெண்டையுமே சேர்த்து அது கூட இப்போ ஒரு கிலோவுக்குன்னா நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 160 கிராம், மற்றபடி சர்க்கரைனா அது ஒரு 100 கிராம். இதை நல்லா இதை ஜூஸாக அரைச்சிட்டு இந்த பல்பெல்லாம் வெளியே எடுத்து நல்லா ஜூஸாக அரைச்சிட்டு அது கூட நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா அடுப்பில் ஊற்றி காய்ச்சிட்டு அது கூட கொஞ்சம் 100 ml பால் அதையும் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் நெய் இது நல்லா போட்டு நம்ம அடுப்பில் அடிக்கனமான பாத்திரத்தில் வச்சு நல்லா சுண்டுற வரைக்கும் அந்த தண்ணியோட வத்துற வரைக்கும் நம்மளை காய்ச்சி.
1: நீர்ப்பதமே இருக்கக்கூடாது?
0: இருக்கக்கூடாது சார், நீர்ப்பதம் இருந்தால் தான் எந்த ஒரு பொருளுமே கெட்டு போகும். நம்ம நீரே இருக்கக்கூடாது, நம்மளுக்கே தெரியும் அது ஒரு ஸ்மெல்லு வரும் அந்த காய்ச்சும் போது, அந்த மாம்பழத்தோட அப்பயே சாப்பிடணும் போல கூட தோணும்
1: அப்படிங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வரைக்கும் காத்திருக்கணும்.
0: ஆமாங்க சார். திரும்ப அதை நம்ம காய வச்சுட்டு ஒரு 2 நாள் வெயிலில் போட்டோம்னா ஆஃப்டர் 2 டேஸ் 2 நாள் காய வச்சுட்டு அப்புறம் எடுத்து நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சார். அது நீங்கள் அடுத்த சீசன் வரைக்குமே வச்சுக்கலாம், கெட்டு போகாது.
1: சரி, அந்த மாம்பழ பிரியர்களுக்கு இப்படி தான் அடுத்த சீசன் வரைக்கும் மாம்பழத்தை ஞாபகத்திலேயே வச்சுருக்கிறதுக்கு இப்போ இணைப்பில் நேயர்கள் வந்திருக்காங்க, என்ன கேட்க போகிறாங்க வாங்க. வணக்கம், வந்துட்டீங்க பேசலாம். யார், எங்கிருந்து? இணைப்பில் இருந்து விடுபட்டுட்டாங்க. நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் தான், மாம்பழத்தில் இத்தனை விதமான இது பண்ண முடியுமா, அதுக்கான

0: இவ்வளோ பயிற்சி எடுக்கணுமா அப்படின்னு இருக்காங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு ஒரு இடைவேளைக்கு பிறகு.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
4: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
3: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
5: மிஸ்டர் கோல்டு 100% கடலை எண்ணெய்.
6: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
7: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
6: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
7: 50க்கும் மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
6: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
10: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
11: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
10: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
11: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
10: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
12: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
13: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
14: சா கந்தசாமி, மௌனி ஆகியோரது பிறந்த நாளை July 23 கொண்டாடுவோம். July 23rd நாளை.
13: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
14: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை, மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
15: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
16: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
17: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
18: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
19: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ். மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை, மூவா மாணிக்கம் அன்கோ
1: தங்க நகை மாளிகை
19: வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.

கொடைப்பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். மகளிர் நேரம் இன்று தடம் பதிக்கலாம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இன்னைக்கு தேசிய மாம்பழ தினத்தை ஒட்டி இன்றைய நிகழ்ச்சியில் மாம்பழத்தை மதிப்பு கூட்டுதல் செய்வது எப்படி, மாம்பழத்திலிருந்து மாம்பழப்பூடி, மாம்பழ மிட்டாய் போன்ற பல பொருட்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரியகுளத்தைச் சேர்ந்த எஸ் முருகேஸ்வரி அவங்க தான் நம்மளோட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பயனுள்ள தகவல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ முன்னெல்லாம் சின்ன பிள்ளை இருந்திருப்பு மாம்பழம் சாப்பிட்ட அனுபவம்னு சொல்லுவோம். ஒரு மாம்பழம் இருக்கும், அது அதில் எந்த பக்கம் சதைப்பகுதி அதிகமாக இருக்கோ அது எனக்கு தான். அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு பிரித்து கொடுக்கறதுக்கு வீட்டில் படுறப்பாடு, ஏன்னா ஒரு மாம்பழத்துக்கு அவ்வளோ போட்டி நடக்கும். இங்கே இல்லை, எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கனிக்காக அவ்வளோ போராட்டம்.

0: இருக்கும். அந்த மாம்பழத்தை தான் பெரும்பாலும் எல்லாருமே விரும்புகிற ஒரு பழமாக சொல்கிறாங்க. அந்த மாம்பழத்தை வச்சு இவ்வளோ மதிப்பு கூட்டல் பொருட்களை நீங்கள் செய்யும் பொழுது அதுக்கு நிறைய விதமான மெஷினரிஸ் உங்களுக்கு தேவைப்படும். எத்தனை விதமான இயந்திரங்களை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அந்த இயந்திரங்களில் என்னென்ன மாதிரியான உணவுப் பொருள் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி இயந்திரங்கள் இருக்கின்றன, அதை பற்றி சொல்லுங்களேன்.
1: இது சார், ஃபஸ்ட்டு மாம்பழத்தில் நம்ம வாங்கினேன்னா மாம்பழத்தை வாங்கும்போது தரம் பார்த்து வாங்கணும், சரிங்களா? எப்படி அது நல்ல மாம்பழமா எப்படி அப்படின்னு சொல்லி மாம்பழத்தை ஃபஸ்ட்டு வாங்கினோன்னேவும் அது வந்து கிளீனிங் தான் ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே நம்ம போய் ஒரு ப்ராடக்டை வந்து பொருளை யூஸ் பண்ணிடக்கூடாது.

0: அது மிஸ்ஸா நல்லா நம்ம ஊற வச்சிட்டோம்னா அதில் இருக்கிற கெமிக்கல்ஸு ரசாயனம் இயற்கையில் மாம்பழத்தில் ஒரு பவுட்ரு ஒட்டும், அது இனிப்பான பொருள் தானே, அதனால் கிருமிகளாக ஒட்டியிருக்கு. இப்போ க்ளீனிங் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம அதை கட் பண்ணுறதுக்கு மாம்பழத்தை கட் பண்ணுறதுக்கு வெஜிடேபிள் கட்டர்னு ஒன்று இருக்குது சார். அந்த வெஜிடேபிள் கட்டரில் வந்து நம்ம கட் பண்ணி அது ஸ்லைஸாகவே இயற்கையாகவே நல்லா நம்ம பழத்தை உள்ளே வச்சிட்டோம்னா அதே பீஸ் பீஸாக கட் பண்ணிடும். அதை வந்து கட் பண்ணிட்டு நம்ம வச்சோம்னா அது வந்து நல்லா வெயில காய வச்சோம்னா அது நல்லா ஒரே சமமாக, நம்ம கையில் கட் பண்ணுறது கூட கொஞ்சம் முன்ன பின்னு கட் பண்ணோம், ஆனால் அது ஒரே ஈக்குவலாக ஈவனாக வந்துடும். அதை நம்ம வந்து வெயில காய வச்சுக்கலாம். ரெண்டாவது அரைக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருக்கு,
1: அந்த
0: பல்ப்பெல்லாம் எடுத்து சார் நம்ம தோலை சீவுனா தோலை சேர்த்து வந்துடும் பல்ப்பு, ஆனால் அதுக்கு ஒரு மிஷினரிஸ் ஐட்டம் இருக்கு. அந்த பல்ப்போட சேர்த்து நம்ம போட்டோம்னா அது பல்ப்பு தனியா தோல் தனியா பிரிச்சு எடுத்துரும், அதுக்கு மிஷின் வந்துருச்சு. திரும்ப அதை எடுத்து நம்ம வந்து காய்ச்சறதுன்னா அடுப்பில் வச்சு ஒரு அடிக்கனமான வாத்திரத்தில் வச்சு அடுப்பில் வச்சு காய்க்கணும், அப்படி இல்லைனா அதுக்கு தனியாக மிஷினரிஸ் வைக்க, அதே வேக வச்சிடும். அதை வேக வச்சுட்டு திரும்ப நம்ம வெயில் வந்து கிளைமேட் மாறி மாறி வருது, அதனால் வந்து நம்ம எந்த நேரத்தில் வெயில் அடிக்குது எந்த நேரத்தில் மழை பெய்யுது நமக்கு தெரியாது. இப்போ காய வைக்கிறதுக்கு சோலார்னு ஒரு மிஷின் வந்துருச்சு,
1: ட்ரை பண்ணுறது உலர்த்தி கொடுத்துரும்,
0: உலர்த்தி கொடுத்துரும். நம்ம அதில் வச்சு ஒரு டைம் மட்டும், இப்போ நான் மேங்கோ பார் இன்றைக்கி போடுறேன்னா அது ஒரு 24 hours அதில் நம்ம ஃபிட் பண்ணி ஒரு கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சிட்டோம்னா அதே காய வச்சு தந்து, அதனால் எல்லாத்துக்குமே இப்போ மிஷினரிஸ் வந்துருச்சு சார். மனுஷனுங்க மனிதர்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது, அந்த மிஷினை மெயின்டைன் பண்ணுறதா மனிதருக்கு வேலை.
1: இன்னும் அந்த எந்திரத்தை சரியாக பயன்படுத்தணுங்கிறது ஒன்று இருக்குல்ல, இன்னும் நிறைய சந்தேகங்கள்லாம் கேட்குறது நேயர்கள்லாம் இருக்காங்க. இன்றைக்கி மகளிர் நேரத்தில் மாம்பழங்களை மதிப்பு கூட்டுதல் செய்வது எப்படி, அதை எப்படி நீங்கள் நம்ம வீட்டில் பண்ணலாம் கூட நிறைய பேர் யோசிப்பாங்க, சின்னதாக வச்சு நம்ம வீட்டில் பண்ண முடியுமான்னு ஒரு சந்தேகம் இருக்கும், நிறைய சந்தேகங்கள் இருக்கும், அதை கேட்டுடுவாங்க நிறைய நேயர்கள். இன்றைக்கி நாங்களும் நடிப்போம்ல இருக்கோ அப்படின்னு நினச்சிட்டு என்ன வசனம் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்காதீங்க. இன்றைக்கி இந்த மாம்பழ தேசிய மாம்பழ தினத்தை ஒட்டி இந்த சிறப்பு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் இந்த எந்திரங்கள்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னா, பயன்படுத்தணும் அப்படின்னா அதற்கு மானியங்கள் உண்டா, வாங்குவதற்கு என்னென்ன மாதிரியான மானியங்கள்லாம் தராங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பாக சார், அரசாங்கம் வந்து நிறைய இப்போ மகளிருக்கு உதவித்தொகையை நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் இந்த ஊரக வளர்ச்சி இதிலெல்லாம் நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எங்களுக்கெல்லாம் கேவிக்கையில் தான் ட்ரைனிங் கொடுத்தாங்க, மாம்பழத்துலேருந்து வந்து எப்படி செய்கிறது ப்ராடக்ட் இதெல்லாம் நாங்கள் முறையான ஒரு கேவிக்கே வேளாண் தொழிற்கல்வி ஆராய்ச்சி அறிவியல் மையத்தில் தான் போய் கற்றுக்கிட்டோம் விஷயங்கள். அவங்களுக்கே நம்மளுக்கு ட்ரைனிங்கு கொடுத்து சர்டிஃபிகேட்டு கொடுக்குறாங்க, அந்த சர்டிஃபிகேட்டோட மதிப்பு 1-5%. மற்றபடி இந்த இயந்திரங்கள் இது வாங்குறதுக்கெல்லாமேவும் கவர்மெண்ட்லேருந்து மானியம் தர்றாங்க, 35% 35% மானியம் தர்றாங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னா அரசாங்கம் கொடுக்க சலுகைகள் எடுத்துகிட்டு கண்டிப்பாக பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம், சக்ஸஸ் பண்ணலாம் சார்.
1: நிறைய விஷயங்கள் இருக்குது, இது குறித்த அந்த ஒரு தேடுதல் இருந்தாலே போதும் என்ன பண்ணுறோமோ அதற்கு அரசு சார்ந்த அனைத்து விதமான உதவிகளையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து பேசலாம் நம்ம கூட. பண்பலை நுறுப்புலையா இந்த இப்பொழுது
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345. ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சௌராமிகா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன், லேர்ன் இன்னோவேட் அண்ட் லீட் தி ஃபியூச்சர். விசிட் ஜிஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ், திருச்சி. கவுன்சிலிங் கோட் 3807.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா
6: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும்

0: மக்கள் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமதி வேலூர் துறையூர், மசிறி, ராசிபுரம் முத்தாய்மால் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் என்கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
1: கொண்டாடுவோம்
2: சேமிப்பதும் எளிது.
3: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
4: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
7: வணக்கம் அன்பாதினைகளே. சில மாசங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க வந்து ஒரு 60 வயசு மக்கள் ஆண் வந்து அவர் வந்து தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு 15 வருஷமாக எனக்கு அவருக்கு சர்க்கரை இருக்குதாகவும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கதாகவும் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அன்னைக்கு என்ன சார் என்ன இன்னைக்கு வந்த காரணம் என்ன, உங்களுக்கு என்ன தோந்துருக்கு அப்படின்னா ஒரு எனக்கு ஒரு 3 நாளாகவே எனக்கு வந்து கழுத்து வலி இருக்குது டாக்டர். கழுத்து வலி அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து கழுத்து வலி சரி நம்ம வந்து திரும்பி படுத்திருப்போம் பிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு அப்போ லைட்டாக குறைய மாதிரி ஆனால் முழுமையாக குறையல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு வந்து லைட்டாக கழுத்து வலி தொண்டு வலி இருந்தனால போய் காதுமுக்கு டாக்டரை போய் பார்த்தேன். அவங்களும் சில மாத்திரைகள் கொடுத்தாங்க. எனக்கு அப்புறம் வலி குறையல. சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இன்னொரு டாக்டரும் போய் வந்து கழுத்து வலிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்புறம் இல்லை, பட் நாளாக எனக்கு வந்து நேற்றுலேருந்து வலி கூடிக்கிட்டே இருக்குது, எனக்கு பெயின் குறையவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் வந்து நாலு பேர் கேட்டேன், உங்களுக்கு எதுவும் சர்க்கரை மாதிரி வேறு எதுவும் நீங்கள் ப்ரெஷருக்கு எதுவும் மாத்திரை சாப்பிடலாம். ஆமாம் சார், ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்ருக்கேன். அது இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டேன் ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸில் அவர் வந்து எக்ஸ் ஆர்மி அப்படின்னு சொன்னார். அதனால் ட்ரிங்க்ஸ் அக்கேஷனலாக பண்ணுவேன், பட் ஸ்மோக்கிங் வந்து நம்ம ரீசெண்டாக வந்து குறைச்சிருக்கேன், பட் முன்னாடி நல்லா பண்ணேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ அவருக்கு வந்து சரி சார் சார் வந்து ஒரு இசிஜி எடுத்து பார்ப்போம், இல்லை சார் எனக்கு நெஞ்சு வலி இல்லை இல்லை இதுக்கு இசிஜி எடுத்து பார்க்கணும், இல்லைங்க இசிஜி எடுத்து பார்ப்போம். பார்த்தா சில நேரங்களில் சுகர் பேஷண்ட்க்கு இந்த மாதிரி இருக்கும், இசிஜி எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு அந்த மாரடைப்பு வந்ததுக்கான அறிகுறிகள் அதில் வித்தியாசங்கள் நல்லா காமிச்சு. அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு மாரடைப்பு வந்திருக்கு, பட் ஆக்சுவலாக மாரடைப்பு வந்து உங்களுக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த மாரடைப்பு வந்தோடனே செய்யக்கூடிய சில மருந்துகள் இன்ஜெக்ஷன் இனி போக முடியாது, நீங்கள் நேரடியாக இப்போ வந்து அந்த ஆஞ்சியோகிராம் அப்படின்ற ஒரு டெஸ்ட் எடுத்து இறுதி டாக்டரை பார்த்து அடைப்புக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை. இல்லை டாக்டர் என்ன நீங்கள் ஆஞ்சியோகிராம் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க சரியாயிரும்னு. அப்புறம் அவங்க கூட வந்திருந்த அவங்க பையன் வந்திருந்தார், அவர் படித்தவரனால கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணோம் அவருக்கு. கண்டிப்பாக அவருக்கு புரிஞ்சிருச்சு. அவர் புரிஞ்சதுக்கப்புறம் அவங்க போய் பெரிய ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆஞ்சியோகிராம் பண்ணாங்க. அதில் 2 ரத்த குழாய்கள் அடைப்பு இருக்குன்னு உறுதியாயிடுச்சு. அதில் வந்து அந்த எமர்ஜென்சிக்கு ஒரு ரத்த குழாய் அடைப்பு எடுத்து விட்டு இன்னொரு ரத்த குழாய் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம், மருந்து மாத்திரை சாப்பிடுங்க, தொந்தரவுகளாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ஆலோசனை பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ என்னை வந்து மீண்டும் பார்த்தாங்க, ரொம்ப நன்றி டாக்டர், என்னுடைய வந்து அறியாமையினால தான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், இது அறியாமைன்றதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணலை, அது ஒரு காரணங்கள், ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கீங்க. அவரே சொல்கிறாரு எனக்கு கொஞ்சமாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே எனக்கு நான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வாக்கிங் போவேன், அப்போ எனக்கு தொந்தரவில்லை. பட் ரீசெண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் போவேன், 45 நிமிஷம் போனாவே எனக்கு ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல் மாதிரி வந்துடும், நான் வந்து மூச்சு மாதிரி வந்து நின்றுவேன். அதுவே ஒரு அறிகுறிகள் தான், வந்து இருதயத்துக்கு வந்து பிரச்சனைக்கான முன்னும் அறிகுறி இருந்திருக்கு, அதையும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மறைச்சு வந்து விட்டுருக்காரு. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் அவராகவே நேர்களே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கழுத்து வலி இருக்குது, தொடர்ந்து இந்த மாத்திரை சாப்பிட்டலும் குறையில, வேர்வை இருக்குது, நடந்தால் மூச்சு வாங்குது, நடந்தால் நெஞ்சு எரிச்சல் இருந்தால் இருதய மாக்கான அறிகுறிகளாக இருக்கலாம், மாரடைப்பு வர்றதுக்கான அறிகுறிகளாக இருக்கலாம். ஆகவே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது, உடனே போய் மருத்துவரை பார்த்து சுகரோட அளவு எப்படி இருக்குது, ரத்தத்தில் வந்து ரத்தத்தோட அளவு எப்படி இருக்குது, உங்களுடைய தேவைப்பட்ட இசிஜி எடுத்துவங்க, ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்கான்னு பார்த்து தேவைப்பட்ட இருதயத்துடைய அந்த ஸ்பெஷலிஸ்டோடைய அறிகுறிகளும் நீங்கள் கேட்டுக்கலாம் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது. சிறப்பான வந்து டெக்னீஷியன்

0: எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது. எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்குது. பயன்படுத்திக்க நேர்களே.
1: மேலும் சர்க்கரை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தனுக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்க நகை மாளிகை.
5: July 23 நாளை நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்க நகை மாளிகை.
6: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி சேதாரம் இல்லை.
3: வழங்கிய மகளிர் நேரம்.
7: கொடிப்பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். மகளிர் நேரம் இன்று தடம் பதிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் தேசிய மாம்பழ தின சிறப்பு நிகழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் மாம்பழத்தை மதிப்பு கூட்டுதல் செய்து எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று நம்மோடு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார் சிறப்பு விருந்தினர் பெரியகுளம் கைலாசப்பட்டியைச் சேர்ந்த எஸ். முருகேஸ்வரி அவர்கள். இப்போ இந்த மாம்பழங்களை, அதாவது நிறைய விதமான மாம்பழங்கள்லாம் நீங்கள் அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னென்ன விதமான பொருட்கள் வந்து, அதான் சொன்னீங்க மாங்காய் பொடி, அதை எப்படி செய்கிறது, அப்புறம் மாங்காய் வத்தல் எப்படி பண்ணுவீங்க, அப்புறம் இந்த குல்கந்து, இந்த மாதிரியான பொருள்லாம் எப்படி, அதுக்கான என்னென்ன மாதிரியான முறைகளை பயன்படுத்தி நீங்கள் அதை செய்கிறீங்க?
8: மாங்காய் சார், நல்ல தரம் பார்த்து மாங்காயை நம்ம வாங்கிக்கிறோம். மாங்காய் எடுத்து மாங்காய் வத்தல் எப்படின்னா, அதில் வந்து காசா கல்லாமல் இது ரெண்டுமே வத்தல் பண்ணுறதுக்கு நல்லா, அது வந்து புளிப்புத்தன்மை உள்ள மாங்காய். அதனால் அதை எடுத்து நம்ம நல்லபடியாக, நான் முதல்ல சொன்ன மாதிரி உப்பு மஞ்சள் இதெல்லாம் போட்டு காயை போட்டு ஈவெண்ட்டாக வெஜிடேபிள் கட்டரில் வச்சே நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு போய் காயை போட்டால் போதும். அது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து கொஞ்ச நேரம், அதுக்கு தான் இப்போ 1 கிலோ மாம்பழம்னா 200 கிராம் உப்பு, அது போட்டு நல்லா குலுக்கி வச்சுட்டு வெயிலில் காய போட்டோம்னா அது வத்தல். அது நம்ம உப்பு போட்டதால நெக்ஸ்ட்டு சீசனுக்கு வரைக்குமே அந்த வத்தல்
7: நம்ம அப்பளம் மாதிரி பொறிச்சிக்கலாம்.
8: அப்பளம் பொறுக்கியும் சாப்பிடலாம், நமக்கு குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது மாவு நம்ம தேவை எப்பயுமே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வத்தல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மாங்காய் பொடி, அதையே எடுத்து நம்ம பவுடர் பண்ணி புளிக்கு சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாம்பொடியை வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
7: ரசத்துக்கு நல்லா இருக்குமா?
8: சூப்பராக இருக்குது சார். போன வாரம் நான் அந்த மாம்பொடியில் தான் சார் ரசமே வச்சேன். என் பிள்ளைங்க இந்த புளியில் இனிமேல் ரசம் வைக்க வேணாம், இந்த மாம்பொடியில் தான் ரசமே, அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க.
7: மாம்பொடி ரசம்
8: கண்டிப்பாக சார். அந்த மாம்பொடியை எடுத்து நம்ம கொஞ்சம் வாய்க்குள்ளே போட்டோம்னா நம்ம செரிமானம், வயிறு, உப்பு இந்த மாதிரி இருந்தால் அந்த மாம்பொடி எடுத்து கொஞ்சம் வாயில் போட்டால் உமிழ்நீர் சுரக்கும். ரொம்ப மயிறு மந்தமாக இருந்தால் உமிழ்நீர் சுரக்கிறதால எளிதில் எந்த ஒரு பொருள் சாப்பிட்டாலும் ஈஸியாக ஜீரணம் ஆயிரும். அதுக்கடுத்து மாங்காய் மிட்டாய். மாங்காய் மிட்டாய் வந்து மாம்பழத்தை நல்ல ஒரு முக்காபதமாக இருக்கணும், ரொம்ப கருங்காயை எடுத்துடக்கூடாது,
7: ஏன்னா
8: பழுக்காவே இருக்கக்கூடாது, கொசன் கொழுஞ்சு போயிடும். அது வந்து முக்காபதத்தில் இருக்கிற அந்த மாங்காயை எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு நல்லா கழுவிட்டு, உப்பு மஞ்சள் பொடி கழுவிட்டு தோல் சீவிட்டு அதை எடுத்து நல்ல ஒரு அரை வேக்காடில் வேக வச்சுட்டு, இப்போ 1 கிலோ மாங்காய்னா அதுக்கு ஒரு 300 கிராம் நாட்டு சர்க்கரைனா 400 கிராம், ஒயிட் சுகர்னா 300 கிராம் போதும். நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டில் அந்த ஜீனி பாகில் ஊற வச்சுட்டு எடுத்து நம்ம ஒரு நாள் ஒரு 2 நாள் கூட ஊறலாம், ஏன்னா நல்லா அது இனிப்பு ஏறிடும். ஏறிட்டு நல்லா நம்ம வெயிலில் காய வச்சுட்டு ஈரமே இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா அதுவும் 1 இயர் வரைக்கும் கூட பயன்படுத்திடலாம். ஈரப்பதம் இல்லாமல் ஒரு பொருளை நம்ம வச்சிட்டோம்னா அது வந்து எத்தனை வருஷம்னாலும் கெட்டு போகாது, நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுற ஈரப்பதம் தான் இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இருந்தால் தான் எந்த ஒரு பொருளுமே கெட்டு போகும். ஈரப்பதம் இல்லாமல் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து போட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த குல்கந்து, அது வந்து மாங்காயை நல்லா பொடியாக சீவி கொஞ்சம் அரை வேக்காடில் வேற வச்சு அதுக்குள்ளே ரோஸ் பவுட்ரு தேன் கலந்து குல்கண்ணை ஊற வச்சு அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க, சப்பாத்தி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு குல்கந்து ரொம்ப நல்லது சார் உடம்புக்கு. தேன் வந்து நல்லா சீரணமாகும். டெய்லியுமே ஒரு ஸ்பூன் சாப்பிடலாம். நல்லா ஃபேஸ் கூட பளபளப்பாக ஆயிரும். அதுக்கடுத்து வந்து

0: தேன் மிட்டாய்னு சொல்லுவாங்க, மேங்கோ மிட்டாய், ட்ரை ஃப்ரூட்ஸ். அது வந்து நல்லா அதையும் அதே மாதிரி அந்த வேக்கரில் வேக வச்சு தேனில் ஊற வச்சு நல்லா காய வச்சு எடுத்து
1: தேன் நெல்லி சாப்பிட்றோம் அந்த மாதிரி,
0: அந்த மாதிரி சார். அது தேன் மாங்காய், அது நீங்கள் அதுவும் வருஷக்கணக்காகவே யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும் சார்.
1: இது எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமானது, சரிங்க. இவ்வளோ இது இருக்குது. இந்த பொருட்களை பதப்படுத்துறதுக்குன்னு ஒரு முறை இருக்கு இல்லையா, இந்த அளவில் தான் ஒரு ரூமில் நம்ம அடைச்சி வைக்கிறோம் அப்படின்னா அந்த எவ்வளோ சுத்தமாக அதை வச்சுட்டு அதை நம்ம பேக்கிங் பண்ணி எத்தனை ஸ்டோர் பண்ணுறதுக்கான முறை எப்படி ஸ்டோர் பண்ணால் அந்த இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இது அடைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டோர் பண்ணுற முறைகள் எப்படின்னா எல்லா பொருளை தயாரிக்கிறத விட அதை பத்திரமாக பதப்படுத்தி அடுத்தடுத்து கொண்டு போகிறது முக்கியமான ஒன்று. முக்கியமாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது யார் உங்கள் வீட்டில், அவங்க பற்றி சொல்லுங்களேன்.
0: எனக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது என் ஃபேமிலி தான் சார், ஃபேமிலி அப்புறம் என்னுடைய நண்பர்கள். அவங்க வந்து என்னுடைய நண்பர்னு சொல்லணும்னா அவங்க வந்து அவங்க ஃபேமிலியே மாங்காய் ஃபேமிலின்னு சொல்லலாம். அவங்க வந்து அவங்க அப்பா அவருமே மாங்காய் பிஸ்னஸே பண்ணிட்டு வர்றாங்க, அதனால் அவங்ககிட்ட இருந்தே நான் வந்து கொள்முதல் பண்ணிக்கிறேன். ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளுக்கு நண்பர் தானே, எப்போ வேணால் நம்ம கொடுக்குறோன்னு சொல்லிக்கலாம். அதனால் அவங்ககிட்ட இருந்தே நான் பொருட்கள் கொள்முதல் பண்ணிக்கிறேன், அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா. மற்றபடி என் ஃபேமிலி எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க, எந்த வேலையுமே நான் கூப்பிட்டா செஞ்சா இங்கே போகணும் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாமே இந்த வேலையை சொன்னால் பேக் பண்ணுறது செய்கிறது எல்லாமே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் சார். அவங்க இல்லாட்டி நான் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்க முடியாது.
1: குடும்ப நபர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் போது என்ன விஷயமா நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்.
0: கண்டிப்பாக சார்.
1: அது இல்லாமல் இப்போ இந்த சீசன் கிட்டத்தட்ட முடிய போகுதுல்ல.
0: ஆமாங்க சார்.
1: மாம்பழம் வந்து நிறையா இடங்களில் வந்து சீசன் முடிய நேரம் வந்தாச்சு. பெருவகையான மாம்பழங்கள் கிடைக்கிது, இந்த காசான்னு சொன்னீங்க அது மட்டும் இப்போதைக்கு அதிகமாக ஓரளவில் இருக்கும்.
0: ஆமாம் சார்.
1: இப்போ நிறைய இடங்கள் இந்த தடவை வந்து மா விளைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, ஆனால் விலை குறைவாக இருக்குது அப்படிங்கும் போது நிறைய பேர் வந்து அதை எடுக்காமல் விட்டுட்டாங்க. அப்போ இப்போதைக்கு உங்களுக்கு வரத்து அதிகமாக கிடைக்கிறது என்ன வகையான காசாவை தாண்டி வேறு என்ன கிடைக்குது, இந்த சீசன்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அப்படின்னா எப்படி எங்கேருந்து எப்போ கொள்முதல் பண்ணுவீங்க
0: சார்? இப்போதைக்கு நம்ம பெரிய குளத்தை சுற்றியே நம்ம பெரிய குளம் தான் மாம்பழத்துக்கே ஃபேமஸ்.
1: தேனி
0: மாவட்டத்தில் கும்பகாரா சோத்துப்பாறை பெரிய குளம் சுற்ற மாந்தோப்பு தான் மெயின்.
1: அதை கொடைக்கானலுக்கு அடுக்க மொழியாக வர்றதுக்கு ஒரு பாதை இருக்குது
0: பெரிய குளத்தில். நாங்கள் அதை
1: ரெண்டு பக்கமுமே அந்த மாந்தோப்புக்கு நடுவில் வரும்போது இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கு, ஆசையாக இருக்கும். இருந்தாலும் நம்ம பயணத்தில் அது நிறைய வகையான மாம்பழங்கள்
0: இருக்குது சார்.
1: எப்படி நீங்கள் இந்த சீசன் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கடுத்து என்ன திட்டங்கள்லாம் வச்சுருக்கீங்க எப்படி கொள்முதல் பண்ணுறதுக்கு?
0: அது பெரிய இல்லத்தை சுற்றியுமே 15 வகையான மாம்பழங்கள் நிறைய இருக்குது சார். அது நாட்டு வெரைட்டிஸ், நாட்டெல்லாம் பேர் எனக்கே தெரியாது, நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. காசா, கல்லாமா, பங்கனவழி, மாமசூரு, மேனியா, காலப்பாடி, மனோரஞ்சிதம், அல்கோவா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது எல்லாமே ஆஃப்டர் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சீசன்லாம் முடிஞ்சு இப்போ வர்றது வந்து காசா மட்டும்தான் வருது. அதையுமே இன்னொரு 10 நாள் தான் இருக்கும், அப்புறம் அதையுமே சீசன் முடிஞ்சிருச்சோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு தேவைப்பட்டோம்னா கிருஷ்ணகிரியிலேருந்து எப்போ வேணால் மாங்காய் வாங்கிக்கலான்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் நான்.
1: அது இல்லாமல் அந்த மாங்கூழாவே கொடுப்பாங்க.
0: ஆமாம் சார், அது வந்து மாங்கூழாவே கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம அவ்வளோ ரேட்டு கொடுத்து இங்கே வாங்கி அதை மட்டுமே வச்சு செஞ்சால் நம்மளுக்கு கட்டுப்படியாது. அதனால் நம்ம ஏரியாவில் மாம்பழம் வித்து வாழைப்பழம் இதை ரெண்டையுமே வச்சு மேங்கோப்பாறு செய்யலாம் சார். இதே மாம்பழம் அங்கேருந்து வாங்குகிறோம், அது கொஞ்சம் விலை ஜாஸ்தி. இந்த லோக்கலில் நம்ம ஏரியாவை சுற்றி வாழையும் நிறைய ஜாஸ்தி,
1: கனிகளில் இருகணி ஒன்று சேர்கிறது.
0: அந்த வாழைப்பழத்தை வச்சுமேவும் மாங்காவும் வாழைப்பழத்தையும் சேர்த்து வச்சு மேங்கோப்பாறு பண்ணால் அந்த மேவும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட. நல்லா
1: இருக்கக்கூடிய நல்ல பொட்டாசியம் இது போன்ற சத்துக்கள், மாம்பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து,
0: நார் சத்து, கார்போஹைட்ரேட்டு, வைட்டமின் ஏ,
1: எல்லா சத்துக்களும் ஒன்று சேருது.
0: ஆமாம் சார். அதுக்கடுத்து இந்த மாம்பழத்தை கூட வித் பலாப்பழமும் வச்சு சேர்த்து மாம்பழம் செய்யலாம், அதையுமே செஞ்சு பார்த்தோம், அதுமே நல்லா இருக்கு.
1: அப்ப முக்கணி பொடி.
0: ஆமா சார்,
1: அருமையா சார், முக்கணி பார், முக்கணி பொடி. அதாவது பெரும்பாலான அனைத்து விதமான சத்துக்களையுமே மா பலா வாழை தந்து விடுகிறது. அதில் மாம்பழம் எல்லாத்துக்கும் சுவையாக எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கிறனால அதில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு எப்பவுமே ஒரு மவுசு உண்டு. தொடர்ந்து பேசலாம் நம்கோடை பண்பலை நூறுப்புள்ளி ஐந்தில் இப்பொழுது.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.

0: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
0: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
3: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
4: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
10: சா கந்தசாமி, மௌனி ஆகியோரது பிறந்த நாளை ஜூலை 23 கொண்டாடுவோம். ஜூலை 23 நாளை
9: நீங்கள் வாங்கும் 9 on 6 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
10: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
11: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக்
12: புதிய அனுபவம் எப்பொழுதும்.
13: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
14: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
15: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் நினைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
16: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: கோடை பண்பலை 105 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
14: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
17: கொடி பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். மகளிர் நேரம் இன்று தடம் பதிக்கலாம். தேசிய மாம்பழ தினத்தை ஒட்டிய இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் மாம்பழத்தை வைத்து மதிப்பு கூடல் பொருள்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய குளத்தைச் சேர்ந்த எஸ் முருகேஸ்வரி அவங்க தான் நம்மளோட சிறப்பு இருந்தன நிகழ்ச்சியை சிறப்பிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் நிறைய வகையான மாம்பழ பொருட்கள் அதெல்லாம் வச்சு எல்லாருமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு. ஒரு தொழில் முனைவோராக ஒருத்தர் ஆரம்பிக்கணும், நான் இந்த தொழிலை எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னென்ன இந்த இதை எப்படி எடுத்து இதில் இருக்கக்கூடிய வரவேற்புகள், வாய்ப்புகளை பற்றியெல்லாம் சொல்லுங்களேன்.
18: கண்டிப்பாக இந்த மாங்காய் பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் சார். ஏன்னா இப்போ வந்து மாம்பழம் வந்து சீசனில் எதுவுமே கம்மியாக தான் கிடைக்கும். பொருட்கள் கம்மியாக கிடைக்கும்போது எடுத்து இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் போதேவும் அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து நம்ம இந்த பிஸ்னஸ் எடுத்து போகலாம். மாங்கொடி பண்ணலாம், அம்சூர் பொடின்னு வடநாடு சைடெல்லாம் புளிக்கு பதிலாக இந்த பொடி தான் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் இது வத்தல் போட்டு பண்ணி வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சீசன் இல்லாத டைப்பில் இதை நம்ம அதிக ரேட்டுக்கு வச்சே விற்கலாம். ஏன்னா சீசன் இல்லாத போது எந்த ஒரு பொருட்கும் விலை கூடுதல் தானே. அப்போ வந்து மாங்காய் இல்லாத டைத்தில் வத்தல் போட்டு வச்சுட்டு இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். மாங்காய் மிட்டாய் செஞ்சு அதையுமேவும் இப்போ வந்து ஒரு தடவை ஒருத்தர் டேஸ்ட்டு ஒரு பார்த்துட்டாங்கன்னா மா ஊட்டாத சோறு மாதா ஊட்டாத சோறு மா ஊட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ மாம்பழத்துக்கு எவ்வளோ வெரைட்டிஸ் பாருங்கள். இப்போ சீசனில் அதோட மதிப்பு தெரியாது. ஆனால் சீசன் இல்லாத டயத்தில் எங்கடா மாங்காய்

0: கிடைக்கும், இத்தனை ஊண்டு கிடைக்குமா, சாப்பிடுவோமா அப்படின்னு எத்தனையோ பேர் விரும்புகிறவங்கள இருக்காங்க, எதிர்பார்க்குறவங்களுக்கு. பொதுவாக வந்து இந்த மாங்காய் வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்றதெல்லாம், ஆனால் மெயினாக வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ் பாருங்கள், அவங்களால சாப்பிட முடியாட்டியும் மாங்காய் தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கென்னே ஒரு கடை மாதிரி போட்டு இந்த மாங்காய் இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே செஞ்சு செஞ்சோம்னா நம்ம எப்பயுமே எனி டைம் சீசன் இல்லாத டைம் கூட இவங்க கடைக்கு போனால் இந்த மாங்காய் வாங்கலாம். சீசன் இல்லாத டைத்தில்
1: டேஸ்ட்டை பற்றி சொல்லும் போது தான் ஞாபகத்துக்கு வருது, ஒரு அரை பழம் அரைவாசி பழுத்தது, காயும் பழமும் கலந்த மாதிரி இருக்கும், நல்ல கீத்தாக கட் பண்ணி மிளகாய் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு பிரட்டு பிரட்டி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு
0: அது சாப்பிட்டு பாருங்க, ஒரு பீஸு தான்.
1: அதுவும் இது எப்படின்னா அந்த தண்ணி சாப்பிட்டு நல்ல அந்த நீராகாரம் மாதிரி வச்சு,
0: ஆமாம் சார், அதோட
1: பழைய கஞ்சிக்கு இது ஒரு நல்ல சாப்பாடு, நல்லா இருக்கும் கடிச்சிக்கிட்டு.
0: ஆமாம் சார், முன்னாடி எல்லாமே அந்த காலத்தில் வாழ்ந்த பெரியவங்களை எங்கள் பாட்டியே செஞ்சுருக்காங்க சாப்பாடு, இந்த கேப்பக்கல்லின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கிண்டிக்கிடுவாங்க, அவங்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் கிண்டிட்டு வேலைக்கு போகிற இடத்துல இந்த சோத்துப்பாறை கும்பக்காரங்கிட்டலாம் வேலைக்கு போகிறதுல மாங்காய் அவங்க கொண்டு போகிறதுமே வத்தல் உப்பாக தான் இருக்கும், அங்கே தோப்பில் இருக்கிற மாங்காய் அங்கேயே பிடுங்கி இந்த கொண்டு போகிற சாப்பாடு கொண்டு விட்டு அதை பிடுங்கி அங்கே இருக்கிற கல்லிலே வச்சு நச்சு நச்சு தட்டிட்டு இருக்கிற ஒரு தூக்கு சட்டி சோறை கூட அடிச்சுட்டு காலி பண்ணிட்டு தரமான வேலையை பார்த்துட்டு வந்துடுவாங்க சார்.
1: ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்கள் நம்ம அப்படியே பேசிகிட்டே இருக்கோம். சரி, இப்போ இந்த மாம்பழம் சார்ந்த இந்த அனைத்து விதமான பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் இதை தாண்டி அடுத்து இதில் வேறு மாதிரி புதுசாக பண்ணணும் அப்படின்னு என்ன நினச்சிருக்கீங்க, என்ன விதமான பொருள் அடுத்து தயாரிக்கலாம்?
0: இது சீசன் முடிகிற வரைக்கும் இந்த மாங்காயை வச்சு நாங்கள் தேவையான பாரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் சார். எப்பயுமே எங்கள் கிட்டே வந்து பார் வந்து இருக்கும்,
1: அடுத்த ஒரு ஒரு இடத்துக்கு
0: ஒரு ஒரு ஒன் அண்டா ஒரு இயருக்கு நெக்ஸ்ட்டு வந்து வர வரைக்குமே நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். இது குறைஞ்ச காலகட்டத்தில் இருக்க வாங்கி மாங்காய் மிட்டாயி இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கடுத்து அது இல்லாத டயத்தில் சப்போஸ் காலி ஆயிடுச்சுன்னா நாங்கள் வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நம்ம லோக்கலில் இருக்கிற பழங்களையும் வச்சுட்டு அதை கூட இதை ஆக்ட் பண்ணி பார் பண்ணி அதுவும் மாங்காய் டேஸ்ட்டு கிடைக்கும். மாம்பழம் வித் வாழைப்பழம் இதுன்னு போடும்போது அதுவுமே சேர்ந்து செய்யலாம் சார்.
1: இத்தனை வகையான மாம்பழங்கள், இத்தனை விதமான சார்ந்த பொருட்கள், இதுக்கு வந்து முறையாக பயிற்சி எடுத்து இந்த இப்போ இந்த இதை ஆரம்பிச்சிருக்கீங்க. வேறு எங்கெங்கிருந்தெல்லாம் இந்த பொருட்களை நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எங்கேருந்தெல்லாம் வந்து வாங்கி கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு இதுக்கான ஒரு ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காம்ப்ளிமெண்ட் அப்படிம்பாங்க, ஒரு பொருள் செஞ்சோன்னா அதுக்கான ஒரு ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடிய நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வாழ்த்துக்கள்லாம் கிடைச்சிருக்கு
0: சார். எங்கெங்கே
1: என்னென்னலாம் சொன்னாங்க சொல்லுங்கள்.
0: வாழ்த்துக்கள்னா சார், செஞ்சு பார்த்து நான் கடையில் தான் இப்போதைக்கு வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன், வந்து வாங்குறாங்க என்கிட்ட வந்து வாங்கி சாப்பிட்றவங்கலாம் எப்படி சொல்கிறாங்க தெரியுமா, நாங்கள் 80s மேங்கோ பார் பா சாப்பிட்ட எங்களுக்கு அந்த ஃபீல் ஆகுதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. 90s ரோட்டோரமாக நம்ம அப்போல்லாம் ஸ்கூல் தானே, பள்ளியிடம்
1: தானே, பாட்டி கடையில் கொஞ்சம் பாக்கெட்டில்
0: வச்சுருப்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குக்கா, இப்போதாக்க நான் என் இந்த மேங்கோ பார் சாப்பிடும்போது என் ஸ்கூல் படித்த யாவகம் ஒரு பாட்டி ஓரமாக வச்சு மேங்கோ பார் வச்சு வித்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது, இந்த சாப்பிட்ற மேங்கோ பார் அவங்கள 80s கொண்டு போகுது அந்த மாதிரி சொல்கிறாங்க சார். மற்றபடி டேஸ்ட்டு வந்து எந்த மாதிரினா நம்ம ஒரு பொருளை நம்ம தயாரிக்கிறோம், தயாரித்து இன்னொருத்தட்ட கொடுக்கும்போது அதை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது, நம்ம ப்ராடக்ட்டு நம்ம செய்கிறது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்போ மேலுமேவும் இந்த பிஸ்னஸ் வந்து இது நல்லா இருக்குன்னு சொல்கிறது நம்ம இனிமேவும் இப்போ நம்ம பெரியவளை ஃபுல்லாக கொடுத்தோன்னா அடுத்து வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மனசுக்குள்ளே தோணுது. இப்போ நான் இவங்க இங்கே சாப்பிட்ருக்காங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் அது ஒரு நல்ல விஷயம் தானே சார். அதனால்
1: இப்போ இவ்வளோ இது பயிற்சி எடுத்தீங்க, முக்கியமாக பயிற்சி எடுக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன, இது சார்ந்து நீங்கள் பயிற்சி முறையாக எடுக்கும்போது இந்தந்த விஷயங்கள் நம்ம கவனமாக எடுத்துக்கணும், இந்தந்த பயிற்சியில் நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, அவங்க சொல்லி கொடுத்ததில் இந்த அளவு சிறப்பாக இருக்குது அப்படின்னா எந்த இது வந்து உங்களுக்கு இப்போ வரைக்கும் பயனுள்ளதாக இருக்குது, ரொம்ப கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம்னா என்ன?
0: ஃபஸ்ட்டு சார், எந்த ஒரு பொருளுமே முதல் முக்கியம் கிளீனிங்கு தான். ஃபஸ்ட்டு வந்து அந்த பொருள் வந்து வாங்குறோம்னா அது எப்படி முறைப்படி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணணும் அது ஃபஸ்ட்டு கிளீனிங் மெயின். ரெண்டாவது, ஒரு பொருள் செய்கிறோம்னா அது மெஷர்மெண்ட், அளவு கரெக்டாக இருந்தால் தான், ஒவ்வொரு மாம்பழங்கள் வந்து இனிப்பு கூடுதலாக இருக்கும். இப்போ பங்கனவல்லின்னு எடுத்துகிட்டேன்னா

0: அது இயற்கையில இனிப்பு ஜாஸ்தி. இப்போ நம்ம கல்லாமண் எடுத்து அதில் பார் பண்ணும்போதுன்னா இதுக்கு வந்து 200 கிராம் சுகர் போடணும். ஒரு கிலோவுக்கு சுகருங்கிறது 100 கிராம் போட்டால் போதும் கல்லாமைக்கு. நாட்டு சக்கரைங்கும்போது தான் 160 கிராம் போடணும். அதே பங்கனவள்ளி, இந்த காசாய், இதெல்லாம் இனிப்பு கூடுதலான மாம்பழங்கள். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் குறைச்சே சுகரோ நாட்டு சர்க்கரையோ அதுலேருந்து 50% அந்த மெஷர்மெண்ட்டு தான் சார் முக்கியம். அது பாதி போட்டாவே, ஏன்னா ரொம்ப இனிப்பாக இருந்தாலும் சாப்பிட முடியாது, தகட்டி போயிடும். அதனால் அதுக்குரிய மெஷர்மெண்ட், ஒரு பொருள் தயாரிக்கணும்னா கிளீனிங் முக்கியம், ரெண்டாவது வந்து மெஷர்மெண்ட்டு முக்கியம், மூணாவது வந்து அதை தயார் பண்ணி அந்த கரெக்டான பக்குவத்தில் நம்ம எடுத்திருக்கோமா அப்படிங்கிறது ஒரு முக்கியம், நாலாவது வந்து அது எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், எந்த மாதிரி வச்சு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், அஞ்சாவது வந்து அதை பயன்படுத்தி நல்லா வாடிக்கையாளர்கிட்ட தரமாக இருக்கு, விரும்பி நம்ம சாப்பிட்றாங்க, வாங்கி வாடிக்கையாளர் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்மகிட்ட விரும்பி சாப்பிட்றாங்களா, அது முக்கியமான விஷயம் சார். அதனால் இவ்வளோ விஷயங்கள் எல்லாம் இருக்குது,
1: அருமையாக நிறைய விஷயங்கள் பேசி சொல்லிட்டு இருக்கீங்க. கோடை பண்பல் 100.5 இப்பொழுது.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: கொடி பண்பலை 100.5 மகளிர் நேரம் தடம் பதிக்கலாம். ரொம்ப ஒரு அழகாக இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை வந்து எங்கள்கிட்ட சொன்னீங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொள்ளணுன்னா எந்த எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்?
1: என்னுடைய நம்பர் சார், இந்த மாங்காய் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலுமே இந்த நம்பர் கூப்பிட்டீங்கன்னா எனி டைம் வந்து உங்களுக்கு நான் நம்பரு உங்களுக்குரிய சந்தேகங்கள் வந்து நிவர்த்தி பண்ணிடுவேன். என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 94 88 48 39 59.
0: மீண்டும் ஒரு முறை, 94 88 48 39 59. இந்த எண்களை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கலாம், உங்களுக்கான சந்தேகங்களை வந்து விளக்கம் கொடுத்துருவாங்க. ரொம்ப அருமை. இந்த தொழில் முனைவராக மாம்பழத்தை வைத்து நிறைய பொருட்களெல்லாம், உணவுப் பொருட்களை செய்கிறீங்க, இந்த துறையில் நீங்கள் தடம் பதிச்சிருக்கீங்க. இன்றைக்கி தடம் பதிக்கலாம் இந்த நிகழ்ச்சியில். உங்களுடைய கோடை பண்பலை 100.5 இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களுடைய தடத்தை பதித்திருக்கிறீர்கள். உங்களுடைய அந்த வேலையும் சரி, அனைத்து விதமான செயல்களும் சரி வெற்றி பெற கோடை பண்பலை 100.5 சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
1: நன்றி சார்.
2: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
3: அதுதான் எதுவோ
2: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: கோடி பண்பலை நூறு பிள்ளைங்கள் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவலை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
3: கோடை பண்பலை வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் தனியுரிமை மீறல் எனும் மின்வெளி குற்றம் குறித்து தெரிந்து கொள்வோம். தனியுரிமை என்பது ஒரு தனிநபரின் தரவுகளை எப்போது, எப்படி, எந்த அளவிற்கு மற்றவர்களுடன் பகிரப்படும் எனும் உரிமையை குறிப்பிடுகிறது. தனிப்பட்டவர்களின் தரவுகளை இணையவெளியில் அனுமதியின்றி பயன்படுத்துதல் அல்லது வெளிப்படுத்துதல் அல்லது பகிர்தல் போன்றவை தனியுரிமை மீறல் எனும் மின்வெளி குற்றமாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனை ஆங்கிலத்தில் பிரீச் ஆஃப் பிரைவேசி என்கின்றனர். தரவு தனியுரிமை தகவல் தனியுரிமை என்றும் அழைக்கப்படுகிறது. அதாவது தனிப்பட்ட நபர்களின் தனிப்பட்ட தகவல்கள் எவ்வாறு சேகரிக்கப்படுகின்றன, பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் பகிரப்படுகின்றன என்பதை கட்டுப்படுத்தும் உரிமையை குறிக்கிறது. இது தனிப்பட்ட தரவுகளை முறையாகவும் பொருந்தக்கூடிய விதிமுறைகளுக்கு இணங்கவும் கையாளுவதற்கு பங்களிக்கும் நடைமுறைகளையும் தொழில்நுட்பங்களையும் உள்ளடக்கியுள்ளது. தனிப்பட்ட தகவல்களில் பெயர்கள், மின்னஞ்சல் முகவரிகள் மற்றும் தொலைபேசி எண்கள் போன்ற வெளிப்படையான அடையாளங்கள் மட்டுமல்லாமல் ஐபி அட்ரஸ் எனும் ஈநெறி முகவரி, சாதன அடையாளங்கள், புவியிட தகவல் மற்றும் இணைய உள்ள நடத்தை முறைகள் போன்ற நுட்பமான தரவுகளும் அடங்கும். மோசமான தரவு தனியுரிமை என்பது வெறும் தொழில்நுட்ப பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒரு வணிக அபாயம் மற்றும் நம்பிக்கை சார்ந்த பிரச்சனையாகவும் இருக்கிறது. வலைத்தள பகுப்பாய்வு முதல் மின்னஞ்சல் சந்தைப்படுத்தல் மற்றும் மனிதவள தரவு வரை அன்றாட வணிகச் சூழல்களில் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு கடமைகள் எவ்வாறு பொருந்தும் என்பதை தரவு தனியுரிமை எடுத்துக்காட்டுகள் விளக்குகின்றன. உதாரணமாக மருத்துவ பதிவுகள் மற்றும் சுகாதார அடையாளங்கள் போன்ற சிறப்பு வகை தரவுகளுக்கு வெளிப்படையான ஒப்புதலும் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளும் தேவைப்படுகின்றன. நிறுவனங்களில் பணியாளர் தரவு என்பது தரவு தனியுரிமைக்கான ஒரு பொதுவான எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நிறுவனங்கள் ஊழியர்களின் தனிப்பட்ட தகவல்கள் எவ்வாறு கையாளப்பட்டு சேமிக்கப்படுகின்றன என்பது குறித்து அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். தனிப்பட்ட தகவல்கள் தவறாக பயன்படுத்தப்படும் போதோ அல்லது வெளிப்படுத்தப்படும் போதோ அதற்கான விளைவுகள் உடனடியாக ஏற்படுகின்றன. தனிநபர்கள் அடையாள திருட்டு, மோசடி மற்றும் தங்கள் தரவுகளின் மீதான கட்டுப்பாட்டை இழத்தல் போன்றவற்றை எதிர்கொள்கின்றன. நிறுவனங்கள் ஒழுங்குமுறை அபராதங்கள், சட்ட நடவடிக்கைகள் மற்றும் சரி செய்வதற்கு கடினமாக இருக்கக்கூடிய நற்பெயருக்கான களங்கம் போன்ற அபாயங்களை எதிர்கொள்கின்றன. தரவு தனியுரிமை முக்கியமானது, ஏனெனில் அது தனிநபர் குறித்தோ அல்லது நிறுவனத்தின் அடையாளத்தை மக்களுக்கு எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதையோ எடுத்துக்காட்டுகிறது. தனிநபர் அல்லது நிறுவனத்தின் அடையாளத்தை காக்கும் வகையில் சிறப்பாக செயல்படுவது நம்பிக்கையையும் நீண்டகாலம் மாறாத பற்றையும் வளர்க்கிறது. தவறாக செய்தால் அது நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கிவிடுகிறது. மேலும் நிச்சயமற்ற தன்மை மக்களை அந்நிறுவனத்திடமிருந்து விலக்கி வைத்து விடுகிறது. குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் தனிநபர்கள் வைத்திருக்கும் கணக்குகளை தனிநபர்களின் தனியுரிமை மீறாதபடி பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது தொடர்புடைய சமூக வலைத்தளங்களின் பொறுப்பாகவும் இருக்கிறது. ஒரு நிறுவனம் தரவு மீறல் இருப்பதாக கண்டறிந்தால் வரும் நாட்களில் பயனர்களின் நம்பிக்கையை இழக்காமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்து தனிநபர்களின் தனியுரிமையை இழந்துவிடாமல் காக்க வேண்டும். தனியுரிமை மீறல் ஏதாவது இருப்பதாக கருதினால் மின்வெளி குற்றப்பிரிவிற்கான உதவி எண் 1930 எனும் எண்ணில் தொடர்பு கொண்டோ அல்லது நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் எனும் தேசிய மின்வெளி குற்ற முறையீட்டு வலைத்தளத்திலோ முறையீடு செய்து நல்ல தீர்வினை பெறலாம்.
2: இதுவரை கேட்டோம் மாயவலை மீளவழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
0: கோடை பண்பலை நூறு பிள்ளைந்தில் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

நம் கோடை பண்பலை 100.5 இனிதே நிறைவுக்கு வருகிறது. மகளிர் நேரம் இன்று தடம் பதிக்கலாம். தேசிய மாம்பழ தினத்தை முன்னிட்டு இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியை சிறப்பித்தார் பெரியகுளம் கைலாசப்பட்டியைச் சேர்ந்த எஸ் முருகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சுரேந்தர். நன்றி நேயர்களே. நிகழ்ச்சி அமைப்பு நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். இனி நம் கோடை பண்பலை 100.5 என்றென்றும் நினைவில் நீங்காத இனிய கானங்களை காற்றலை வழியே கடித வழி விருப்பமாய் அரங்கேற்ற காத்திருக்கிறது தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. நெஞ்சம் நிறைக்கும் பாடல்களை கேட்டு ரசிப்போம் அனையர்களே.

0: கோர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே,

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: கொடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நேர்களே, நேரம் கடந்தும் நிலைத்திருக்கும் நினைவுகளோடும் காலங்கள் மாறினாலும் மாறாத காதல், பாசம், நட்பு என்றென்றும் அழியாமல் இருப்பதை போல் நம் நினைவுகளில் தடம் பதித்திருக்கும் காவிய கானங்களை காச்சலைகளில் அரங்கேற்றி உங்களை மகிழ்வித்திட இணைகிறது 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள் தேனி ஆண்டிப்பட்டி, நாகுல கவுண்டன்பட்டி, துரை பெருமாள், ஜோதி, கவி அமுதன், பாக்கிய பாரதி, வீரமணி இவர்களுக்காக 1966 வெளிவந்த இந்த படத்திற்கு இசை வேதா. பாடல் வரிகளை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். பாடலை பாடுகிறார் எல்ஆர் ஈஸ்வரி.

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி சாரதா பட பாடல் இதோ இவர்களுக்காக. சாத்தான்குளம் பாப்பாக்குடி மயில் செல்வமணி மணி இவர்களுக்காக கே வி மகாதேவன் இசையில் பஞ்ச அருணாச்சலம் பாடல் வரிகளுக்கு குரல் தந்துள்ளார்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா. படம் வெளிவந்த ஆண்டு 1962.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இடுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஹார்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
6: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
7: சா கந்தசாமி, மௌனி ஆகியோரது பிறந்த நாளை ஜூலை 23 கொண்டாடுவோம். ஜூலை 23 நாளை
6: நீங்கள் வாங்கும் 9-1-6-HU-ID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
7: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை, மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
11: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
12: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு

0: விழால ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம் எப்பொழுதும்.
0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குலக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபா கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
2: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
1: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: கோடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
4: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
5: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
4: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
6: கொடை பண்பலை 100.5 இனி ரகசிய போலீஸ் 115. 1968 வெளிவந்த இந்த திரைப்படத்தின் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் அருப்புக்கோட்டை அரியசாமி கோவில் திரு, ராஜீவ்காந்தி, மலையரசு பாண்டியன், எம் விஸ்வநாதன் இசையில். கண்ணதாசன் பாடல் வரிகளில் பாடல் ஒலிக்கிறது. TM சௌந்தரராஜன், பி சுசிலா குரல்களில்.

0: நான் சொல்றதுக்கு எது தப்பு பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீர்வேன்.
0: கூடாதுன்னா கூடாது.
1: போய் தான் தீர்வேன்.
2: என்ன பாரு,

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: முத்து பிள்ளை பெற்றுக்கொடு.
1: என்ன பொருத்தம்?

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: தொடர்புக்கு 8

0: 8 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்டார அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமதி வேலூர் துறையூர், மசிறி, ராசிபுரம் முத்தாய்மால் என்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமென்கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. ஒலிக்க இருக்கும் பாடல் சர்வர் சுந்தரம் படத்திற்காக. திருப்பூர் வெள்ளிரவேலி, தேவனாம்பாளையம் சேகர், இலக்கியா சதீஷ், செல்வி கிரி பிரசாத் இவர்களுக்காக கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு குரல் தந்துள்ளார் பி. சுசிலா. பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி. படம் வெளிவந்த ஆண்டு 1964.

கோடை பண்பலை 100.5 இனி மருத நாட்டு வீரன் படம் வெளிவந்த ஆண்டு 1961. இந்த பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் கொண்டரசம் பாளையம், தமிழினியன், தன்யா, குகன், சாய் பிரணவ், சாய்ராம், சாய் ஸ்ரீ. எஸ் வி வெங்கட்ராமன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் பாடல் ஒலிக்கிறது. பாடல் வரிகளை எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன்.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நெர்லி வானலைகளில் வர்ண ஜாலம் படித்து உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சல் நிறைந்தவை. நிகழ்ச்சியிலேனி வீர திருமகன் இந்த பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் சிவகங்கை, குண்டைந்தல்பட்டி, தவமணி, கலையரசி, சிவா, சிவசங்கர், சிவரஞ்சனி, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் வரிகளை எழுதியுள்ளார் கவிஞர் கண்ணதாசன். பாடலை பாடுகிறார்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
8: சா கந்தசாமி, மௌனி ஆகியோரது பிறந்த நாளை ஜூலை 23 கொண்டாடுவோம். ஜூலை 23 நாளை
7: நீங்கள் வாங்கும் 906 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
8: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
9: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
10: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
9: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
10: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நேர்களே, இது உங்கள் அபிமான அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி களத்தூர் கண்ணம்மா பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், சுரேஷ், முருகன், மீனா, ராணி, கூமா, பாலசுப்ரமணிய வரிகளில், ஆர் சுதர்சனம் இசையில், ஏ எம் ராஜா, பி சுசிலா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது கோடை பண்பலை 100.5. இந்த படம் வெளிவந்த ஆண்டு 1960.

ஒலிக்க இருக்கும் பாடல் இதோ இவர்களுக்காக. கரூர் பள்ளப்பட்டி மணிவேல், உமா மணிவேல், மகிக்குட்டி, வேதேஷ், மீனாட்சி இவர்களுக்காக பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதயக்கனி. டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் பாடல் ஒலிக்கிறது. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் புலமைப்பித்தன் வரிகளில் பாடல் வெளிவந்த ஆண்டு 1975.

0: இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது நெஞ்சில் நிறைந்தவை.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா.

0: பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ஒலிக்க இருக்கும் பாடல் சுமைதாங்கி படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கவிஞர் கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு குரல் தந்துள்ளார் பி பி ஸ்ரீனிவாஸ். திண்டுக்கல் சவராஷ்டிரா காலனி மோதிலால் மகாலட்சுமி சுஜிதா தருண் சாய் இவர்களுக்காக பாடல் ஒலிக்கிறது கோடை பண்பலை 100.5. சுமைதாங்கி படம் வெளிவந்த ஆண்டு 1962.

நெஞ்சில் நிறைந்தவையில் ஒலிக்க இருக்கும் பாடல் கண்ணன் வருவான் படத்திற்காக. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் தாராபுரம் குடித்தெரு நாகராஜன், யமுனா. இவர்களுக்காக 1970 வெளிவந்த இந்த படத்தின் பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ். பாடல் வரிகளை எழுதியுள்ளார் கவிஞர் கண்ணதாசன். பாடலுக்கு குரல் தந்துள்ளார் பி. சுசிலா.

நேர்களே, ஒலிக்க இருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது நெஞ்சில் நிறைந்தவை. இன்றைய நிகழ்ச்சிக்கு பாடல்களை கேட்டு எழுதி அனுப்பிய நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக், நன்றி நேர்களே. நேர்களே, உங்கள் நெஞ்சம் ரசித்த பாடல்களும் அரங்கேற வேண்டுமா? அப்ப எழுதி அனுப்புங்க. நிலைய இயக்குனர், நெஞ்சில் நிறைந்தவை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல், 6241031 என்ற முகவரிக்கு.

வணக்கம் நேயர்களே, உங்கள் மனசை உற்சாகப்படுத்த, காதுகளை குளிர்விக்க கோடை பண்பலை 100.5 டோல் தமாக்கா தூள்.

உங்களுக்கு பிடித்த பல மொழி பாடல்களையும் அட்டகாசமான அதிரடியான பாடல்களையும் தர காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 தோல் தமாக்கா தூள்.

0: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: Plus 2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மென்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரெய்னிங் அண்ட் பிளேஸ்மென்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரெய்னிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
0: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய

அணில் பாஸ்தா. மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமதி வேலூர் துறையூர், முசிறி, ராசிபுரம் முத்தாய்மால் என்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமென்கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே.

0: முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங் டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புட்ஜன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடம்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
5: கொடைப்பன்மலை நிற்புலியைந்தில் இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
7: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
8: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
9: கவுன்சிலிங் கோட் 2612.
5: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பலன்கள் ஜட்டிகள் டிராயர்களின்
10: பூமக்ஸ் இன்னர்வேர், தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
2: சா கந்தசாமி, மௌனி ஆகியோரது பிறந்த நாளை ஜூலை 23 கொண்டாடுவோம். ஜூலை 23 நாளை
1: நீங்கள் வாங்கும் 9 தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
2: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கொடைப்பன்மலை 5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
7: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
8: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
4: கவுன்சிலிங் கோட் 2612.
5: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பலன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும்
1: படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
2: பண்பலை படைப்பாளிகள்.
3: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
1: பண்பலை படைப்பாளிகள்.
0: சனிக்கிழமைகளில்
1: நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் தணைகள் பரிமாறும் தேகம்.
1: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
2: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்.
1: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
2: நிலைய இயக்குனர்,
1: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
2: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624101.
1: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
7: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
6: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
7: அப்படியா?
6: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
7: அப்போ இப்பவே போலாம்.
8: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
9: கொடைப்பன்மலை நிற்புலியைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
10: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
11: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
12: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
13: கவுன்சிலிங் கோட் 2612.
9: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பலன்கள் ஜட்டிகள் டிராயர்களின்
14: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை

பிற்பகல் 3 மணி வரையிலும் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நீட் வினாத்தால் வெளியானது தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணவர்களின் போராட்டத்திற்கு தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்குவது தொடர்பான கோரிக்கை குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவெடுக்க உள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னை எழும்பூரில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் நீர் மேலாண்மைக்கான தனி செயல் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சிவபிரசாத்தும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அபிஷேக் குப்தாவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் திரு பீட் ஹெக்ஸே தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இசையும் தமிழும் இதமாய் இணைந்து இனிசை பாட காத்திருக்கிறது உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு திண்டுக்கல் மாவட்டம் லட்சுமி சுந்தரம் காலனி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் கே பால்பாண்டி அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு தான் பாடல்களை வழங்க காத்திருக்கிறது. இன்று தேசிய மாம்பழ தினம், அதனால் இன்று பழங்களை ஒட்டிய பாடல்களை தொகுப்பாக தந்திருக்கிறார் நேயர் அவர்கள். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரக்கூடிய பாடல் சொர்க்கம் நரகம் திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரையை தந்திருக்கிறார். மாம்பழம் பழங்களின் அரசன் எனப்படுகிறது. நமது தமிழகத்தில் மாநில பழம் பலாப்பழமாகும். சேலத்து மாம்பழத்தின் சிறப்பையும் திண்டுக்கல் பலாப்பழத்தின் பெருமையையும் காதலியுடன் ஒப்புமைப்படுத்தி வருகிறது இந்த பாடல் என்றிருக்கிறார்.

கொடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு திண்டுக்கலை சார்ந்த பால் பாண்டி அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. பழங்களை மையப்படுத்தி பாடல்களை தொகுப்பாக தந்திருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் நெல்லிக்கனி திரைப்படத்திலிருந்து. அந்த திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடலுக்கு இவ்வாறு பொழிப்பிட தந்திருக்கிறார். வள்ளல் அதிகமான அரிய வகை நெல்லிக்கனியை அவைப்பாட்டிக்கு வழங்கிய செய்திகள் சங்ககால செய்யுளில் பாடப்பட்டிருக்கிறது. இக்காலத்தில் நெல்லிக்கனி ஏழைகளின் ஆப்பிள் என்றே அழைக்கப்படுகிறது. நெல்லிக்கனி உண்ட பின் தண்ணீர் குடிப்பதனால் எத்தனை சிறப்பு, எத்தனை தித்திப்பு. நெல்லிக்கனி என்ற திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் ஆகியோருடைய இசையமைப்பில் மலேசியா வாசுதேவன் மற்றும் வாணி ஜெயராம் ஆகியோர் பாடிய அற்புதமான பாடல் இந்த பாடல் என்றிருக்கிறார்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
7: சா கந்தசாமி, மௌனி ஆகியோரது பிறந்த நாளை ஜூலை 23 கொண்டாடுவோம். ஜூலை 23 நாளை
6: நீங்கள் வாங்கும் 9 on 6 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
7: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை, மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
11: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
10: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
12: கொடைப்பன்மலை 5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துரிகை.
13: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
12: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
14: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
15: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
16: கவுன்சிலிங் கோட் 2612.
12: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பலன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ணத்துரிகை.
17: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
18: கொடைப்பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டே இருக்கின்றோம் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு திண்டுக்கலை சார்ந்த பால்பாண்டே அவர்களின் தெருவில் தான் பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. பழங்களை மையப்படுத்தி பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க, அந்த திரைப்படத்திலிருந்து. அதற்கான புலிப்பிரிய வார்த்தை தந்திருக்கிறார். பாபிலோனின் தொங்கு தோட்டத்தில் விளைந்த திராட்சை பழம் போல காதலியின் கண்கள், லூதியானா ஆலையின் இரும்பு போல சத்து வழங்கும் ஈச்சம்பழமாய் காதலி, மாதுளம்பழம் போல் சிவந்திருப்பவள், கொய்யாப்பழமாய் இனிப்பவள் காதலி என்று அற்புதமாக வர்ணித்து பாடியிருப்பார்கள் இந்த பாடத்தில். இந்த பாடல் இப்பொழுது கேட்கலாமா என்றிருக்கிறார். இதோ கேட்போமே.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
5: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
6: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
5: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
6: அப்படியா?
5: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
6: அப்போ இப்பவே போலாம்.
7: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
8: கேட்டு வாங்குங்க இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
10: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
11: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
12: கவுன்சிலிங் கோட் 2612.
9: 4:30 கேட்கலாம் பூமேக்ஸ் பலன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் வண்ணத்துரிகை.
13: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமேக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
14: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமதி வேலூர் துறையூர், மசிறி, ராசிபுரம் முத்தாய்மால் என்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமென்கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
15: நேரம் பிற்பகல் 3:25. நாம் இணைந்திருக்கின்றோம் உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு திண்டுக்கலைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமையாசிரியர் பால்பாண்டி அவர்களுடைய தெரிவில் தான் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. இன்று தேசிய மாம்பழ தினம். இன்றைய நிகழ்ச்சியில் பழங்களை மையப்படுத்தி பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் கபடி கபடி திரைப்படத்திலிருந்து. தேவா அவர்களுடைய இசை, வைரமுத்து அவர்களுடைய அற்புதமான வரிகள், மனோஸ் சுஜாதா இவர்களுடைய குரலில் வரக்கூடியது இந்த பாடல். பப்பாளி பழம் மட்டுமல்லாமல் நமக்கு பிடித்த அனைத்து பழங்களையும் வரிசை கட்டி எழுதியிருக்கிறார் கவிஞர். கேட்போமா?

நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலுக்கு இவ்வாறு பொழிப்புரையை தந்திருக்கிற நேயர் அவர்கள், செல்வ வளம் மிக்க காதலியின் குளிர்ச்சிக்கு ஸ்ட்ராபெரியும் செர்ரி பழமும் ஒன்றிணைந்தது போல இருக்கிறதாம். இதோ ஏ.ஆர். ரஹ்மானுடைய அற்புதமான இசையில் இந்த பாடல்.

0: வந்த உங்கடு.
1: நோஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸ். இட்ஸ் ஓகேமா, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிப்போம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: தொடர்புக்கு 8985712345.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: பன்மலை நிற்புலியில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண துரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
8: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
9: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே.

0: டாப் கவுன்சிலிங் கோ 2612
1: 4:30 கேட்கலாம். பூமேக்ஸ் பலன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் வண்ண துரிகை.
2: பூமேக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமேக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: குடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உயிரெழுத்து, நேரம் பிற்பகல் 3:36. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு திண்டுக்கல் மாவட்டம் பால்பாண்டி அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. பழங்களை மையப்படுத்தி பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து. அதற்கான பொழிப்புரையை இவ்வாறு தந்திருக்கிறார். நம் ஆதிகாலத்தில் இந்த பழத்தை சீமை இலந்தை என்று கூட அழைத்திருக்கிறார்கள். பிறகு இந்த பழத்திற்கு நல்ல தமிழில் சொல் அரத்தி பழம் என்று சொல்வார்கள். இந்த பழத்தை மையமாக வைத்து காதலியை வர்ணிக்கிறான் நாயகன். எப்படி? பரத்வாஜின் அற்புத இசையில் ஸ்ரீனிவாசின் குரலில் வருகிறது இந்த பாடல்.
4: பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

0: கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
1: சா கந்தசாமி, மௌனி ஆகியோரது பிறந்த நாளை ஜூலை 23 கொண்டாடுவோம். ஜூலை 23 நாளை
0: நீங்கள் வாங்கும் 9 தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
1: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச் செவ்வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். உயிர் எழுத்து நிகழ்ச்சியில் இன்றைய உயிர் எழுத்து நிகழ்ச்சிக்கு திண்டுக்கலைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தலைமையாசிரியர் பால்பாண்டி அவர்கள் தந்திருக்கக்கூடிய தொகுப்பிற்கு பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் மதுர திரைப்படத்திலிருந்து. அதற்கான பொழிப்புரை அவர் தந்திருக்கிறார். செக்கச்சி

அந்த பழம் என்ற பழைய பாடலின் வரியும் இந்த பாடலுக்கு ஒரு பாதிப்பு தான். குங்குமப்பூவி என்ற சந்திரபாபு பாடிய பாடலின் பிரதிபலிப்பும் இந்த பாடலின் பல்லவியில் இருக்கிறது. மதுர திரைப்படத்தில் வித்யாசாகர் அவர்களுடைய துள்ளல் இசையில் பாடகர்கள் திப்பு மற்றும் அனுராதா ஸ்ரீராம் ஆகியோரது இனிய குரலில் இந்த பாடல் கவிஞர் பா. விஜய் எழுதியது. கேட்போமா என்றிருக்கிறார். எதுவோ கேட்போமே.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: தொடர்புக்கு 8985712345.
4: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
7: குறைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி பழங்களை மையப்படுத்தி பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறார் திண்டுக்கல் பால்பாண்டி அவர்கள். நிகழ்ச்சியில் இனி வரக்கூடிய பாடல் சமுத்திரம் திரைப்படத்தில் இருந்து சபேஸ் முரளி அவர்களுடைய இசையில் சங்கர் மகாதேவன் சுஜாதா மோகன் பாடிய பாவிஜய் வரிகள் எழுதிய இந்த பாடல். பைனாப்பிள் மட்டுமல்ல எல்லா பழங்களையும் அழகாக சேர்த்து தந்திருக்கிறார் கவிஞர் அவர்கள்.

கோடை பண்பலையின் 100.5 இனிதே நிறைவுக்கு வருகிறது. உயிரெழுத்து இன்றைய நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதிய திண்டுக்கலைச் சேர்ந்த பால்பாண்டி அவர்களுக்கும் கேட்டு ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சுரேந்தர், நன்றி, வணக்கம் நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் வினாத்தால் வெளியானது தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணவர்களின் போராட்டத்திற்கு தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன்

0: யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கல்யாண் பானர்ஜி மகளிருக்கு எதிராக கூறிய விமர்சனத்தை கண்டித்து மழைக்கால கூட்டத்தொடர் முழுமைக்கும் தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான தீர்மானம் மக்களவையில் ஒருமனதாக நிறைவேறியது. ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்குவது தொடர்பான கோரிக்கை குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவெடுக்க உள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னை எழும்பூரில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் நீர் மேலாண்மைக்கான தனி செயல் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சிவபிரசாத்தும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அபிஷேக் குப்தாவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க கேலே.
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க உச்சத்துல.

0: அதே தான், அதே தான்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.
8: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
4: வழங்கும் வண்ணத்துரிகை.
1: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
9: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
10: எங்க செலக்ஷன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
9: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
7: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். Counseling code 2612. Contact 8939808574.
11: வெளிய
12: பேசுறேன். இல்லமணியே, ஒரு பயத்துல எப்ப பார்த்தாலும் ஹேண்ட்பேக் காணா, அதை காணா, இதை காணாம்னு சொல்லி பஞ்சாயத்துக்கே வருவீங்களா?
11: என்கிட்ட எதுவும் காணாம போகல.
12: சரி,
11: நான் தான் இந்த ஊரை விட்டு போறேன். எனக்கு ரேடியோல வேலை கிடைச்சிருக்கு.
12: என்னடா வம்பாவில இருக்குது அம்மணியே? ரேடியோல வேலை கிடைச்சா ஊரை விட்டு போகணும்னு யாரு சொன்னது?
11: அப்புறம் ரேடியோல வேலை கிடைச்சா ஊரை விட்டு போகாம?
12: இந்தவர் குழாய் கட்டிட்டு இங்க இந்தவர் இந்த ஊர் திருவிழாவுக்கு ரேடியா போடுறாங்க, அந்த ஊர்ல திருவிழாவுல ரேடியா போடுறாங்க. ஏதோ ஒரு ஊர்ல வேலை பார்க்க வேண்டியதானே?
11: நாட்டாம, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நான் வந்து அங்க வேலைக்கு போல.

0: ரேடியோன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ரேடியோ ஸ்டேஷன்,
1: ஆமா
0: அந்த வானொலி நிலையத்துக்கு வேலைக்கு போறேன். கிடைச்சிருக்கு இன்னும் போல போறேன்.
1: இல்ல மணியே, எல்லாத்தையுமே நிலையம் சொல்றீங்க. ரேடியோ ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன், இப்படி எல்லாமே ஸ்டேஷன், ஃபயர் ஸ்டேஷன், இது எது உண்மையான ஸ்டேஷன்?
0: எது உண்மையான ஸ்டேஷன்?
1: ஸ்டேஷன்னா என்ன?
0: ஸ்டேஷன்னா நிலையம்.
1: நிலையம் தானே, நிலையம் இடம். அது இன்னமும் இன்னொரு ஸ்டேஷன் சொல்லுவாங்களே.
0: என்ன ஸ்டேஷன்? ரயில்வே ஸ்டேஷன்.
1: இப்போ ரயில்வே ஸ்டேஷன், இது எல்லாமே நிலையம்னா ஒரு இடம் அப்படிதானே?
0: ஆமாம்.
1: அப்போ அந்த இடத்துக்கு இங்கேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த இடத்துல இருந்து வேலை பார்க்க வேண்டியதானே?
0: இந்த இடத்துல அந்த நிலையம் இல்லை, அதனால நான் அங்கே தான் போகணும். உங்களை விட்டு போகிறேன், சந்தோஷமா இருங்க.
1: அம்மனியே போகிறதான் போறீங்க, நல்லதாக ஒரு பாட்டு பாடிட்டு போங்க.
0: போகிறேன்.
1: பாட்டு பாடுறத போறீங்க?
0: நான் போகிறேன் அப்படின்னு பாடுவேன்.
1: ஐயோ, அதுக்கு பாடாமையே போயிருக்கலாம் போல் இருக்குது.
0: இல்லைன்னா போ போ போ.
1: எங்க போறது? நான் ஊரை விட்டு போட்டு போய் பிரார் பஞ்சாயத்து பண்றது.
0: என்ன பார்த்து நீங்க அப்படி பாடணும்? நீ எங்க வேணா போ அப்படின்னு.
1: சரி அம்மணி, இருக்கட்டே.
0: இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம் நட்டாம.
1: என்ன சந்தேகம்?
0: இல்ல நான் போறனால உங்களுக்கு
1: சந்தேகங்கற தம்பி இப்பதான் போனாப்ல.
0: நான் போறனால உங்களுக்கு கொஞ்சமாவது அந்த கவலை அப்படின்னு ஒண்ணு இருக்கா?
1: அதெல்லாம் அப்புறம் அஞ்சு மணிக்கு மேல பேசிக்கலாம். இந்த ரேடியோ ஸ்டேஷன்ல போய் என்ன மணி வேலை பார்க்க போற?
0: என்ன வேலை? அது
1: புதன்கிழமையானா 4 மணிக்கு ஒரு 2 பேர் வந்து உட்காந்துக்கிட்டு ஒரே அலப்புற பஞ்சாயத்து பண்றன்ற பேர்ல விடுகதை கேக்குறாங்க. அந்த வேலைக்கெல்லாம் போகல.
0: அந்த வேலைக்கு ஆல்ரெடி ஒரு தேஞ்சு போட ஒரு ரெக்கார்டு இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் போல.
1: சரி, அப்ப புதுசா எந்த ரெக்கார்டு போடுவீங்க? போய்
0: புதுசா நீங்க தான் சொன்னீங்கல்ல பாடுற ரெக்கார்டுன்னு. பாட வேண்டியதா புதுசா? எனக்கு தெரிஞ்ச ராகத்துல நான் ஒரு பாட்டு பாட வேண்டியதா?
1: புதுசா ராகம் கண்டுபிடி போறீங்க? பெரிய கண்டுபிடிப்பாளர். அதெல்லாம் இருக்கட்டும், நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க, அவகிட்ட எல்லாம் விடுகதை கேட்கணும். முதல்ல இங்க விடுகதை கேட்டுட்டு அப்புறமா கிளம்புற வேலையை பாருங்க.
0: சரி, நீங்க 5 மணிக்கு கிளம்புறப்ப நானும் கிளம்பிடுவேன்.
1: சரி சரி, இருக்கட்டும், அது வரைக்கும் பரவாயில்ல.
0: அது வரைக்கும் இருப்பேன், உங்களை டார்ச்சர் பண்ணும்ல.
1: இது வேறையா? எனக்கு 2 டார்ச் லைட் எடுத்து வச்சிருவாங்க.
0: நாட்டாமைக்கு 2 டார்ச் லைட் பார்சல். நீங்க எல்லனா நான் என்னையா இருப்பேன் நாட்டாம?
1: அங்க இருக்கிற அம்மணி பார்த்தா எப்படி இருக்குது?
0: பார்சல் பண்றவங்க மாதிரி
1: இங்க பாருங்க. அப்புறம் பாட்டை மாத்தி போட்டு விட்டுருவாங்க, மியூசிக் ஏத்தி விட்டு மைக் இறக்கி விட்டுருவாங்க.
0: நீங்க தான் சொல்லி கொடுக்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு. அவங்க நல்ல பிள்ளை.
1: அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. இப்போ யாரோ காத்துக்கிட்டு இருக்காங்களாமா? அனுப்பி விடுங்க அம்மணி.
0: சரி, உங்களுக்கான விடுகதையை கேட்டுருவோமா? நாட்டாம
1: கேட்டுருங்க.
0: நாட்டாம உத்தரவு கொடுத்தாதான்.
1: உத்தரவு வேறையா?
0: சரி, கேட்கவா? கண் இல்லாமல் காண்பான், காதுகள் இல்லாமல் கேட்பான், வாய் இல்லாமல் பேசுவான், கையில் எடுத்தால் உலகம்
2: திறப்பான்.
1: ஏதாவது முயற்சி பண்ணுங்க, நான் க்ளூ
2: கொடுக்குறேன்.
1: பூமி எப்படி கையில் எடுப்பீங்க?
0: பூமி தாய், அதனால உங்க கையில தூக்கிடுவாங்க.
1: பூமி தாய் குழந்தைகளை வேணா கையில தூக்குவாங்க. பூமி தாயவே நீங்க தூக்க போறீங்க. இருக்கட்டும்,
0: தாய்க்கெல்லாம் தாய்.
1: என்ன கம்பெனி?
2: ஏதோ ஞாபகத்துல சொல்லிட்டேன்.
1: சரி பரவாயில்ல, விடுங்க. சரியான பதில சொல்லுங்க. அதுதான் பாக்கலாம், கேக்கலாம். டிவி பார்க்கலாம், கேட்கலாம். ஆனால் கையில் எடுத்தால் உலகத்தையே திறப்பான் அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க. அது நீங்கள் பழைய டிவி போட்டி இந்த டோர்களோட இருக்கும்ல, ஓப்பன் பண்ணுற மாதிரி அதுன்னு சொல்லிடப்படாது.
0: எங்கள் நாட்டாம சொல்லினார், அதனால தான் அவருக்கு அது தோடி இருக்கு. இல்லை பவித்ரா. சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நாட்டாம ஒரு விளம்பரம்.
1: விளம்பரமா?
0: ஒரு விளம்பரம்.
1: சரி.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா, அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில் சோயா சங்க்ஸ்.
4: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா

0: சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
7: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
8: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
7: எப்படிமா?
8: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
9: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
10: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
9: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
10: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
9: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
11: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இலுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
12: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
13: சா கந்தசாமி, மௌனி ஆகியோரது பிறந்த நாளை ஜூலை 23 கொண்டாடுவோம். ஜூலை 23 நாளை
12: நீங்கள் வாங்கும் 906 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
13: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை, மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
14: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
15: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
16: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டோனமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
15: PGP காலேஜ் of engineering and technology autonomous namakkal, counseling code 2612, contact 8939808574.
17: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
18: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
17: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
18: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
17: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
19: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
17: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
19: அப்படியா?
17: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
19: அப்போ இப்பவே போலாம்.
18: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
3: அனில் பாஸ்தா,
0: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்,
7: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை
3: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
16: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
15: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம்.

0: அனில் பாஸ்தா.
1: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
2: ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
1: எப்படிமா?
2: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
1: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
3: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இடுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர் அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443 72151.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி,

0: எல்லாத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமதி வேலூர் துறையூர், மசிறி, ராசிபுரம் முத்தாய்மால் என்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமென்கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: PGP College of Engineering and Technology Autonomous நாமக்கல்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
7: எங்க செலக்சன் சரி?
8: கவுன்சிலிங் கோட் 2612.
9: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
10: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
9: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
11: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
12: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
14: என்னங்க
15: இவங்க
14: வந்து தீபா நடராசனுங்க. சரிங்க, உங்க பேர சொல்லுங்க.
15: நாமக்கல் மாவட்டம் மடுவட்டி 60 செந்தில்.
14: அயன் செந்தில்.
16: அவர் அயன் பண்ணிட்டே பேசிருக்காரு, அதனால கோலம் பிட்டாரு. கோலம் பிட்டாரு.
14: சரி, விடுங்க, அதை கேட்டலாங்களா?
16: கண் இல்லாமல் காண்பான், காதுகள் இல்லாமல் கேட்பான், வாய் இல்லாமல் பேசுவான், கையில எடுத்தா உலகம் திறப்பான்.
15: கைபேசி சகோதரி
14: அப்படிதாங்க சொன்னேன் நானு. இந்த அம்மணி இல்லைன்றாங்க.
15: அது இல்லையா?
14: அது இல்லையே.
15: யாராவது குளு கொடுங்க பாப்போம்.
14: அதெல்லாம் வராதுக்கு முன்னாடி இதுதான் ரொம்ப உறுதுணையா இருந்தது. ரேடியோ வர்றதுக்கு முன்னாடியே வந்துருச்சு.
15: தொலைக்காட்சி
14: பெட்டி ரேடியோ வர்றதுக்கு முன்னாடியே வந்துச்சு.
16: இருங்க, அவர் தெரிஞ்சதெல்லாம் அப்படியே லைனா சொல்வார். அப்புறம்
14: ஏதாவது ஒரு பதில சொல்லுங்க. சூஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன் மாதிரி கொடுக்காதீங்க.
16: வானொலியும் இல்ல, அப்புறம் என்ன தொலைக்காட்சியும் இல்ல. அப்புறம்
14: அவ்வளவு, அடுத்து யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேப்போம். வாங்க, யாருக்கு பேசுறீங்க?
17: காங்கேயன் திருவிக்கா நகர், ரூபா வேலுமணி பேசுறேன்.
14: ரூபாமணி, ரூபாமணி
16: எனக்கு ரூபாய் ரூபாய் கேக்குது. ஏதாவது தருவீங்களா?
14: அதாவது என்ன பார்த்தாலும்

0: வந்தே காசு காசு காசு. ஐயோ
1: நாட்டாம ஊரை விட்டு போறேன்ல,
2: உலகத்தையும் ஆளுது
1: இல்ல ரூபா, நான் ஊரை விட்டு போறேன், நாட்டாம ஆசீர்வாதம் பண்ணி ஏதாவது தரணும்ல.
0: அது போகும்போது
2: விட்டுலாம், எங்க ஊரை விட்டு போயிட்டா நாங்க யாரு கூட பேசறது?
0: அம்மனே பேசுறதுக்கு தான் போறாங்க, ஊரை விட்டு போகட்டும், ஊராவது நல்லா
1: இருக்கட்டும்,
0: இந்த ஊர் கொஞ்ச நாள் நிம்மதியா
1: இருக்கட்டும்.
0: என்ன கொடுக்கறதுங்க? தொலைபேசி என்ன? சரி கொடுத்துடலாம், ஏற்கனவே கொடுத்தாங்களே ஓபனிங்ல, கொடுக்காம விட்டாங்க போல் இருக்கு. சரி விடுங்க விடுங்க, அதுக்கு பதில சொல்லுங்க. அதாங்க மணியே, இந்த 24 24 24 24 24 26 அப்புறம் 24 24 29
1: 290
0: இப்படி நாலு போன் வச்சிருக்கிறான், நாலுல எந்த நம்பருக்கு வேணாலும் கூப்பிடுங்க. இப்ப விடுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க.
1: பதில் தெரியுமா ரூபா?
0: சரி வேற விடுது கேளுங்க, அதுக்கு பதில் சொல்லணும் நீங்க பாத்துக்குங்க.
1: நல்லதை அனுப்பி விட்டு கெட்டதை வைத்துக் கொள்வான் யாரு?
2: நல்லதை அனுப்பி
0: உங்களை பத்தியே சொல்லக்கூடாது, பொதுவா சொல்லுங்க.
1: ரூபா வந்து இப்படி தவிச்சிட்டு இருக்கீங்க, நேரம் வேற போகுது, விளம்பரம் பண்ணும், இருங்க சொல்லிருங்க, தயவு செஞ்சு சொல்லிருங்க.
0: நன்றிங்க, போயிட்டு வாங்க.
3: சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
6: கவுன்சிலிங் கோட் 2610.
7: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
8: வழங்கிய வண்ணத்தூரிகை
4: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
9: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
10: எங்க செலக்ஷன் சரி?
6: கவுன்சிலிங் கோட் 2612.
9: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
6: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
8: கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
12: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
12: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
13: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
8: வழங்கும் வண்ணத்தூரிகை.
0: ரெண்டு விடுகதை இருக்குது, ரெண்டு விடுகதைக்கு ஏதாவது ஒண்ணுக்காவது பதில் சொன்னாங்கன்னா.
1: என்கிட்ட ரெண்டு இருக்கு. இந்த சொல்வாரே சாலமன் பாப்பையா, சிவாஜி படம் பார்த்திருக்கீங்களா?
0: சங்கவை அங்கவை,
1: ரொம்ப பொங்க வச்சு அந்த மாதிரி. எங்ககிட்ட ரெண்டு இருக்கு.
0: ஆமா, சரி வாங்க கேப்போம். ஹலோ, 1 2 3 மைக் டெஸ்டிங். யாருக்குன்னு பேசுறீங்க?
14: ஜீவித்தா?
0: ஜீவிதா,

0: என்ன வகையான படிக்கிறீங்க? நீங்க 4ஆம் வகுப்பு படிக்கிறீங்களா? 4ஆம் வகுப்பு புஸ்தகத்துல விடுகதையெல்லாம் இருக்குதா? விடுகதையெல்லாம் இருக்குதுங்களா 4ஆம் வகுப்பு புஸ்தகத்துல? சரி, இந்த இப்ப பாருங்க, இந்த அம்மனி ஒரு விடுகதை கேக்குறாங்க, அதுக்கு பதில் சொல்றீங்களான்னு பாப்பா.
1: கண்ணில்லாமல் காண்பான், காதுகள் இல்லாமல் கேட்பான், வாய் இல்லாமல் பேசுவான், கையில் எடுத்தால் உலகம் திறப்பான். யார்
0: இதுக்கு பதில்? நான் 3 தடவை சொன்னேன் இப்பவே. போன் நான் சொல்லவே இல்லையே.
1: போனுக்கெல்லாம் முன்னாடி. சரி, உங்களுக்கு ஒரு க்ளூவே
0: கொடுக்கிட்ட பேசும்போது 3 தடவை சொன்னேன் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஐவர் கொண்ட குழு ஒன்று இருக்கும் போல் இருக்குது, ஆலோசனை பண்றாங்க. அதுவா இதுவா?
1: சரி, ஏதோ ஒரு முடிவுக்கு வந்து சொல்லுங்க.
0: சொல்லுங்க
1: பதில் சரியா இல்லையான்னு அவர் சொல்வார்.
0: கண் என்பது மிக மிக மிக தவறான பதில்.
1: கண் இல்லாமல் காண்பான்னு சொன்னேன், அப்புறம் கண்றீங்க. காதுகள் இல்லாமல் கேட்பான், வாய் இல்லாமல் பேசுவான், கையில் எடுத்தால் உலகம்.
0: நீங்க கண்ண நீங்க எதுல படிப்பீங்க? ஸ்கூலுக்கு போனா? என்னமா அஞ்சு பதில் இல்ல, ஒரே பதில் தான். நீங்க எதுல படிப்பீங்க பள்ளிக்கூடம்
2: போனா?
0: அதுதான் பதில்,
1: புத்தகம்.
0: சரியா? சரி, நன்றி.
1: சரி, அடுத்த நேரத்தை 2வது கேள்வி கேட்டுருவோமா?
0: ஏங்க யாருக்கு பேசுறீங்க?
1: தெரியுங்களா? அனுப்பிவிட்டு கெட்டதை வைத்துக் கொள்வான், அவன் யார்?
0: எனக்கு காது வலிக்குதே.
1: என்ன ரேடியோலிக்க
0: 4 பக்கம் 4 விதமான கருத்து வரு, நம்ம வேலையில கரெக்டா இருக்கும்ன்றது சொல்லி கொடுக்கறனாக்கு. ஐயா பதில் தெரியுங்களா?
3: குழு
0: கொடுக்கணுமா?
1: கிச்சன்ல இருக்குன்னு சொல்லுங்க.
0: சரி, கிச்சன்ல இருக்கு.
1: ஆமா, எங்க நாட்டாம சமைப்பாரு.
0: எது?
1: கிச்சன்ல.
0: சரி, இருக்கட்டும், சாப்பிடறோம். நம்ம சாப்பிடுறோம். கிச்சன்னா அப்புறம் அடுப்பு தான் இருக்கு. அது இல்லைங்க, இது வேறீங்க. போயிட்டு வாங்க, வேற யாராவது
1: சொல்லுவாங்க. கைய பிடிச்சி அடுப்புல வச்சிருவேன்.
0: எவ்வளவு நல்ல மனசு. தங்கச்சி, நீங்களா முன்னாடி உட்கார்ந்துருக்கீங்க, கேட்க மாட்டீங்களா?
1: அவங்க வந்து அவங்க என்ன வேலையில மும்மரமா இருப்பாங்க சொல்லுங்க.
0: ஆமா, அவங்க பாட்டு போடுறது விளம்பரம் போடுறது மும்மரமா இருப்பாங்க.
1: அதான் கேட்டுகிட்டு இருக்காங்க, எனக்கு போடணும் அப்படி.
0: சரி, போட்டுருங்க.
4: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி. அனில் சோயா சங்க்ஸ்.
5: பாட்டி, என்ன குடிக்கிறீங்க?
6: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
5: இது எதுக்கு?
6: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
5: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
8: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: ஆடைகளின் புதை அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
12: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
11: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர்.

0: ஆயிரம் ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர் புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
2: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
3: சா கந்தசாமி, மௌனி ஆகியோரது பிறந்த நாளை ஜூலை 23 கொண்டாடுவோம். ஜூலை 23 நாளை
2: நீங்கள் வாங்கும் 9-6-HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
3: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கோடை பண்பலை வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 24 மாவட்டத்துல வந்து நம்ம காற்றாலைகள்ல வந்து நம்ம எல்லாரையும் வந்து அடைஞ்சிட்டு இருக்கு, நம்மள வந்து சந்தோஷமா வச்சிட்டு இருக்காங்க. சோ இப்போ அது வந்து 24 மாவட்டம் மட்டும் இல்லாம நம்ம நியூஸ் ஆன் ஏர் நெட் அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஒளி உலா வரும் நம்ம பண்பலைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.

0: உங்களுடைய பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ், பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
4: சொல்லுங்க நாட்டாம.
5: இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன்னு ஒரு டீ சொல்லலாம், ஒரு சமோசா சொல்லலாம்.
4: நான் வந்து ரேடியோவுக்கு போறேன், ஊரை விட்டே போறேன். எனக்கு
5: இங்க வர நான் சொல்றது கேளு. இப்போ யாராவது வேலையில இருந்து வெளியில போறாங்க, டிரான்ஸ்பர் ஆகி போறாங்க, புதுசா வேலை கிடைச்சு போறாங்கன்னா ஃபேர்வெல் பார்ட்டின்னு வச்சு அவங்க தான் நமக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாங்க.
4: நான் இப்பதான் முத முத வேலைக்கு போறேன்.
5: முத முதண்ணா
4: நீங்க வந்து நல்லத அனுப்பாம நல்லத வச்சுட்டு கெட்டத அனுப்புறவரு இல்ல அப்படின்னா நல்லத அனுப்பிட்டு கெட்டத வச்சுக்கிறவரு.
5: அப்படி நான் தான் 101 கொடுத்துறேன்னு
4: சொல்லிட்டேன். 101
5: அது அது கணக்கு இருக்குது. இப்போ இதோட முடிச்சுக்கிறேன் அப்படின்னா ரவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்களா, 100 ரூபா 200 ரூபா அப்படின்னு.
4: ஓ, அப்ப நான் மாசம் மாசம் அந்த ஊருக்கு வரப்ப நீங்க 101 தந்துட்டே இருப்பீங்க.
5: ஐயோ, இது எதுக்கு இந்த விளக்கத்தை சொன்னு தெரியலையே, மறந்து போச்சு.
4: நல்லா இருக்கே, நான் வரேன் நாட்டாமா. நான் வந்து 1 வருஷம் கழிச்சு வரலாம்னு நினைச்சேன். இல்ல, மாசம் மாசம் நாட்டாமே பார்க்க வரேன்.
5: ஒன்னும் தப்பு கிடையாது, அங்க இருந்து வந்துட்டு போறதுக்கு 200 ரூபா செலவாக வந்து 101 ரூபா வாங்கிட்டு போவாங்க.
4: இல்ல, 1 மாசம் 101, அடுத்த மாசம் 201, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்குறீங்கன்னா தானே எனக்கும் நம்பிக்கை.
5: என்னது
4: கம்பெனி போறாங்க,
5: வயசான காலத்துல இதெல்லாம் தேவையா நமக்கு?
4: ஏன்டா குச்சி உனியா நடந்துட்டு இருக்கேன்.
5: அது ஒண்ணுதான் பாக்கி.
4: சரிங்க,
5: ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம், அப்புறம் ரேடியோ தெரிகிறவாக நம்ம யாராவது கூப்பிட்டுருவோம். அப்படிதான் அப்படிதான், வாங்க வாங்க வாங்க, உரிமையெல்லாம் அடிச்சு கூப்பிடுறோம் வாங்க.
6: வணக்கம்.
5: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
6: திண்டுக்கல் மாவட்டம், ஒட்டஞ்சத்திர வட்டம்.

0: கோயம்புத்தூர்லேருந்து பால்ராஜ் பேசுறேன்னாட்டாமே.
1: பால்ராஜ் ஐயா ஏற்கனவே ஒரு விடுகதை கேட்டிருந்தான், அதுக்கு பதில் தெரியுங்களா?
0: சிஸ்டர் கேக்குறீங்களா நாட்டாமே?
1: சிஸ்டர் வந்து ஊசி போட்டுட்டு இருக்காங்க.
0: சரி,
2: நல்லதை அனுப்பிவிட்டு கெட்டதை வைத்துக் கொள்வான்.
0: ஆமா, விடுகிறீங்களா மேடம்?
1: அதேதாங்க, அதேதாங்க. நீங்க வாட்டில் பயந்துடாதீங்க.
0: கேளுங்க மேடம்.
2: நல்லதை அனுப்பிட்டு கெட்டதை அவங்க கிட்டே வச்சுக்குவாங்களாம். அவ்வளோ நல்லவங்க யாரு?
0: கடைக்காரர்.
1: அப்படியா?
2: என்ன கடைக்காரர்?
1: எல்லா கடைக்காரரும் நல்ல ஊர்ல கொடுத்து போட்டு
2: கெட்டதை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவாங்க.
1: கெட்டதை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போக மாட்டாங்க, திருப்பி ரிட்டர்ன் போட்டு காசு வாங்கிடுவாங்க. அது இல்லைங்க, இது வேறங்க.
2: நீங்க
1: யாரு பேசுறீங்க? வாங்க. என்னாச்சு?
2: யார் பேசுறது?
1: நீங்க தான் பேசுறீங்க. யார் யார் பேசுறா?
2: இல்ல நட்டாம, நான் இப்பதான் பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன்.
1: பயிற்சி?
2: இன்னும் பயிற்சி வேண்டும்ல?
1: பயிற்சி, பயிற்சி. ஐயா யார் யார் பேசு? அம்மணி, வாங்க அம்மணி. யாருங்க அம்மணி பேசுறீங்க?
3: நான் உடுமலையில இருந்து பராசக்தி பேசுறேங்க. விடுகதை இன்னும் கேக்கணுங்க?
1: பராசக்தி பேசுறாங்க.
2: நான் விடுகதை கேக்கல.
1: பயபக்தியா சொல்லணும் பதில்.
2: வரி குதிரை ஓடியது, வாய்ப்பாட்டு பாடியது.
1: பாட்டு பாடுறது
2: பராசக்தி.
1: வரி குதிரை ஓடியது,
2: வாய்ப்பாட்டு பாடியது.
1: ஆமா, அதுக்கே இப்படி
2: பாடினேன்.
1: ஏற்கட்டும். அம்மனியே
3: சொல்லுங்க,
1: என்னாச்சுங்க பதில்?
3: அதுதான்
2: உங்களுக்கு ஒரு குழு கூட கொடுத்தோம்ல. என்ன அப்படின்னா, பாட்டு பாடும், அதை நம்ம கேட்கலாம். அப்படி யோசிங்க.
1: வானொலி.
2: அதான் இப்பதான் மூல நல்ல வேலை செய்து
1: எங்களுக்கு வேலை செய்து சந்தோஷப்படுங்க.
2: நான் உங்க கூட சேர்ந்ததுலேருந்து என் மூளை ஓய்வு எடுக்குது.
1: ஓ, அது எப்பவுமே ஓய்வு தான் எடுக்குது. அம்மணி தெரியுங்களா தெரியாதா?
3: தெரியலீங்க.
1: தெரியலீங்க, சரிங்க. எங்களுக்கு தெரியும், நாங்கள் வேற யார்ட்டாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்.
2: அதுக்கு முன்னாடி
4: எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
9: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
8: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்
10: ஜூலை 23 நாளை
11: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
12: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் & கோ தங்க நகை மாளிகை.
13: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
14: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
13: அதுக்குதான் ஸ்ரீகும்ரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
14: அப்படியா?
13: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ. அப்போ இப்பவே போலாம்.
15: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட்

0: ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: என்னெல்லாம்
2: நடக்க போதோ தெரியலையே, யாராவது வந்து காப்பாத்துங்க. ஏங்க யாருக்கு பேசுறீங்க?
3: நாத்தாமி ஐயாவுக்கும் சகோதரி அவர்களுக்கும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளம்பட்டி இருந்து தேவி பாலசுப்ரமணியம் பேசு. வணக்கம் சார்.
2: வணக்கம். ஏதோ பேசி பயிற்சி எடுத்து வந்திருக்கிறீங்க. வந்திருக்கிறீங்க,
1: அவங்களுக்கு இன்னும் பயிற்சி வேண்டும்.
2: சரி,
3: விடுதலை மாதிரியே நானும் பயிற்சி எடுக்கிறேங்க மேடம்.
1: எடுங்க எடுங்க, என்னையே ஃபாலோ பண்ணாதீங்க, நீங்க தனியா ஒரு வழியில போயிருங்க.
3: உங்க கூட வந்து ஜாயின் ஆகிக்கலாம் மேடம்.
1: நாட்டாம இங்க அதிர்ச்சி ஆகி உட்காந்துருக்காரு.
2: தயவு செஞ்சு விடுதலை கேட்டுருங்க.
1: வரிக்குதிரை ஓடியது, வாய்ப்பாட்டு பாடியது,
3: கிராம சோங் மேடம்.
2: தமிழ் தமிழில் தான் வேண்டும் எங்களுக்கு. இசைத்தட்டு அருமையா சொல்லி போட்டீங்க. வேற ஏதாவது விடுகதை இருக்கா?
1: இருக்கு.
2: சரி, இன்னும் ஒரு விடுகதை இருக்குதாமா, வேற யாராவது சொல்றாங்களான்னு கேட்போம். வாங்க வாங்க.
4: ஹலோ. ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கங்க, யாருங்க பேசுறீங்க?
4: மலர்மணி.
2: சரி, உங்களுக்கு ஒரு விடுகதை இருக்குதே, பதில் சொல்லுங்க.
1: ஆயிரம் கண்ணுண்டு அசந்து தூங்க இடமும் உண்டு. ஆயிரம் கண்ணுண்டு அசந்து தூங்க இடமும் உண்டு.
2: சீக்கிரம் சொல்லுங்க, பாட்டு கேட்கலாம். இல்லைங்க, அது முதல்ல கேட்ட விடுகதைக்கு பதிலுங்க.
1: இதுக்கு வேற
2: மடிக்கணினி இல்லைங்க,
1: அது இசைத்தட்டு.
2: இப்ப கேட்ட விடுகதைக்கு பதில்.
1: ஆயிரம் கண்ணுண்டு அசந்து தூங்க இடமும் உண்டு.
2: நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது.
1: ஏன்டா வீடு ஃபுல்லா ஓட்ட ஓட்டையா இருக்கு? உங்க வீட்டுல வந்து நிம்மதியா தூக்கலாம், காத்து வரும்.
2: இயற்கையா காத்து வர்றதெல்லாம் உங்களுக்கு அப்படித்தான் தெரியும். அம்மனியே, மலர்மணி அம்மனியே, பாதல் தெரியுங்களா இல்லையா? தெரியாதா?
1: அவங்க போனதுக்கு அப்புறம் இன்னும் ஒரே ஒரு நேயர் வந்து நான் சொல்றேன்.
2: சரி வாங்க வாங்க வாங்க. யாரு, பேரு, ஊரு?
5: தேனி மாவட்டம் வைகை சங்கரமூர்த்தி பற்றி. கிருஷ்ணமூர்த்தி.
2: கிருஷ்ணமூர்த்தி ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
5: கிருஷ்ணமூர்த்தி பேசுறீங்க,
2: மாட்டாம. கிருஷ்ணமூர்த்தி ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறோம்ங்க. இந்த ஆயிரம் கண் உண்டு அசந்து தூங்க இடமும் உண்டு அப்படின்னு ஒரு விடுகதை கேட்டோமுங்க, அதுக்கு பதில் தெரியுங்களா? என்ன காத்து தான் வருது, பதில் வர
1: மாட்டேங்குது.
2: சொல்லிக்குங்க.
1: கிளம்பலாம்.

0: இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
5: நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிரேம்தாஸ், ராஜேஷ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு நந்தினி, கணினியாக்கம் பூஜா. இனி கேட்கலாம் இடைக்கால மெட்டுக்களோடு சித்திரச்செவ்வானம் முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 உருவாக்குவதற்கு சுகாதாரத்துறையில் வெற்றி காண வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் வினாத்தால் வெளியானது தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணவர்களின் போராட்டத்திற்கு தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு விநியோகிக்கப்படும் வேட்டி சேலைகள் தயார் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு

நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சிவபிரசாத்தும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அபிஷேக் குப்தாவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சாவூரில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது ஆதார் சேவை மையம் இன்று தொடங்கப்பட்டது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேயர்களே.

சாலையின் மடியில் அமைதி தவழ, மெல்லிய காற்று இதமாய் வீச, இசையின் அலைகள் இதயத்தில் பாய, இனிமையான மெட்டுக்கள் இனிதாய் அரங்கேற, இது கோடை பண்பலை நூறு புள்ளியின் சித்திர செவ்வானம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
0: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: JJ College of Engineering and Technology, Sodamika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
8: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
9: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
8: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
9: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
10: கவுன்சிலிங் கோட் 4959.
8: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
11: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
12: சா கந்தசாமி, மௌனி ஆகியோரது பிறந்த நாளை ஜூலை 23 கொண்டாடுவோம். ஜூலை 23 நாளை
11: நீங்கள் வாங்கும் 9-6-HU-ID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
12: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை, மூவா மாணிக்கம் & கோ தங்க நகை மாளிகை.
13: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
14: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
15: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
16: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
15: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
16: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

இதயம் இனிக்கும் இன்ப ராகங்களை இனிதாய் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது 100.5 சித்திர சிவனம். பேதை அவளின் காதலை எப்படி சொல்வது? விழிகள் வழியே நுழைத்து இதயத்தில் சொல்வதா, இல்லை சுவாச காற்றில் கரைத்து விடுவதா? புரியாமல் தவிக்கிறான் இவன். புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாள் அவள்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ், பரமதி வேலூர் துறையூர், முசிறி, ராசிபுரம் முத்தாய்மால் என்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமென்கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

இசை விருந்து படைக்கும் இனிய நேரமாய் கொடைப்பன்மலை 100.5 இது சித்ர வனம். நிழலின் அருமை நித்தமும் சுகம் தருவது போல், மழையின் துளிகள் மனதை வருடுவது போல், காதல் மழை பொழிகிறது இவர்களின் வான்மேடையில்.

இசையோடும் இயற்கையோடும் இணைந்து இன்னிசை கானங்களை இதமாய் தந்து கொண்டிருக்கிறது 100.5 சித்திர செவ்வானம். விழிகளுக்கு தெரியவில்லை இதயம் பொய் சொல்கிறது என்று. காதல் மட்டும் இதயத்தில் தோன்றிவிட்டால் போதும், விழிகள் பொய் சொல்லாது. காரணம், அது காதல் கொண்ட விழிகள்,

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: கொண்டாடுவோம் வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
4: சா கந்தசாமி, மௌனி ஆகியோரது பிறந்த நாளை July 23 கொண்டாடுவோம். July 23 நாளை
3: நீங்கள் வாங்கும் 9 தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
4: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
5: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. ஜூலை 1 முதல் August 15 வரை
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்

இசை விருந்து படைக்கும் இனிய நேரமாய் கொடைபண்பலை நூற்புள்ளி ஐந்தில் இது சித்திர செவ்வானம். மனதில் ஏதேதோ எண்ணங்கள், அத்தனையும் மகிழ்ச்சி. வான்மேகங்கள் பூத்துவ அதை தேகத்தில் ஏந்துவதா, இல்லை கையில் பிடிப்பதா, இல்லை மழை துளியை மாலையாய் கோர்ப்பதா, என்ன செய்வதென்றே தெரியவில்லை இந்த மனதிற்கு. வான் சிந்தும் மழை துளியை பார்த்தவுடன்

சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் துர்காமூர்த்தி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிறேன். நமது நாட்டில் வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையுமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி வந்து நடந்துட்டுருக்கும். இந்த முறை வந்து டியூ டு கொரோனா நம்மளால் 2021 இந்த பணியை ஆரம்பிக்க முடியல. இப்போ தான் அந்த பணியை நம்ம நாடு முழுதும் ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம மாவட்டத்திலையுமே இந்த ஜூலை 31 தேதி வரைக்குமே செல்ஃப் எனுமரேஷன் பீரியட், அதாவது ஒவ்வொருவருமே தங்களுடைய தகவல்களை

0: தாங்களே வந்து மொபைல் ஆப் மூலமாக பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ டிஜிட்டல் முறையில் முதன் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய வெப்சைட், அதாவது sc.census.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் அதில் கேட்கக்கூடிய கேள்விகள், கிட்டத்தட்ட 33 கேள்விகள் கேட்குறாங்க, அந்த தகவல்களை வந்து நம்மளே பதிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடி வந்து நம்மளுடைய மொபைலுக்கே வந்துடுது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்து 30 ஆகஸ்ட் 30 வரைக்குமே வீடு வீடாக கணக்கெடுப்பாளர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அப்போது அந்த ஐடியை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். சப்போஸ் செல்ஃப் எனுமரேஷன் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து வீடுகளுக்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள்ட்ட நம்மளுடைய தகவல்களை அவங்கள்ட்ட கொடுத்துர்லாம். ஸோ உங்களுடைய வீடுகளுக்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள்ட்ட நம்ம தவறாமல் நாம் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா மக்கள் தொகையினுடைய அளவை வச்சு தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள் வந்து அமையும். அதனால் நம்மளுடைய அடிப்படை தேவைகளையும் அதில் பதிவு பண்ணணுங்கிறது நம்மளுடைய கடமை. ஸோ கண்டிப்பாக செஞ்சுருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கணும் அப்படின்னா 1855 அப்படிங்கிற மொபைல் ஆப்லேயும் நீங்கள் ஃபோன் பண்ணலாம். இது இல்லாமல் ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம் இருக்குது, அந்த ஃபோன் நம்பர்லேயும் நீங்கள் பேசலாம். அதனோட நம்பர் வந்து 780-680-7602. இந்த தொலைபேசி எண்ணிலையும் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கங்களையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ சென்சஸ் பணியில் வந்து எல்லாருமே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தவறாமல் தங்களுடைய தகவல்களை கொடுக்கணுங்கிறது நான் மாவட்ட ஆட்சித் தலைவராகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எல்லாரையுமே கேட்டுக்கொள்கிறேன். நமது சென்சஸ், நமது வளர்ச்சி.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம். நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 19, பொன்னரின் சிந்தனைகள் தொடர்ச்சி. சிவனடியார் யார் என்பது குறித்து வள்ளி சொன்ன யோசனையை பொன்னனால் ஏற்க முடியவில்லை. இனி பொன்னனுடைய சந்தேகத்தை அதிகப்படுத்தும்படியான இன்னொரு சம்பவம் நேரிட்டிருந்தது. அருள்மொழி ராணி தீர்த்த யாத்திரை கிளம்பிச் சென்ற பிறகு பொன்னன் பெரிதும் மனச்சோர்வு அடைந்திருந்தான். தோணித்துறைக்கு சற்று தூரத்தில் காட்டிலிருந்த அய்யனார் கோவிலுக்கு போய் பிரார்த்தனை செய்யலாம் என்று அவன் போனான். அங்கே சந்நிதியில் வைத்திருந்த மண் யானைகளில் ஒன்று உடைந்து விழுந்திருப்பதை கண்டான். அதன் அருகில் அவன் சென்று பார்த்தபோது மண் குதிரையின் வயிற்றுக்குள் ஒரு துணி மூட்டை இருந்தது. அதிசயத்துடன் அவன் அந்த மூட்டையை அவிழ்த்து பார்த்தான். அதற்குள் புலித்தோல், ருத்ராட்சம், பொய் ஜடாமுடி முதலியவைகள் இருக்க கண்டான். அப்போது அவனுக்கு உண்டான வியப்புக்கு அளவே இல்லை. யோசிக்க யோசிக்க இது சிவனடியாருடைய வேஷப் பொருள்கள்தான் என்பது நிச்சயமாயிற்று. அந்த வேஷதாரி யார்? அவர் நல்லவரா, பொல்லாத சூழ்ச்சிக்காரரா? அவரை நம்பலாமா கூடாதா? அந்த பயங்கர மகாகால பைரவர் மாரப்பன் காதோடு சிவனடியாரை பற்றி ஏதோ சொன்னாரே, அது என்ன? கருணையும் தயாளமும் உருக்கொண்ட குந்தவி தேவி எதற்காக அச்சிவனடியார் மேல் வெறுப்பு கொண்டிருக்கிறாள்? இதெல்லாம் பொன்னனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. ஆனால் அவன் ஒன்று நிச்சயம் செய்து கொண்டான். இந்த தடவை சிவனடியாரை சந்தித்ததும் அவரை தெளிவாக சுவாமி தாங்கள் யார் என்று கேட்டுவிட வேண்டியதுதான். திருப்தியான விடை சொன்னால் இளவரசர் திரும்பி வந்ததை பற்றியும் அருள்மொழிராணி இருக்குமிடத்தை பற்றியும் அவருக்கு தெரிவிக்க வேண்டும். தகுந்த மறுமொழி கூறி தன் சந்தேகத்தை தீர்க்காவிட்டால் ஒன்றும் சொல்லாமல் திரும்பி வந்துவிட வேண்டும். இளவரசருக்கு உடம்பு குணமான பிறகு அவரை எப்படியாவது சந்தித்து கலந்து ஆலோசித்துக் கொண்டு மேற்படி காரியங்களை செய்ய வேண்டும். இவ்விதம் பலவிதமான யோசனைகளும் தீர்மானங்களும் செய்து கொண்டு பொன்னன் வழி நடந்து சென்றான். ஆங்காங்கே போக்குவண்டிகள் கிடைக்கும் போதெல்லாம் ஏறிக்கொண்டு போனான். கடைசி

0: இதில் மாமல்லபுரம் போகும் குறுக்கு பாதையிலும் இறங்கிச் சென்றான். காட்டின் மத்தியில் உள்ள சிற்பியின் வீட்டுக்கு சிவனடியார் மிக தெளிவாக அடையாளங்கள் சொல்லியிருந்தார். அந்த அடையாளங்கள் புலப்படுகின்றனவா என்று வெகு கவனமாக பார்த்து கொண்டு அவன் போய்க் கொண்டிருக்கையில் அவனுக்கு எதிரே சற்று தூரத்தில் ஒரு குதிரை வருவதையும் அது சட்டென்று குறுக்கே காட்டில் புகுந்து போவதையும் பார்த்தான். குதிரை மேலிருந்த வீரன் தன்னை கவனித்தானா இல்லையா என்பது பொன்னனுக்கு தெரியவில்லை. ஆனால் இளவரசர் சொன்ன அடையாளத்திலிருந்து அவன் ஒற்றர் தலைவனாயிருக்கலாம் என்று தோன்றியது. திரும்ப வேண்டிய இடத்தை பற்றி சிவனடியார் கூறிய அடையாளங்கள் அதே இடத்தில் காணப்படவே பொன்னன் அங்கேயே தானும் திரும்பினான். படர்ந்து தழைத்திருந்த செடி கொடிகளை உராய்ந்து கொண்டு குதிரை போகும் சத்தம் நன்றாக கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த வழியை தொடர்ந்து பொன்னனும் போனான். ஒரு நாழிகை நேரம் இவ்விதம் போன பிறகு கொஞ்சம் திறந்த வழி காணப்பட்டது. அதில் ஒரு அழகான சிற்ப வீடு தோன்றியது. அவன் சாலையில் பார்த்த குதிரை அவ்வீட்டின் பக்கத்தில் நிற்பதை கண்டான். அதே சமயத்தில் அவ்வீட்டிற்குள்ளிருந்து சிவனடியார் வெளியே வந்து புன்னகையுடன் அவனை வரவேற்றார். பொன்னனோ அளவில்லாத வியப்புடனும் திகைப்புடனும் அவரை உற்று நோக்கினான். அத்தியாயம் 19 பொன்னனின் சிந்தனைகள் நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 20 பொன்னனும் சிவனடியாரும். நன்றி நேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இன்னிசை மழையில் இதயம் திளைக்க, இசை அலைகள் மனதை இதமாக்க, மெல்லிய இசை தூறலோடு நிறைவுக்கு வருகிறது 100.5 சித்திர செவ்வானம். மீண்டும் சிவக்கும் நாளை மாலை 5 மணிக்கு.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: சமயபுரம் மாரியம்மன்

கொடிகொண்டு பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை தந்து கொண்டிருக்கிறாள். திருச்சிக்கு அருகே அமைந்துள்ள இத்திருத்தலம் லட்சக்கணக்கான பக்தர்களின் இஷ்ட தெய்வமாக விளங்குகிறது. அம்மனின் அற்புதமான சக்தியும் கோயிலின் தனித்துவமான வழிபாட்டு முறைகளும் இத்தலத்திற்கு மேலும் சிறப்பு சேர்க்கின்றன. சமயபுரம் மாரியம்மன் கோவில் புராண காலத்தில் உருவானதாக ஒரு சாராரால் கூறப்பட்டாலும் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பாக இக்கோயில் தோற்றுவிக்கப்பட்டிருக்கலாம் என வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் மூல கோவிலான ஆதி மாரியம்மன் கோவில் விக்ரமாதித்த மகாராஜா வழிபட்ட திருத்தலம் என்ற பெருமைக்குரியது என்றாலும் தற்போது உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோவில் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன. இக்கோயிலின் தோற்றத்துக்கு பின்னால் சுவாரஸ்யமான வரலாறு உள்ளது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் உள்ள உற்சவர் சிலை விஜயநகரத்து மன்னர்களால் வழிபாடு செய்யப்பட்டதாகும். விஜயநகர பேரரசிற்கு ஆபத்து ஏற்பட்ட போது உற்சவர் அம்மன் சிலையை பல்லக்கில் தூக்கி வந்திருக்கின்றனர். பல்லக்கை தூக்கி வந்தவர்கள் களைப்பாக உணர்ந்ததால் வேம்பு மரங்கள் வளர்ந்த அடர்காடான சமயபுரத்தில் பல்லக்கை சற்று இறக்கி வைத்துவிட்டு உணவு உண்டிருக்கின்றனர். களைப்பு தீர்ந்ததும் பல்லக்கை மீண்டும் தூக்க முற்பட்ட போது அதனை தூக்கவே முடியவில்லை. இதன் காரணமாக பல்லக்கை அங்கேயே விட்டுவிட்டு சென்றிருக்கின்றனர். அதன் பின்னர் கிபி 1706 முதல் 1732 வரை திருச்சி பகுதியை ஆண்ட விஜயரங்க சொக்கநாதர் காலத்தில் இந்த அம்மனுக்கென்று தனி கோவில் ஒன்று அமைக்கப்பட்டது. அதுவே நாம் இப்போது வழிபட்டு வரும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன.

எட்டு திவ்ய தேசங்களில் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கம் முதன்மையானது. இங்கே அரங்கன் சாந்த சுரூபியாய் பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்க, அவரது தங்கையான அன்னை பராக்சக்தியோ ருத்ர ரூபிணியாய் சமயபுரத்தில்

கருவறையில் சமயபுரத்தால் வீச்சிருக்கும் அழகை சொற்களில் விவரிக்க இயலாது. திருமுடியில் தங்க கிரீடம் ஜொலிக்க, குங்கும நிற மேனியுடன் நெற்றியில் வைரப்பட்டை ஒளி வீச, இடது காலை மடக்கி வலது காலை தொங்குவிட்டு மிகப்பெரிய திருமேனியுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள் அந்த மாக்காளி. இந்த அம்மனை போல பெரிய திருமேனி உடைய அம்மனை வேறு எந்த தலத்திலும் நாம் தரிசிக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் இந்த அம்மனின் திருமேனி மூலிகைகளால் ஆக்கப்பட்டதால் மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது. உற்சவர் அம்மனுக்கு மட்டுமே இங்கு அபிஷேகம் நடக்கிறது. அம்மனுக்கு மாவிளக்கும் எலுமிச்சம்பழம் மாலையும் விருப்பமானவையாக உள்ளன. அம்மனுக்கு புடவை வாங்கி சாற்றுவது, உப்பு மிளகு ஆகியவற்றை வாங்கி கொட்டுவது, கண்மலர் வாங்கி போடுவது, பூமுடி கொடுப்பது போன்ற பல்வேறு வேண்டுதல்களையும் இங்கே பக்தர்கள் நிறைவேற்றுகின்றனர். பக்தர்கள் விரதமிருந்து தங்கள் வேண்டுதல் நிறைவேற இறைவனை பிரார்த்திப்பதுதானே வழக்கம். ஆனால் சமயபுரம் மாரியம்மனோ உலக நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு நோய்கள் தீவினைகள் அணுகாது சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கவும் ஆண்டுதோறும் மாசி மாத கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாத கடைசி ஞாயிறு வரை பக்தர்களுக்காக 28 நாட்கள் பட்டினி விரதம் இருக்கிறார். இதற்கு பச்சை பட்டினி விரதம் என்று

0: அம்மனின் பச்சை பட்டினி விரதம் இனிதே நடைபெற வேண்டும் என்பதற்காக அச்சமயத்தில் கருவறையிலுள்ள அம்மனுக்கு பூக்களால் அபிஷேகம் செய்யப்படும். இதற்கு பூச்சுரிதல் என்று பெயர். செவ்வாய், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சித்திரை தேர் திருவிழா, ஆடிவெள்ளி பூச்சுரிதல் விழா போன்ற விழா காலங்களிலும் இங்கே கூட்டம் மழை மோதுகிறது. ஆடி மாதத்தில் வரும் எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் இங்கே கூட்டம் கட்டுக்கடங்காத அளவில் இருக்கும்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:07.
1: கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு

0: அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. ஹூமஸ் இனோவாஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
1: மாணிக்க வாசகர் திருவம்பாவை எங்க கலந்து எழுதினாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். ஏன்னா ஆண்டாள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை பாருங்க, அதனால அங்க அவங்க பாடிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். மாணிக்க வாசகர் மதுரைக்கு பக்கத்துல திருவாத ஊரை சேர்ந்தவர். அந்த திருவாத ஊர் என்பது அங்க இருக்கக்கூடிய ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கக்கூடிய இடம். அது ஹரிமர்த்தன பாண்டியனத்துல அமைச்சராக இருந்தவர். பிறகு குதிரை வாங்க கொடுத்த பணத்தை கோயில் கட்டிவிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்பட்டு பிறகு மந்திரி பதவி விட்டுட்டு போயிட்டாரு. போனவர் திருவண்ணாமலைக்கு போறாருங்க. திருவண்ணாமலையில் அங்கே அதிகாலையில் பெண்கள்லாம் கோயிலுக்கு போகிறப்ப ஏதோ பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க. அவங்க என்ன பாடியிருப்பாங்கன்னு இவராக கற்பனை பண்ணி தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு, அதாவது நாயகி பாவம்னு இதுக்கு பேர், நாயக நாயகி பாவம், பெண்ணாக பாவித்து கொண்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பாட்டை ஆரம்பிக்கிறார். இப்போ பாருங்கள், திருவண்ணாமலையினுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? அருணகிரிநாதர் பிறந்த இடம் அங்கே தான், ஞானிகளுடைய தேசம் அது, ரமண மகரிஷி போன்ற பெருமக்கள், அதே போல் அன்றைக்கு அவர்கள் பாடின பாட்டு, இவையெல்லாம் நமக்கு நிற்கிது மனதுக்குள்ளே. அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அங்கே உட்காந்து அந்த திருவம்பாவை அங்கே தான் ஏற்றார். அதில் ஆண்டாள் பாட்டுக்கும் இவருடைய பாட்டுக்கு என்ன வேறுபாடுன்னா, ஆண்டாள் முதல்ல ஒரு 5 பாட்டில் தோழிகள்லாம் எழுப்ப மாட்டாங்க. மார்கழி மாதத்தினுடைய பெருமை அருமையெல்லாம் சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு 6வது பாட்டிலிருந்து தான் தோழி எழுப்புவாங்க. 6லிருந்து 15வது பாட்டு வரைக்கும் தான் தோழி எழுப்புறது. கரெக்டாக 10 தோழி வருவாங்க, 16வது பாட்டு கோயிலுக்கு போயிடுவாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை, இவர் எடுத்தோடனே முதல் பாட்டிலேயே ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் தோழி எழுப்புறது. அதாவது என்ன தெரியுங்களா, நல்ல காரியம் பண்ணுற போது எல்லாரும் சேர்ந்து பண்ணணும், கெட்ட காரியத்தை தனியாகவும் பண்ணக்கூடாது. ஆனால் இது மாறி நடக்குது. என்னென்னா எப்பவும் சில பேர் தீய காரியம் பண்ணுறதுக்கு தான் கூட்டு கூட்டமாக போயிட்டே இருக்காங்க, நீ வா நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே முதல் பாட்டில் தொடங்கி பாருங்களேன், ஆதிமந்தம் இல்லை அரும்பெருஞ்சோதி யாம்பாட கேட்டையும் வாழ்த்துறங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை முதல் பெண்ணை எழுப்புறாங்க. அதே மாதிரி 2வது பெண்ணை எழுப்புகிற போது உறங்கிட்டு இருக்கிற பெண்ணை எழுந்து வாங்குறாங்க. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எழுது எழுந்தன் அத்தன் ஆனந்தன்று, எல்லா பாட்டிலையும் பெண்ணை அழகாக வர்ணிக்கிறதும் பெருமானுடைய புகழை சொல்வதையும் தன்னுடைய பாட்டினுடைய வழக்கமாக கொண்டு பெண்ணை எழுப்புறார். அதுலேயும் மாலறியா நான்முகனும் காணாமலையின் நாம் போலறிவோம் என்ற நீ பொக்கங்களை பேசும் பாலூரும் தென்வாய் படுதி கடைவாய், இந்த பாட்டை ஏன் திருவண்ணாமலையில் பாடுறதுங்களா, திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடிய காட்சியை சொல்லி அந்த காட்சி நடந்த இடம் இந்த ஊர் தாங்கிறதையும் சொல்கிறார். இப்படி 10 பெண்களை கூட்டிகிட்டு நீராட சென்று குளத்தில் எல்லாம் நீராடிட்டு 20வது பாட்டு முடித்த உடனே ஒரு 10 பாட்டு கோயில் வாசலில் திருப்பள்ளி எழுச்சியாக தனியாக பாடுறார். எப்படி ஆண்டாள் 16வது பாட்டிலிருந்து திருப்பள்ளி எழுச்சி பாடுவாளோ, அதுபோல் வரிசையாக 10 பாட்டு போற்றியன் வாழ்முதல் ஆகிய பொருளேன்னு ஆரம்பித்து வரிசையாக பாடுறார். அதில் ரொம்ப அழகான ஒரு இடம் எது தெரியுங்களா, இன்றைக்கி கடவுளுக்கு உருவம் இருக்கா இல்லையான்னு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து அவர் அழகாக சொல்கிறாரு, இருக்குங்கிறதுனால தான் நம்ம நம்பி கும்பிட்றோம். இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே இங்களை என்று கொண்டு இங்கிலிருந்து மரலும் அப்படின்னு சொல்கிறார். இது அவன் திருவுருங்கிறார். அது மட்டும் இல்லைங்க, கோயிலுக்கு வர முடியாதவங்களையெல்லாம் கடவுள் பார்க்க வருவாருங்கிறதுக்கு ஒரு பாட்டில் சொல்கிறாரு. எப்படி தெரியுங்களா, உங்கள் இல்லங்கள் தோறும் எழுந்திரளி. இப்போ வானொலி வீடு பூரா போய் சொல்லுது பார்த்தீங்களா, அது மாதிரி தொலைக்காட்சி வீடு பூரா போய் எல்லாத்தையும் செய்தியும் கொடுக்குற மாதிரி இறைவன் தெரு வீதிகளில் வர்றாருங்க. நோயாளிகள், குழந்தைகள், நடக்க இயலாதவர்கள், முதியோர்கள், இத்தனை பேரும் பார்க்கட்டும்ங்கிறதுக்காக வருவதைப் போல அவர் வர்றாராம். அப்படியான அழகான விஷயங்கள் திருப்பாவையும் திருவம்பாவையும் எழுதப்பட்டு 1000 வருஷத்துக்கு மேலாக ஆயிருந்தாலும் கூட ஒவ்வொரு மார்கழி மாதம் வருகிற போதும் நமக்கு மீண்டும் மீண்டும் அந்த நினைவுகள்லாம் வருகிறது என்றால் வெறும் பக்தி மட்டும் இல்லைங்க, வாழ்க்கை முறையும் அதில் இருக்கிறது.
2: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமணிகள் ஜட்டிகள் டிராயர்கள்,
3: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராம

0: ₹150 கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
2: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
1: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
2: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம்.
4: சா கந்தசாமி, மௌனி ஆகியோரது பிறந்த நாளை ஜூலை 23 கொண்டாடுவோம். ஜூலை 23 நாளை
3: நீங்கள் வாங்கும் 9 on 6 HUID தங்க நகைகளுக்கு சேகோலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
4: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை, மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.
5: சக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சக்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
6: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
7: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
6: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
7: அப்படியா?
6: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
7: அப்போ இப்பவே போலாம்.
8: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
9: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. வானின் வண்ணம் மாற, மனம் ஓய்வை தேட, தென்றலின் இதமான தீண்டலோடு, செவிதொடும் இனிய பாடல்களோடு, கொடை பண்பலை 100.5 இன் கதம்ப மலர்கள்.

0: எல்லாத்திலையும்
1: அனில் சோயா சங்க்ஸ்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345. நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 26.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான்

0: என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமென்கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.
3: மாலை பொழுதில் மனம் தொடும் கானங்களோடு இது கதம்ப மலர்கள். இன்றிரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் ஆனா ஆவனா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகள் மாணவ செல்வங்களுக்காக காத்திருக்கின்றன. வாங்க மாணவ செல்வங்களே, விளையாடலாம் இன்றிரவு 8 மணிக்கு.

6:29 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். இன்றிரவு 10 வர காத்திருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் எந்த மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களை தர காத்திருக்கிறது? சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப கானங்களை கேட்கலாம் இன்றிரவு 10 நினைவே சுகம் நிகழ்ச்சியில்.

இனியமான காணங்களை உங்களுக்கு சேர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். இன்னும் சில நிமிடங்களில் வர காத்திருக்கிறது கட்சை வெளியாக நேர் விருப்ப பாடலோடு நேரின் குரலும் இணைத்து ஆசையில் ஒரு குக்கு. உங்களோட விருப்ப பாடலும் இடம்பெற 94 86 28 24 24 என்ற கட்சேவி எண்ணுக்கு உங்க குரல்ல உங்களுக்கு பிடிச்ச பாடலை பதிவு செய்து அனுப்புங்க. கேட்கலாம் இன்றிரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கூ.

0: இனி கேட்கலாம்
1: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

சுரங்க வழியில் வந்து கொண்டிருந்தபோது வந்தியத்தேவன் மீது குளிர்ந்த காற்று வீசுகிறது. அதை உணர்ந்து தான் ஒன்று பொக்கிஷ நிலவரையில் போய் அந்த சுரங்கப்பாதை முடிவில் இருப்போம் அல்லது அரண்மனை அந்த புறத்தில் போய் அந்த பாதை முடியும் என்று அவன் கருதி கொண்டான். திடீரென்று 1000 கொள்ளிக்கண்கள் அவனை உற்று நோக்குவது போல ஏகப்பட்ட பயங்கர விலங்குகள், சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி, வௌவால், ஆந்தை என ஏகப்பட்ட கொடிய விலங்குகள் அங்கே இருந்தன. அனைத்தும் தன்னை தாக்க தயாராக இருப்பது போல அவன் கருதி கொண்டான். திடீரென்று ஒரு முதலை அங்கே கிடந்தது. வாய் பிளந்து கொண்டு கோரமான பற்களை காட்டிக்கொண்டு கிடக்கிறது. முதலை தண்ணீரில் அல்லவா இருக்கும்? இது வெறுந்தரை அல்லவா? காட்டு மிருகங்களுக்கு மத்தியில் இந்த முதலை எப்படி வந்தது என்று மலைத்துப் போனான், மருண்டு போனான் வந்தியத்தேவன். அம்மா, பிழைத்தேன் என்று வாய்விட்டு கூறினான் அவன். தன்னை சூழ்ந்திருந்த அந்த மிருகங்களெல்லாம் உயிருள்ள மிருகங்கள் அல்லவென்பதை உணர்ந்தான். சம்புவரையர் குலத்தார் வேட்டை பிரியர்கள் என்று கந்தமாறன் கூறியிருந்தது நினைவுக்கு வந்தது. அந்த வம்சத்தினர் வேட்டையாடி கொண்ட மிருகங்களில் சிலவற்றின் தோலை பதன்படுத்தி உள்ளே பஞ்சும் வைக்கோலும் அடைத்து உயிர் விலங்குகளைப் போல வைத்திருக்கும் வேட்டை மண்டபம் ஒன்று அந்த மாளிகையில் உண்டு என்று கந்தமாறன் கூறியதும் நினைவுக்கு வந்தது. அந்த வேட்டை மண்டபத்துள் இப்போது தான் வந்திருப்பதை வந்தியத்தேவன் அறிந்து கொண்டான். ஆயினும் முதலில் ஏற்பட்ட பீதியினால் உண்டான உடம்பு நடுக்கம் நிற்பதற்கு சிறிது நேரமாயிற்று. பின்னர் ஒவ்வொரு மிருகமாக அருகில் சென்று பார்த்தான், தொட்டு பார்த்தான், அசைத்து பார்த்தான், மிதித்தும் பார்த்தான். அந்த மிருகங்களுக்கு உயிரில்லை என்று நிச்சயமாக தெரிந்து கொண்டான். பின்னர் என்ன செய்வதென்று யோசித்தான். வந்த வழி தானாக மூடிக்கொண்டு விட்டது. அதை மறுபடியும் கண்டுபிடித்து கொண்டு வழியே செல்வதா, அல்லது இந்த பயங்கர மண்டபம் கடம்பூர் மாளிகையில் எந்த பகுதியில் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதா, வேறு எந்த அறைக்குள்ளேனும் இங்கிருந்து வழி போகிறதா என்று கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்குவதா, சுவர்களில் எங்கேயாவது கதவு இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு சுற்றி சுற்றி வந்தான். வெளிப்படையாக தெரியும் கதவு ஒன்றுமில்லை. சுவர்களையெல்லாம் தொட்டு பார்த்து கொண்டும் தட்டி பார்த்து கொண்டும் வந்தான். ஒன்றும் பயன்படவில்லை. நேரமாக ஆக வந்தியத்தேவனுக்கு கோபம் அதிகமாகி வந்தது. இந்த அனாவசியமான காரியத்தில் பிரவேசித்து இப்படி வந்து மாட்டிக்கொண்டோமே என்று ஆத்திரமாத்திரமாக வந்தது. சுவர்களின் ஓரமாகச் சுற்றி வந்து கொண்டிருந்த போது ஓரிடத்தில் ஒரு யானையின் முகம் துதிக்கையுடனும் தந்தங்களுடனும் சுவரோடு சேர்த்து பொருத்தப்பட்டிருப்பதை பார்த்தான். நாசமாய்ப்போன யானையே, நீ நகர்ந்து கொடுத்தல்லவா என்னை இந்த சிறைச்சாலைக்குள் கொண்டு சேர்த்தாய் என்று அந்த யானையை நோக்கி திட்டினான். யானை பேசாதிருந்தது. உயிருள்ள யானையே பேசாது. உயிரில்லாத நாரும் உமியும் அடைத்த யானை என்ன

இசையும் துதிக்கையை கூட ஆட்டாமல் சும்மா இருந்தது. என்ன நான் கேட்கிறேன், நீ பேசாம இருக்க என்று சொல்லிக் கொண்டே வந்தியத்தேவன் யானையின் தந்தங்களை பிடித்து கொண்டு ஒரு திருகு திருகினான். அடுத்த வினாடியில் அந்த மாயாஜாலம் நடந்தது. தந்தத்தை திருகியதும் சுவரோடு ஒட்டியிருந்த யானையின் காது அசைந்தது. அசைந்தது மட்டுமல்ல, மடங்கி நகர்ந்து கொடுத்தது. அங்கே சுவரில் ஒரு பெரிய துவாரம் தெரிந்தது. அடங்கா வியப்புடன் வந்தியத்தேவன் அந்த துவாரத்துக்கு அருகில் முகத்தை நீட்டி எட்டி பார்த்தான். பார்த்த இடத்தில் ஒரு பெண்ணின் முகம் தெரிந்தது. அது ஓர் இளம் பெண்ணின் முகம், கரிய நிறத்து அழகிய முகம். அந்த முகத்திலிருந்த பெரிய கண்கள் இரண்டும் விரிந்து விழித்து கொண்டிருந்தன. ஆச்சரியம், ஆச்சரியம்! அந்த பெண்ணின் முகத்துக்கு அருகில் வந்தியத்தேவன் தன்னுடைய முகத்தையும் கண்டான். ஒரு பெண்ணுக்கு அவள் காதலன் முத்தம் கொடுக்க எத்தனித்தால் எப்படி முகத்தை அருகில் கொண்டு போவானோ, அந்த நிலையில் வந்தியத்தேவன் தன் முகத்தையும் அந்த பெண்ணின் முகத்தையும் பார்த்தான். ஏற்கனவே அகன்று விழித்து கொண்டிருந்த அந்த பெண்ணின் கண்கள் இப்போது இன்னும் அகலமாக விரிந்து சொல்ல முடியாத வியப்பை காட்டின. வியப்புடன் சிறிது பயமும் அந்த பார்வையில் பிரதிபலித்தது. ஒரு கணம் அந்த பெண்முகம் அப்படியே பார்த்து கொண்டிருந்தது. அடுத்த கணம் அவள் தன் செக்கச்சிவந்த இதழ்களை குவித்து கூ என்று சத்தமிட்டாள். வந்தியத்தேவனை திடீரென்று திகில் பற்றி கொண்டது. அந்த திகிலில் யானை தந்தத்திலிருந்து தன்னுடைய கைகளை எடுத்தான். அடுத்த கணத்தில் யானை யானையாகவும் சுவர் சுவராகவும் நின்றது. துவாரத்தையும் காணோம், பெண்ணையும் காணோம். சில்வண்டுகள் ரீங்காரம் போல காதை துளைத்த கூ என்ற அந்த பெண்ணின் குரலும் கேட்கவில்லை. வந்தியத்தேவனுடைய நெஞ்சு படபடப்பு அடங்கச் சிறிது நேரம் ஆயிற்று. தான் கண்ட தோற்றத்தை பற்றி அவன் சிந்தனையில் ஆழ்ந்தான். சம்புவரையரின் செல்வ புதல்வியான மணிமேகலை குதூகலம் நிறைந்த பெண். தந்தையும் தாயும் தமையன் கந்தமாறனும் அவளை குழந்தை பிராயம் முதல் அன்பும் ஆதரவுமாக பேணி வளர்த்து வந்தார்கள். சம்புவரையரின் அரண்மனையில் அவள் கொடுங்கோல் அரசியாக விளங்கி வந்தாள். அவள் இட்டதே மாளிகைக்குள் சட்டமாக நடந்து வந்தது. சில காலத்துக்கு முன்பு வரையில் மணிமேகலையின் வாழ்க்கை ஆட்டமும் பாட்டமும் களியாட்டமுமாக கழிந்து வந்தது. நாலைந்து மாதத்துக்கு முன்னால் அவளுடைய வாழ்க்கையில் முதன்முதலாக ஒரு தடங்கல் ஏற்பட்டது. அவளது விருப்பத்துக்கு விரோதமான காரியத்தை அவள் செய்ய வேண்டும் என்று வீட்டு பெரியவர்கள் பிடிவாதம் பிடிக்க ஆரம்பித்தார்கள். பிடிவாதம் உதவாது என்ற பாடத்தை வீட்டு பெரியவர்களுக்கு மணிமேகலை எவ்வளவுதான் உபதேசித்தும் பயன் தராது போலிருந்தது. 2-3 வருஷமாக கந்தமாறன் போர்க்களங்களிலிருந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவனுடைய சிநேகிதன் வல்லவரையனை பற்றி அவளிடம் கூறுவான். அவனுடைய வீரதீர சாமர்த்தியங்களைப் பற்றியும் புத்தி சாதுரியத்தை பற்றியும் வானளாவ புகழ்வான். அழகில் மன்மதன் என்றும் வீரத்தில் அர்ஜுனன் என்றும் யுக்தியில் கிருஷ்ண பகவான் என்றும் வியந்து வர்ணிப்பான். அவன்தான் உனக்குச் சரியான கணவன், துஷ்டத்தனத்தை அடக்கி உன்னை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடியவன் என்பான். இதையெல்லாம் அடிக்கடி கேட்க வேண்டுமென்று மணிமேகலைக்கு ஆசையாயிருக்கும். அதே சமயத்தில் வெளிப்படையாக கந்தமாறன் மீது அவள் எரிந்து விழுவாள், அவனுடன் சண்டை பிடிப்பாள். இப்படி வெறுமனை சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, ஒரு நாள் அழைத்து கொண்டுதான் வாயேன், அவன் சாமர்த்தியத்தை பார்த்து விடுகிறேன் என்பாள். ஆகட்டும் ஆகட்டும் என்று கந்தமாறன் கருவி கொண்டிருப்பான். மணிமேகலையும் ஒருவாறு வல்லவரையன் வந்தியத்தேவனை கற்பனை கண்ணால் கண்டு மானச உலகில் அவனோடு பேசி பழகி சிரித்து விளையாடி சண்டை போட்டு சமாதானம் செய்து இப்படியெல்லாம் பகற்கனவு காண்பதில் காலம் போக்கி வந்தாள். அவளுடைய அந்தரங்க தோழிகளிடம் சில சமயம் தன் தமையனுடைய சிநேகிதனான வாணர்குல வீரனை பற்றி பேசி மகிழ்ந்தும் வந்தாள். இத்தகைய இனிய பகற்கனவுகளுக்கு 4 மாதங்களுக்கு முன்னால் எதிர்பாராத ஓர் இடையூறு நேர்ந்தது. கந்தமாறன் வேறு ஸ்வரத்தில் பேச ஆரம்பித்தான். வீடு வாசலும் பதவியும் அந்தஸ்து மற்ற அந்த அநாதை பையனை மறந்துவிடு என்று கூறலானான். தஞ்சாவூர் சிம்மாசனத்தில் அவளை ஏற்றி வைக்க தீர்மானித்திருப்பதாக ஆசை காட்டினான். பின்னர் ஒரு நாள் தெளிவாகவே விஷயத்தை சொல்லிவிட்டான். ஏற்கனவே சின்ன பழுவேட்டரையரின் மகளை மணந்தவனான மதுராந்தகனுக்கு இவளையும் மனம் புரிந்து கொடுக்கப் போவதாகவும் கூறினான். மதுராந்தகன்தான் அடுத்த சக்கரவர்த்தியாகப் போகிறான் என்று ஜாடை மாடையாகச் சொன்னான். மதுராந்தகனை மணந்தால் 3 உலகங்களுக்கும் மணிமேகலை சக்கரவர்த்தினியாக விளங்குவாள் என்றும், அவள் வயிற்றில் பிறக்கும் பிள்ளையும் ஒருவேளை சாம்ராஜ்யம் ஆளும் பேறு பெறுவான் என்றும் கூறினான். இதற்கெல்லாம் அவளுடைய பெற்றோர்களும் ஒத்துப்பாடினார்கள். ஆனால் மணிமேகலைக்கு இந்த பேச்சு ஒன்றும் பிடிக்கவில்லை.
வந்தியத்தேவனை பற்றி கேட்டு கேட்டு அவள் மனம் அவனிடம் ஈடுபட்டிருந்தது.

0: இருந்தது. அது மட்டுமல்ல, மதுராந்தகன் வீரமற்றவன் என்றும் போர்க்களத்தையே பார்த்து அறியாதவன் என்றும் நேற்று வரை உடம்பெல்லாம் விபூதி பூசி ருத்ராட்சமணிந்து சாமியாராகப் போவதாகச் சொல்லி வந்தவன் என்றும் அறிந்திருந்தாள். போதாதற்கு ஏற்கனவே அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகியிருந்தது. தஞ்சாவூர் அரண்மனை பெண்களோ மிகவும் கர்வக்காரிகள், தங்களுக்குத்தான் நாகரீகம் தெரியும் என்று எண்ணி மற்ற ஊர்க்காரர்களை அலட்சியம் செய்கிறவர்கள். இதையெல்லாம் எண்ணி மணிமேகலை மிக்க எரிச்சல் கொண்டாள். தஞ்சாவூர் சிம்மாசனம் கிடைப்பதாயிருந்தாலும் சரி, தேவலோகத்து தேவேந்திரனுடைய சிம்மாசனமே கிடைப்பதாக இருந்தாலும் சரி, மதுராந்தகனை மணந்து கொள்ள முடியாது என்று அடம்பிடித்தாள்.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: கடம்பூர் நடுநிசி கூட்டம் நடந்து முடிஞ்ச மறுநாள் காலை வந்தியத்தேவனும் கந்தமாறனும் பேசிக்கிட்டு இருந்தது நினைவிருக்கும். என் தங்கையை நீ மறந்துடு, பெற்றோர் அவளை வேறு இடத்துல கல்யாணம் செஞ்சு கொடுக்க முடிவு செஞ்சிட்டாங்க, அவளும் சம்மதிச்சிட்டான். இப்படி கந்தமாறன் சொன்னதும் வந்தியத்தேவன் மனசுக்குள்ள மணிமேகலை வாழ்கன்னு சொல்லிக்கிட்டான் அல்லவா. இந்த வாழ்த்தோடு முடியலை, இந்த நெடுங்கதையில் அவளுடைய பங்கு தொடருதுன்னு உணர்த்தி நம்ம வியப்பில் ஆழ்த்திடுறார் ஆசிரியர். பொதுவாக தானிய விதைகளின் புறத்தோல் உலர்ந்தும் கடினமாகவும் இருக்கும், இது உமி எனப்படும். கடினமான வெளிப்புற பாதுகாப்பு கூடுன்னு சொல்லலாம். தவிடு என்பது தானியங்களை அரைச்சு எடுக்கும்போது கிடைக்கிற துகள் போன்ற கழிவு பொருள். இதை விதையை மூடியிருக்கிற ஊட்டச்சத்து கொண்ட மென்மையான உட்புற அடுக்குன்னு குறிப்பிடலாம். உமி பெரும்பாலும் எரிபொருளாகவும் உரமாகவும் பயன்படுது. தவிடு சிறந்த கால்நடை தீவனம், சமையல் எண்ணெய் தயாரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க. யானையின் காது உருவத்துக்கு ஏற்றது போல பெரிய விசிறிகளை கொண்ட உறுப்பு, ஒலிகளை கேட்க உதவுவது மட்டுமன்று உடல் வெப்பநிலை சீராக வச்சுக்கவும் உதவுது. மெல்லிய நரம்புகள் எறும்பு போல சிறு பூச்சிகளின் வரவை உணர்த்திடும். இந்த விசிறிகள் அசைஞ்சு அதையெல்லாம் விரட்டிடும். ஆனால் சம்பூரையர் மாளிகை வேட்ட மண்டபத்து யானை அசைந்து மடங்கி நகர்ந்து இப்படி என்னெல்லாமோ பண்ணுதே, இதனால தான் மாயாஜாலங்கிறார் கல்கி. மேகலை பெண்கள் இடையில் அணிகிற ஆபரணத்தை குறிப்பது. வேறு பெயர்கள் காஞ்சி, ஒட்யானம். தமிழ் அன்னைக்கு கார்ச்சிலம்பாக சிலப்பதிகாரம், இடையணியாக மணிமேகலை, கழுத்தணியாக நவமணிகளால் ஆன மாலையாக சீவக சிந்தாமணி, கைவளையாக வளையாபதி, காதணியாக குண்டலகேசி. இப்படி ஐம்பெரும் காப்பியங்கள் விளங்குவது அனைவரும் அறிந்ததே. நாம் வாழற நிலத்தின் இடைப்பகுதியாக இருக்கிற காஞ்சி அங்கு அணிய பெறும் மேகலையாக திகழ்வதும் குறிப்பிடத்தக்கது. நாகரிகம், நகர், நகரம் இவற்றை அடிப்படையாக கொண்டு உருவான சொல். பொதுவாக கண்ணோட்டம் என்கிற அன்பும் இரக்கமும் கொண்ட பார்வை, பெருந்தன்மை, கேண்மை இதையெல்லாம் உள்ளடக்கியது. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர். இந்த நற்றிணை பகுதி சிந்திக்கத்தக்கது. முன்பு பழகின நண்பர் அன்பின் காரணமாக நஞ்சை தந்தாலும் விரும்பி உண்ணுவாங்க உயர்ந்த பண்பும் கண்ணோட்டமும் கொண்டவங்க. ஹட்டம், அடம், வேர்ச்சொல் ஹட், பிடிவாதம் தன் முரண்டு. அடம் பிடிப்பது, பிடிவாதம் பண்ணுவது, விடாப்பிடியாக இருப்பது, முரண்டு பிடிப்பது, மொத்தத்தில் இசையாத கீழ்ப்படியாத போக்கு. என்னங்க இன்னொரு பூங்குழலியா?
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகள்.

0: ஏற்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வீட்ல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
2: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
3: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
2: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
3: அப்படியா?
2: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
3: அப்போ இப்பவே போலாம்.
4: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: கோடை பண்பலை 100.5 நாளை மலர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக, காலை 9 மணிக்கு வானவில். வானவில் தந்திருக்கும் தலைப்பு வானொலி தந்த பாடம். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி, பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, திருப்பூர் மாவட்டம் அரியநாச்சிபாளையம் ஆனந்தகுமார் அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம். இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. இரவு 8 மணிக்கு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது பார்த்தி சங்கிலி, இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளோடு. இரவு 10 மணிக்கு தர்மபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலோடு நினைவே சுகம். நிறைவிற்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். நிகழ்ச்சி தந்த மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே.

இனி கேட்கலாம் நேயர்களின் விருப்ப பாடலோடு நேயரின் குரலும் இணைத்து கச்சை வழியாக ஆசையில் ஒரு குக்கூ.

உயிரில் கலந்து, உணர்வில் உறைந்து, சிந்தையை கவர்ந்து, நினைவில் சுமந்து, நீங்கா சுகம் தரும் ராகங்களை நீங்கள் விரும்பி கேட்க நாங்கள் வாரி வழங்க வருகிறது நம் கொடைப்பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு. நேயர்களின் ஆசை கானங்களை கட்சவி மூலம் கேட்டு ரசிக்க 94 86 28 24 24 என்ற கட்சவி எண்ணுக்கு தெளிவாக குரல் பதிவு செய்து அனுப்புங்க. நீங்க விரும்பிய பாடலும் வளமரும் நம் கொடைப்பண்பலை 100.5 நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி.

0: நிகழ்ச்சிக்கு முதல் பாடல யாருக்கு தரப்போறோம்னு கேட்கலாமா?
1: ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கு இனிய இரவு வணக்கம். எனது விருப்ப பாடல் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்படத்தில் வந்தால் வந்தால் ராஜகுமாரி பாடலை விரும்பும் மதுரை கே எஸ் கே ஆனந்தம், திவ்யாராணி, லய சங்கீதா. நன்றி, வணக்கம்.

0: செவியோரம் இசையை மீட்டிக் கொண்டிருக்கிறது 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். அடுத்த பாடலை யார் கேட்டிருக்காங்க?
1: கோடை பண்பலைக்கு என் அன்பான வணக்கங்கள். நான் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியிலேருந்து அமுதா பேசுகிறேன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் பண்ணையாரும் பத்மினியும் படத்தில் இருந்து உனக்காக பிறந்தேனே எனது அழகா பாடலை ஒளிபரப்புங்கள். நன்றி, வணக்கம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ்,
1: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
4: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
3: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
4: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
3: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. BSc அக்ரிகல்ச்சர் அண்ட் BSc ஹார்டிகல்ச்சர். அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
6: ஜூலை 23 தேதி நாளை
7: நீங்கள் வாங்கும் 916 HUID தங்க நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை. தங்கம் வாங்குவதும் எளிது, சேமிப்பதும் எளிது.
6: மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை, மூவா மாணிக்கம் அண்ட் கோ தங்க நகை மாளிகை.

0: இதயத்தை இதமாக்கும் பாடல்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது. 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை யார் கேட்டிருக்காங்க?
1: பாசத்துக்குரிய பண்பலையே. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் 19 கிழக்கு ஒன்னாந்துறையிலிருந்து இன்றும் என்றென்றும் அன்புடன் கார் டிரைவர் சுரேஷ் சாந்தி. எனக்கு பிடித்த பாடல் படம் விசுவாசம், பாட்டு கண்ணான கண்ணே. நன்றி நேர்களே.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: ரோஷன் ஸ்டூடண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: தொடர்புக்கு 8985712345.
4: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மேக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் மசிறி, ராசிபுரம் முத்தாய்மால் என்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமென்கோ தங்க நகை மாளிகையின் நல்வாழ்த்துக்கள்.

0: வானலையில் கானங்களை தந்து கொண்டிருக்கிறது 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில. அடுத்த பாடலை யார் கேட்டிருக்காங்க?
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். ஈரோடு மாவட்டம் சிவிகிரி சொரியம்பாளையம் சௌபரணிகா பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் டியூட் படத்தில் இருந்து அலையே அலையே காட்டில் மலையே. நன்றி, வணக்கம்.

கோடை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் துர்காமூர்த்தி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிறேன். நமது நாட்டில் வந்து ஒவ்வொரு 10 ஆண்டுக்கு ஒரு முறையுமே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி வந்து நடந்துட்டுருக்கோம். இந்த முறை வந்து டியூ டு கொரோனா நம்மளால் 2021 இந்த பணியை ஆரம்பிக்க முடியல. இப்போ தான் அந்த பணியை நம்ம நாடு முழுதும் ஆரம்பிக்கிறாங்க. அதில் நம்ம மாவட்டத்திலையுமே இந்த ஜூலை 31 வரைக்குமே செல்ஃப் எனுமரேஷன் பீரியட், அதாவது ஒவ்வொருவருமே தங்களுடைய தகவல்களை தாங்களே வந்து மொபைல் ஆப் மூலமாக பதிவு செஞ்சுக்கலாம். ஸோ டிஜிட்டல் முறையில் முதன் முறையாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு ஜூலை 31 வரைக்கும் நம்மளுடைய வெப்சைட், அதாவது sc.census.gov.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் அதில் கேட்கக்கூடிய கேள்விகள், கிட்டத்தட்ட 33 கேள்விகள் கேட்குறாங்க. அந்த தகவல்களை வந்து நம்மளே பதிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடி வந்து நம்மளுடைய மொபைலுக்கே வந்துடுது. ஸோ அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆகஸ்ட் 1 அடுத்து 30 வரைக்குமே வீடு வீடாக கணக்கெடுப்பாளர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அப்போது அந்த ஐடியை வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். சப்போஸ் செல்ஃப் எனுமரேஷன் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆகஸ்ட் 1 வீடுகளுக்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள்ட்ட நம்மளுடைய தகவல்களை அவங்கள்ட்ட கொடுத்துர்லாம். ஸோ உங்களுடைய வீடுகளுக்கு வரக்கூடிய கணக்கெடுப்பாளர்கள்ட்ட நம்ம தவறாமல் நாம் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா மக்கள் தொகையினுடைய அளவை வச்சு தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள் வந்து அமையும். அதனால நம்மளுடைய அடிப்படை தேவைகளையும் அதில் பதிவு பண்ணணுங்கிறது நம்மளுடைய கடமை. ஸோ கண்டிப்பாக செஞ்சுருங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கணும் அப்படின்னா 1855 அப்படிங்கிற மொபைல் ஆப்லேயும் நீங்கள் ஃபோன் பண்ணலாம். இது இல்லாமல் ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ரூம் இருக்குது, அந்த ஃபோன் நம்பர்லேயும் நீங்கள் பேசலாம். அதனோட நம்பர் வந்து 780-680-7602. இந்த தொலைபேசி எண்ணிலையும் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கங்களையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ சென்சஸ் பணியில் வந்து எல்லாருமே தங்களை ஈடுபடுத்தி கொண்டு தவறாமல் தங்களுடைய தகவல்களை கொடுக்கணுங்கிறது நான் மாவட்ட ஆட்சித்தலைவராகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எல்லாரையுமே கேட்டுக்கொள்கிறேன். நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: நம்ம நண்பர்கள்லாம் கொடைக்கானலாக சேர்ந்தவங்க தான், எல்லாரையும் பார்த்தா அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் கூட நம்ம சொந்த பந்தங்களோட சேர்ந்து இப்போ பேசிடலாம் சார். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: அருண்குமார்.
0: அருண்குமார், என்ன செஞ்சிட்ருக்கீங்க?
1: ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்.
0: என்ன வேலை பார்க்குறீங்க?
1: ரெவனியூவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்.
0: ஓகே. உங்களுடைய இந்த ஓய்வு நேரங்கள்லாம் எங்கே போவீங்க? கொடைக்கானலில்
1: லேக் போவோம்,
0: அப்புறம்
1: சிட்டி வியூ பாயிண்ட்டு.
0: ரொம்ப பிடிச்ச இடம்னா என்ன சொல்லுவீங்க?
1: ரொம்ப பிடிச்ச இடம்னா சிட்டி வியூ பாயிண்ட் சொல்லுவேன். இன்னொன்று பெப்பர் ஃபால்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும், ரெண்டு இடம்.
0: ஓகே. இப்படி காரில் போகிறது நல்லா இருக்குமா? சிட்டி வியூ பாயிண்ட்டுக்கு பைக்கில் போகிறது நல்லா இருக்கும். பைக்கில் நீங்கள் மட்டும் போகிறது நல்லா இருக்குமா, இல்லை நண்பர்களோட போகிறது நல்லா இருக்குமா?
1: நான் மட்டும் போகிறது நல்லா இருக்கும்.
0: ஆனாலும் அந்த சிட்டி வியூ பாயிண்ட்டில் டாப்பில் போயிட்டோம்னு வைங்களேன், ஒரு பக்கம் பார்த்தா இந்த பக்கம் கொடைக்கானல் தெரியும் ஃபுல்லாக. அந்த பக்கம் எப்படி இருக்கும்?
1: அந்த பக்கம் பெரிய குளம், தேனி, மஞ்சளா டேம்,
0: அதெல்லாம்
1: பார்க்கலாம்.
0: ஆனாலும் அது ரொம்ப ஒரு அருமையான காட்சி.
1: பகலில் போகிறோட நைட்டில் போகும்போது இன்னும் நல்லா இருக்கும்.
0: நைட்டு மீன்ஸ் வந்து அதாவது அந்த ஒரு மாலை ஒரு 6 to 7
1: ஏழு மணிக்கு மேலே ஜுவல் பாக்ஸ் மாதிரி அது கொஞ்சம் ஜொலிக்கும்.
0: ஓ,
1: பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்.
0: கீழே இருக்கிற ஊர்களாக லைட் எரிகிறது நல்லா இருக்கும். சரி, இப்போ கொடைக்கானலில் பொதுவாக வரக்கூடிய டூரிஸ்டர்ஸ் எல்லாருமே, சுற்றுலா பயணிகள் எல்லாருமே எந்த இடம் பிடிச்சதாக சொல்லுவாங்க? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமா கொடைக்கானலில் எது இருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க?
1: எனக்கு தெரிஞ்சு அதிகமாக நான் இன்ஸ்டாகிராமில் பார்க்கறது பூம்பாறை வில்லேஜ் வியூ.
0: ஓஹோ,
1: அந்த அதிகமாக சொல்லுவாங்க. அதை விட்டுட்டு மன்னமனூர்.
0: இந்த ரெண்டு இடமுமே வந்து கொடைக்கானலுக்கு வரக்கூடிய பல மக்கள் வந்து இந்த மன்னமனூர், பூம்பாறை அந்த இடத்துங்களுக்கு போகாமலே ஊருக்கு போயிடுறாங்க. ஆனாலும் கூட அந்த பாதையுமே கூட பைக்கில் போகிறதுக்கு தான் நல்லா இருக்கு இல்லையா?
1: ஆமாம்.
0: காரில் போகிறத விட, அது தனியாக போகிறத விட
1: பைக்கில் போகும்போது இன்னும் நல்லா,
0: நண்பர்களோட போகும்போது இன்னும் நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பாக
0: மகிழ்ச்சி உங்களோட பேசுனதில் நண்பா. இப்போ இன்னொருத்தர் இருக்காரு, அவர்கிட்டையும் பேசிடலாம். சார் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: வணக்கம் சார், என்னோட பேர் பிரசாந்த்.
0: பிரசாந்த், எங்கே இருக்கீங்க?
2: இங்கே தான், கொடைக்கானல்.
0: கொடைக்கானலாம். எப்படி நீங்கள் நண்பர் இவரோட சேர்ந்து சிட்டி வியூ பாயிண்ட் போவீங்களா, இல்லை வேறு இடம் இருக்கா?
2: சிட்டி வியூ போவோம், அங்கே வில்லேஜ் வியூஸு, நம்ம கோம், பல்லங்கி, இந்த மாதிரி இதெல்லாம் போவோம்.
0: இப்போ வெளியிலேருந்து வர்றவங்க எத்தனையோ இடங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் உங்களுடைய பார்வையில் கொடைக்கானல்னால் இந்த இடம் தாண்டா அழகு அப்படின்னு நீங்கள் ரசிக்கிற, சொந்தமாக ரசிக்கிற, அதை எந்த இடமா, அது சுற்றுலா பயணிகள் போகக்கூடிய இடமாக இல்லாமல் கூட இருக்கலாம், இந்த இடம் அவ்வளோ அழகு அப்படின்னு நீங்கள் எதாவது ரசிப்பீங்க?
2: நாங்கள் தின்னவர டாப்னு ஒன்று இருக்குது.
0: ஓ,
2: நல்லாயிருக்கும் அது. அது வந்து நம்ம வில்பட்டி வில்லேஜில் இருக்குது.
0: சரி,
2: சூப்பராக இருக்கும் அது. ரொம்ப பீக், நல்ல ஹைட்டான இடம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்கும்.
0: அது என்னென்னா அந்த உச்சியில் நின்று பார்க்குறோங்கிற அந்த சுகம்தான் இல்லையா? வேறு அங்கே என்ன, நம்ம போகிறதுக்கான பாதுகாப்பு மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்
2: இல்லை? அது வந்து ஒரு ப்ரைவேட் லேண்டு தான், அது வந்து நம்ம உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம லோக்கல் பீப்புள்ன்றனால நம்மளை விடுவாங்க.
0: ஓகே,
2: அது நல்லாயிருக்கும். தனிமையாக ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம், ஒரு 10 பேரோட போகிறோம், அப்படியே என்ஜாய் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த இடம்.
0: இங்கே கொடைக்கானலுக்கு வர்றவங்க இந்த இந்த ரோட்டோர கடைகளில் இந்த ஸ்நாக்ஸ்னால் இந்த ஸ்நாக்ஸை சாப்பிடாமல் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த உங்களுக்கு பிடிச்ச
2: வந்து மிளகா பஜ்ஜி, அப்புறம் நூடுல்ஸ் பண்ணுவாங்கல்ல,
0: மேகி,
2: இந்த மாதிரி அந்த பிரெட் ஆம்லேட், இந்த மாதிரி நல்லா இருக்கும்.
0: இந்த பிரெட் ஆம்லேட் சொன்னீங்களே, அது ஒரு அருமையான ஒரு விஷயம்தான். அது என்னன்னு தெரியலங்க, வெளியூர்களில் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்றதுக்கும் நம்ம கொடைக்கானலில் பிரெட் ஆம்லேட் சாப்பிட்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. இந்த சாக்லேட் ஐட்டங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் இப்போ நம்ம பார்க்குற ஐட்டங்கள்லாம் இந்த நட்ஸ் போட்டு ஒரு ஐட்டம் இருக்குது, சும்மா சாதாரணமாக ஐட்டம் இருக்குது. குழந்தைங்க எதை ரொம்ப விரும்பி வாங்குறாங்க, அல்லது பெரியவங்க எதை இருந்தது தான் வேணும்னு கேட்டு வாங்குறாங்க?
2: மேக்ஸிமம் எல்லாம் டார்க், அதான் நட்ஸ் போட்ட டார்க் சாக்லேட்ஸ் தான் நிறைய வாங்குறாங்க. குழந்தைங்களுக்குனா மில்க் சாக்லேட் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்குறாங்க.
0: நீங்கள் வீட்டில் இருந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட கொடைக்கானலுக்கு இந்த இடத்துக்கு வாரத்துக்கு ஒரு தரம் போவோம், அல்லது மாதத்துக்கு ஒரு தரமாவது போவோம், அப்படி நடந்திருக்கா எதுவும்?
2: ஆ, போவோம்.
0: அப்படி போட எந்த இடத்துக்கு போவீங்க?
2: பூம்பாறை முருகன் கோவில் போவோம்.
0: ஓகே,
2: அப்புறம் வேலப்பூர் கோவில் இருக்கு கோவில்பட்டியில், அதுக்கு போவோம். நல்லா இருக்கும்.
0: அருமை அருமை, நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுனதுலையும். நண்பர் ஒருத்தர் இன்னொருத்தர் இருக்காரு, அவர்கிட்டையும் பேசிடலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
3: என் பேர் ரம்ஜித் ராஜா.
0: ரம்ஜித் ராஜா, எங்கே இருக்கீங்க?
3: பில்பட்டி விஓவாக இருக்கேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு விஓஓவை இங்கே கோடை பண்பலையிலேருந்து நாங்கள் சந்திக்கிறோங்கிறது. நாங்கள் வில்பட்டி, எங்கள் நிலையத்திலேருந்து நாங்கள் வில்பட்டி வந்தோம்னா நிச்சயமாக வந்து உங்களை சந்திக்கிறோம். வில்பட்டியில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் எது?
3: வில்பட்டியில் பிடிச்சது முருகன் கோயில் தான்.
0: முருகன்,
3: அது கோயில்பட்டியில் இருக்குது, அது கொஞ்சம் ஃபேமஸான கோயில்.
0: சின்ன வயசில் நண்பர்களோடு சேர்ந்து இந்த சுற்றுலா தலங்கள் அப்படின்னு இல்லாமல் வேறு எந்த இடத்துக்கு நீங்கள் நண்பர்களோடு சேர்ந்து போகிற வழக்கமான இடம்னா எது வில்பட்டி ஏரியாவில்?
3: வில்பட்டியில் எலிஃபண்ட் வேலின்ற ஒரு ஹோட்டல் இருக்குது,
0: அருமை.
3: அங்கே தான் அடிக்கடி நாங்கள் போவோம், ஏன்னா அங்கே வந்து டவர் இருக்காது, அதனால் அங்கே
0: அமைதியாக இருக்கலாம்,
3: நிம்மதியாக இருக்கும். நடுவில் வந்து ஒரு 6 போகும்.
0: அது கல்யாணத்துக்கு முன்னாடி தானே?
3: இல்லை,
0: கல்யாணத்துக்கு பிறகு அந்த இடத்துக்கு போகலாம். சரி, பரவாயில்ல.
3: இல்லை, இப்பயும் அதான் கொஞ்சம் அங்கே அமைதியாக இருக்கும், கொஞ்சம் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: எப்படி நீங்கள் இந்த 3 பேர்

0: எப்போ வாரத்துக்கு ஒரு தடவை சந்திச்சுக்குவீங்களா? எப்படி
1: இல்லை, நாங்கள் மூணு பேருமே ஒன்றா தான் இருக்கோம்.
0: ஒரே இடத்துல தான்
1: ஒரே
0: இருக்கீங்க?
1: ஸ்டே ஒரே இடத்துல தான்
0: ஓ,
1: இருக்கும்.
0: நீங்கள் கொடைக்கானலுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சது மாதிரியான எந்த இடங்களுக்கு போவீங்க?
1: லேக்கு போவோம்,
0: ஓகே.
1: அப்புறம் அந்த 70 அந்த மாதிரி விளாட்டு இது இருக்குது பார்த்தீங்களா,
0: ஆமாம்.
1: அதுக்கு
0: அப்போ இவர் வந்து இந்த நம்ம அதனது நம்ம
1: சிட்டி வியூ
0: சிட்டி வியூ பாயிண்ட்டுக்கு போகும்போது உங்களை விட்டுட்டு போவாரா கூட்டிகிட்டு போவாரா?
1: விட்டுட்டு தான் போவான்.
0: விட்டுட்டு தான்
1: அதான்
0: போவார்.
1: அவன் சொல்லிட்டான்ல, ஒன்று நான் தனியாக போவேன் இல்லைனா வந்து கூட ஒரு பிள்ளை.
0: அப்படி தான் போவேன் அப்படின்றீங்க.
1: ஆமாம்.
0: நீங்கள் எதுக்கும் நீங்கள் நெக்ஸ்ட்டு இவர் போகும்போது நீங்கள் எங்கேயாவது ஓரத்தில் தூரத்தில் ஒளிஞ்சிருந்து இவர் மட்டும்தான் போகிறாரா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்.
1: அது கண்டிப்பாக, ஏன்னா இவன் காலைல 5 மணிக்கு போயிடுறான், இல்லைனா நைட்டு 7 மணிக்கு மேலே போகிறான்.
0: அதனால்
1: அதனால் காலைல 5 மணிக்கு நாங்கள் தூங்கிடுவோம்.
0: சிரமம் இருக்குது.
1: அதனால் அவன் டயத்தை பார்த்து தான் போகிறோம்.
0: நீங்கள் கொடைக்கானலில் இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு விஏஓவாக இருக்கீங்க. இங்கே கொடைக்கானலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் எந்த மாதிரியான சில விஷயங்களை பின்பற்றினால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு
1: இப்போ நான் வந்து ஆரம்ப காலத்தில் 2019 இருக்கும்போது நான் இங்கே ஜாயின் பண்ணேன்.
0: ஓகே.
1: அப்போ ரொம்ப குப்பைகள் அதிகமாக இருந்துச்சு. இப்போ குப்பைகள் அதிகமாக இல்லை,
0: இல்லை
1: ஏன்னா நகராட்சியும் நல்லா பார்த்துக்கிறாங்க. இப்போ வந்து அந்த டிராஃபிக் ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான்
0: இருக்கு.
1: இருக்குது. அது வந்து வெளியூர்லேருந்து வர்றதுனால அவங்களுக்கும் ஒன்றும் தெரிய மாட்டுறது கொடைக்கானல் பற்றி. அவங்களுக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு அப்படின்ட்டு, ஆனால் இங்கே உள்ளது என்னென்னா மெயினாக அந்த டிராஃபிக் தான். அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும்னு,
0: அது கொஞ்சம் முன்கூட்டியே கணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு.
1: இன்னும் வந்து நம்ம கொடைக்கானல் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்னால அந்த டிராஃபிக்கு சம்மந்தமாக நம்ம வந்து கவர்மெண்ட் சைடில் அதை இன்னும் நல்லா கொஞ்சம் வெளிக்காட்டணும்.
0: அதை நாங்கள் தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும். நீங்கள் தான் வந்து
1: ஆல்ரெடி அது மாற்றுப்பாத ஆல்ரெடி பார்த்துட்டு போயிருக்காங்க,
0: பார்த்துட்டு இருக்காங்க,
1: ஆல்ரெடி பார்த்துருக்காங்க. அது பார்த்து சாங்ஷன் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாகும்.
0: இந்த நம்ம அடுக்கம் வழியாக இறங்குறதுங்கிறது பாதுகாப்பான ஒரு பாதையாக இருக்குமா?
1: இப்போ பகல் டயத்தில் சம்மர் டயத்தில் இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் இது மழை காலத்தில் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா திடீர்னு திடீர்னு லேண்ட்ஸ்லைட் ஆகுது மழை காலத்தில். அப்போ லேண்ட்ஸ்லைட் ஆகும்போது இப்போ நான் நிறையா சிக்கன் நெட் அந்த மாதிரிலாம் போட்டு அதை வந்து கொஞ்சம் தடுக்கிறாங்க. கவர்மெண்ட் சைடும் கொஞ்சம் எல்லாமே பார்க்குறாங்க.
0: ரொம்ப மகிழ்ச்சி. நண்பர்கள் மூணு பேரையும் ஒரே நேரத்தில் இந்த மாதிரி கோடை பண்பலையில், அதுவும் நீங்கள் கொடைக்கானலில் இருந்தே நம்மளுடைய இந்த நிலையத்துக்கு வரணும், அதில் பங்கெடுத்துக்கணும் அப்படிங்கிற உங்கள் விருப்பத்துக்கும் எங்களுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தெரியப்படுத்திக்கிறோம். நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: உக்கு உக்கு உக்காண்டா.
2: இந்த சாங் வந்து எங்களுக்கு ஒரு ஃபேமிலி சாங் மாதிரி ஆயிடுச்சு.
0: அது எது,
2: அது ஒரு நல்ல வைப்ல இருக்கும் கேட்கறதுக்கு, நல்லா ஜாலியா எப்பயுமே பிரபுதேவ டான்ஸு, ஸோ ரொம்ப கனெக்ட் ஆன மாதிரி ஒரு நல்லா இருக்கும். அதனால அந்த பாட்டு ரெகுலரா கேட்டுட்டு இருப்போம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. உங்களுக்கான பாடல் வருது,
2: கண்டிப்பா
0: மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம். வணக்கம்.

0: ஐயன் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.

0: மனம் வருடம் கானங்களால் மனதை மயக்கிக் கொண்டிருக்கிறது 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். இப்போ யாருக்கு பாடல் தரப்போகிறோம்?
1: கோடை பண்பலுக்கு இனிய இரவு வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் ஆண்டனி சலமன்ராஜ். எனக்கு பிடித்த பாடல் படம் மன்னன் பாடல் ராஜாதி ராஜாவின் தந்திரங்கள் என்ற இனிய பாடலை அனைவருக்காகவும் தாருங்கள். நன்றி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345. நேயர்களின் நெஞ்ச

0: பலத்த கானங்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது நூற்புள்ளியின் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில. இப்ப யாருக்கு பாடல் தரப்போறோம்?
1: வணக்கம் கோடை பண்பலை, என்னுடைய பேர் ஸ்வேதா, நான் பெரிய குளத்திலிருந்து பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் ஜேஜே படத்திலிருந்து உன்னை நினைக்கவே நொடிகள் போதுமே, அந்த பாட்டு போடுங்க. நன்றி.

நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800-425-0111. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498-34-5350.

0: நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நிறைவான பாடலை யாருக்கு தரப்போகிறோம்?
1: வணக்கம், கொடையப்பம். கரூர் பழனியப்பா நகர்லேருந்து ஜானகி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் நினைத்தால இனிக்கும் படத்திலிருந்து அழகாய் பூக்குது. நன்றி.

இனி இளமை பட்டாளங்களின் இனிய பங்களிப்பில் வளம் வர காத்திருக்கிறது 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சி. வரும் முன் கேட்கலாம் செய்திகள்.

இனிய இரவு வணக்கம் நேர்களே, உற்சாகமான வணக்கம் மாணவ செல்வங்களே. கையில் புத்தகம், மனதில் பல கனவு, பாதையில் முயற்சி, வெற்றியை தேடி காத்திருக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக கொடைப்பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. மாணவ செல்வங்கள் அழைக்கலாம். அறிமுகம் 24 24 24 அனைத்து மாணவரும் வரலாம். 24 24 29 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில என்ன விளையாட்டுகள் மாணவ செல்வங்களுக்காக காத்திருக்கின்றன? ஒன்று ஆனா ஆவண்ணா, மற்றொன்று குண்டக்க மண்டக்க. நிகழ்ச்சியில் உங்களுடன் தீபா நடராஜன்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: விதையும் இங்கே, விளைச்சலும் இங்கே. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரி, இழுப்பூர், புதுக்கோட்டை. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அண்ட் பிஎஸ்சி ஆர்டிகல்ச்சர் அட்மிஷன் நடைபெறுகிறது. செல் 9443-72151.
3: 8:09 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. நிகழ்ச்சி போற முதல் மாணவ செல்வம், வணக்கம்.
4: வணக்கம் அக்கா.
3: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க தம்பி.
4: சிவகங்கை மாவட்டம் கானடி ரத்தன் ராஜா அண்ணாமலை நகர்ல இருந்து அன்புமணி பேசுறக்கா.
3: அன்புமணி, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா நல்லா.

0: நானும் நலமா இருக்கேன். எப்படி போகுது உங்களுக்கு பள்ளி வாழ்க்கையெல்லாம்?
1: அருமையா போயிட்டு இருக்கு.
0: என்னமோ சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க
1: அக்கா. தேசிய கொடியை பத்தி சொல்லிக்கிறேங்க.
0: அன்னைக்கு வந்து காமராஜரை பத்தி சொன்னீங்க, இன்னைக்கு தேசிய கொடி பத்தி சொல்றீங்களா?
1: ஆமாக்கா.
0: சரி சொல்லுங்க.
1: இந்திய தேசிய கொடியை அடிமை வைத்தவர் விங்கலி வெங்கையா. இவர் ஆந்திர மாநிலத்தில் மச்சிலிப்பட்டினர் ஊர் ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்தது. ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் பிரிட்டிஷ் அரசாங்கம் சுதந்திரத்தை வழங்கியது நமக்கு இந்தியாவுக்கு. அவ்வளோதான்க்கா.
0: இது வந்து எப்போ படிச்சீங்க?
1: இது வந்து குடியரசு தினம்
0: தொடர்புடையது ஏதாவது சொல்லணும், சரியா? உங்களுக்கான எழுத்து வந்து சா, குரில் சா இல்ல நெடில் சா, எது வேணா எடுத்துக்கோங்க. சா.
1: சாலை.
0: சாலை.
1: சாப்பாடு.
0: சாப்பாட்டில் ஏதாவது சொல்லணும்ல, மொத்தமாக சாப்பாடுன்னு சொல்லிட்டீங்களே.
1: ஆமால.
0: சாப்பாட்டில் ஏதாவது
1: சதுரம். சக்கரவர்த்தி.
0: சக்கரவர்த்தி.
1: சக்கரம்.
0: சக்கரம்.
1: ஒரு சனி. சனி.
0: சனிக்கிழமை.
1: அவன்
0: ஊர்.
1: சாதிக்காய்.
0: காய்.
1: சத்தியமங்கலம்.
0: சாப்பாடு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சாப்பாடு இருக்கு தெரியுமா? இனிப்பானது.
1: சர்க்கரை பொங்கல்.
0: சர்க்கரை பொங்கல். அப்புறம் மான் வந்து சாம்பார் மான் ஒன்று இருக்கு. அப்புறம் சாம்பல் குருவி இருக்கு. அப்புறம் என்ன மாதிரி சாயல்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சாயல்.
1: அப்புறம் வந்து
0: வாழ்த்துக்கள் நிறைய சொல்லிட்டீங்க. நன்றி தம்பி.
1: நன்றி. வணக்கம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: இனிய பொழுதில் மாணவர்களோடு இன்பமாய் விளையாடிட்டு இருக்கோம். இது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் ஆனா அவனா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோட மாணவர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். இப்ப நிகழ்ச்சியில் இணையும் மாணவ செல்வம், வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: ராமநாதபுரம் மாவட்டம் சமூக வட்டத்திலிருந்து அஜித் பாண்டி பேசுறேன்.
2: அஜித் பாண்டி, என்ன படிக்கிறீங்க?
3: 9th ஸ்டாண்டர்ட்.
2: பெரிய கிளாஸ் போயிட்டீங்க, அடுத்து 10th.
3: எப்படி
2: இருக்கு? 8th வரைக்கும் சின்ன பிள்ளைகளா இருப்போம், 9th பண்ணனும் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டோம் அப்படின்னு தோணுதா?
3: பரவாயில்ல.
2: நாங்கள்லாம் 10th பிளஸ் 2 வரைக்கும் அப்படியெல்லாம் இல்லை, ஜாலியாக இருந்தோம். நீங்கள் தான் அப்படி இருக்கீங்க. சரி, பரவாயில்ல, நல்லது தான். சின்ன வயசுல பொறுப்பாக இருக்குது. சரி, உங்களுக்கான விளையாட்டு வந்து குண்டக்க மண்டக்க. விளையாடுவோமா?
3: விளையாடுவோம்.
2: கேட்குவா?
3: ஆ, கேளுங்க.

0: பாண்டியின் நிறம் என்ன?
1: அஜித் பாண்டி.
0: கத்தரிக்காவின் நிறம் என்ன?
1: வெள்ளை.
0: கருவிழியின் நிறம் என்ன?
1: கத்தரிப்பு கலர்.
0: சூரியகாந்தி பூவின் நிறம் என்ன?
1: எனக்கா
0: சூரியகாந்தி பூவின் நிறம் என்ன? கேள்வி மறந்துடுச்சா? சரி, இப்போ திரும்ப நம்ம அப்படியே முதல்ல இருந்து வந்துருவோமா?
1: ஆ சரி.
0: ஆ சரி. முட்டையின் நிறம் என்ன?
1: அஜித் பாண்டி.
0: கத்தரிக்காவின் நிறம் என்ன?
1: வெள்ளை.
0: கருவிழியின் நிறம் என்ன?
1: கத்தரிப்பு கலர்.
0: சூரியகாந்தி பூவின் நிறம் என்ன? கண்ணல இருக்காது, அது கருப்பா தானே இருக்கும். சரி, அப்ப திரும்ப முதல்ல இருந்து வருவோம். முட்டையின் நிறம் என்ன?
1: அஜித் பாண்டி.
0: கத்தரிக்காயின் நிறம் என்ன?
1: வெள்ளை நிறம்.
0: கருவிழியின் நிறம் என்ன? என்னாச்சு அஜித் பாண்டி? எல்லா கேள்விகளையும் உங்களோட ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா தான் பதில் சொல்ல முடியும். நமக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கணும்ல, அதனால நம்ம ஞாபக சக்தி அதிகமாக்குறதுக்கு திரும்ப திரும்ப விளையாண்டாதான் வரும். விளையாடுவோமா?
1: விளையாடுங்க.
0: சரி. முட்டை அதோட நிறம் என்ன?
1: அஜித் பாண்டி.
0: கத்தரிக்காயின் நிறம் என்ன?
1: மஞ்சள்.
0: முட்டை, முட்டையோட நிறம் மஞ்சள்றீங்க? முட்டையில இருக்க கரு தானே மஞ்சளா இருக்கும்.
1: வெள்ளை. வெள்ளை.
0: கொஞ்சம் இருங்க அஜித் பாண்டி, கொஞ்சம் அமைதியாக மனசை கொஞ்சம் ஓய்வுபடுத்திட்டு நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். அவசர அவசரமாலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சரியா? அப்போ தான் உங்களுக்கு வரும். குழம்பாதீங்க, ஃபஸ்ட்டு கேள்வியை புரிஞ்சுட்டு அப்புறமா பதில் சொல்லுங்கள். யோசித்து கூட சொல்லுங்கள், சரியா? ஆ, தொடங்குவோமா?
1: ஆ.
0: முட்டையின் நிறம் என்ன?
1: அஜித் பாண்டி.
0: கத்தரிக்காயின் நிறம் என்ன?
1: வெள்ளை.
0: கருவிழியின் நிறம் என்ன?
1: கத்தரிக்காய்.
0: கத்தரிப்பூ, சரியா? சரி. சூரியகாந்தி பூவின் நிறம் என்ன?
1: கருப்பு.
0: வானின் நிறம் என்ன?
1: மஞ்சள்.
0: உங்களுக்கு என்ன நிறம் பிடிக்கும்?
1: நீலம்.
0: வாழ்த்துக்கள். சரியா, தொடர்ந்து விளையாடுறப்ப வந்துடும் நமக்கு, நம்ம பயப்படக்கூடாது, சரியா? எதுக்கு பதஸ்தமாகணும்? ஒரு அக்காவும் தம்பியும் பேசிக்கிறப்ப பதஸ்தமாகலாமா? நான் என்ன மிரட்டுறேனா இல்லைல? இனிமே வந்து நீங்க தொடர்ந்து பண்ண பண்ண பண்ண உங்களுக்கு அது வந்து பழகிரும், அப்போ ஞாபக சக்தியும் ஜாஸ்தி ஆயிரும், சரியா?
1: சரி.
0: வாழ்த்துக்கள் தம்பி, நன்றிங்க.
1: நன்றி.

0: 8:27 நாம் இணைந்திருக்கிறோம். இது கோடை பண்பலை 100.5 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது. அறிமுக மாணவ செல்வங்கள் வரலாம் 24, 24, 24 மற்ற அனைத்து மாணவ செல்வங்களும் அழைக்கலாம் 24, 24, 29 முன்னிணைப்பாக 0, 4, 5, 4, 2 இணைத்து நிகழ்ச்சியில் இணையும் மாணவ செல்வம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: தேனி மாவட்டத்துல இருந்து ஆண்டிபட்டி வட்டத்துல இருந்து ஸ்ரீ மாமியாபட்டம் நாகமணி பேசுறேன்.
0: நாகமணி கரெக்டா?
1: ஆ கரெக்ட்.
0: என்ன படிக்கிறீங்க நாகமணி? புரியல.
1: 12th வகுப்பு.
0: ஓ 12th அப்படி சொன்னீங்களா? சரி கேக்கல. 12th வகுப்பு என்ன குரூப் எடுத்திருக்கீங்க?
1: பயோ மேத்ஸ் கா.
0: ஓ அப்ப கணித மேதை.
1: ஆமா கா.
0: ஆக போறீங்களா இல்ல வேற ஏதாவது படிக்க போறீங்களா?
1: மேத்ஸ் தான்.
0: ஓ அப்ப ஒரு டீச்சர் ஆக போறீங்க?
1: இல்ல கா டாக்டர் படிக்கலாம்.
0: ஓ பயோ மேக்ஸ் எடுத்தனால நீங்க டாக்டருக்கு போறதுக்காக மேக்ஸ் எடுத்திருக்கீங்க. பயோ மேக்ஸ்.
1: ஆமா கா.
0: சுவாலஜி இதெல்லாம் சேர்ந்து வரும் உயிரியல்.
1: ஆமா கா.
0: ஆனா மேக்ஸ் பிடிக்கும். மேக்ஸ் பிடிக்குமா பயாலஜி பிடிக்குமா?
1: பயாலஜி தான் கா பிடிக்கும்.
0: இருந்தால் மேக்ஸ் படிக்கணுமே அப்படின்னு படிக்கிறீங்களா? வேற வழி இல்ல. நீங்க சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தா கூட போகலாம் தானே மருத்துவத்துக்கு? இல்லையா? ஓ சரி சரி. இருந்தாலும் மேக்ஸ் ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா?
1: ஈஸியா தான் இருக்கு.
0: நமக்கு எல்லாமே இந்த ஃபிங்கர் டிப்ல இருக்கும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி.
1: அப்படிதான்.
0: சரிங்க நாகமணி.

0: விளையாட ஆரம்பிப்போமா? உங்களுக்கான
1: அல்ல
0: விளையாட்டு
1: அல்ல
0: வந்து ஆன் ஆவணம். நான் ஒரு
1: ஆ
0: எழுத்து சொல்வேன்,
1: சரிங்க்கா
0: அதில் தொடர்புடையது நீங்கள் சொல்லணும், விதவிதமாக,
1: ஆ
0: அதாவது அஞ்சு
1: சரிங்க்கா
0: வித்தியாசமானதாக சொல்லணும். உங்களுக்கான
1: ம்
0: எழுத்து வந்து வி. நீங்கள் குறில் வியும் எடுத்துக்கலாம், நெடில் வியும் எடுத்துக்கலாம்.
1: வீரம்
0: வீரம்.
1: விகாரம்
0: இதெல்லாமா ஒரே செயலில் வந்துரும்ல? நமக்கு வந்து அந்த தொடர்புடையது வித்தியாச வித்தியாசமாக சொல்லணும். ஒரு பறவை சொல்லலாம், ஒரு உயிரினம் விலங்கு சொல்லலாம், சாப்பாடு சொல்லலாம், அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசம். ஒரு ஊர் சொல்லலாம், நமக்கு பிடிச்சது ஏதாவது சொல்லலாம். அப்படி சொல்லுங்கள்.
1: விருதுநகர்
0: விருதுநகர்.
1: விசுவாசம் வினோதினி
0: யார் உங்கள் ஃப்ரெண்டா?
1: தங்கச்சிக்கா
0: தங்கச்சி. தங்கச்சி ஃப்ரெண்டு மாதிரி தானே? அப்புறம் கொஞ்சம் யோசிங்க. நிறைய இருக்கு. வீடு. வீடு. ஒரு உயிரினம். என்னது? வீணை. சாப்பாடு ஒரு விழாவில் வைப்பாங்கள்ல, அப்போ என்ன சொல்லுவாங்க? அப்புறம் ஒரு உயிரினம் இருக்குது, ஒரு விஷமுள்ள பாம்பை வந்து இப்படி சொல்லுவாங்க. பாம்புனால விஷம்தான், இது கொஞ்சம் வீரியமான விஷம்னு வச்சுக்கோங்களே. ராஜநாகத்துக்கு அப் விஷம் பாம்புனால விஷ பாம்பு தானே. விரியன் பாம்புன்னு சொல்லுவாங்கள்ல, கட்டு விரியன் சொல்லுவாங்க, விரியன் சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? கட்டு விரியன் பாம்பு பார்த்தது இல்லையா? சரி, இப்போ நீங்கள் பேசி முடிச்சுட்டு போய் ஃபோன் எடுத்து போட்டு பாருங்கள், கட்டு விரியன் பாம்பு இல்லைன்னா விரியன் பாம்புன்னு போட்டிங்கன்னா ஒரு பாம்பு வந்து புஸ்ஸுன்னு காமிக்கும். சரியா?
1: சரிங்க்கா
0: அப்புறம் வந்து விதை சொல்லலாமா?
1: சொல்லலாம்
0: விழா அது சொல்லலாம். அப்புறம் சாப்பாடு அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஆங்கில இது தான், வீட் ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோதுமை ப்ரெட்டை வந்து வீட் ப்ரெட் அப்படி சொல்லுவாங்க. கோதுமையில் சேர எல்லாமே
1: ஆமா
0: ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள்ல. சரி, இருந்தாலும் சிறப்பாக சொன்னீங்க. வாழ்த்துக்கள் நாகமணி. இப்போ போய் நீங்கள் அந்த விரியன் பாம்பை பார்க்குறீங்க, சரியா?
1: சரிங்க்கா பார்த்துட்டு அடுத்த டைம் உங்கள்கிட்ட சொல்றேன்க்கா
0: சரி சரி. உங்களை சந்திச்சதில் மிக்க
1: சரி
0: மகிழ்ச்சி. நன்றிம்மா.
1: நன்றிக்கா

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நாம் இணைந்திருக்கிறோம் கொடைப்பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் ஆனா அவனா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோட மாணவ செல்வங்கள்கிட்ட விளையாடிட்டு இருக்கோம். இப்ப நிகழ்ச்சிக்கு வரும் மாணவ செல்வம் பள்ளியா கல்லூரியா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் கா.
3: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க தம்பி.
4: என் பேர் விக்னேஷ்.
3: புரியல.
4: விக்னேஷ்.
3: விக்னேஷ், எங்க இருந்து பேசுறீங்க விக்னேஷ்?
4: நாங்க திருச்சில இருந்து பேசுறோம்
3: சார். ஓ, நாங்கனா எத்தனை பேரு?
4: நான் மட்டும்தான்.
3: இல்ல, நாங்க நீங்கல்ல, அதான் பக்கத்துல யாராவது நிக்கிறாங்களோன்னு நினைச்சிட்டேன்.
4: இல்லங்கா.
3: என்ன படிக்கிறீங்க விக்னேஷ்?
4: 10th ஸ்டாண்டர்ட்.
3: 10th போயிருக்கீங்க. சரி, விக்னேஷோட பொழுதுபோக்கு அப்படின்னா என்ன சொல்வீங்க? என்ன பண்ணுவீங்க விடுமுறை நாள்ல? இல்ல நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்னாச்சு விக்னேஷ்? படிப்பு வந்து பொழுதுபோக்கு இல்லையே தம்பி. இப்போ பொழுதுபோக்குன்னா நிறைய பசங்க சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை வந்து கிரிக்கெட் விளையாட போவாங்க, மத்தியானம் வரைக்கும் கிரிக்கெட் விளையாண்டுட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க, அப்படி இருக்குல்ல? அதேமாதிரி சில பசங்க வந்து தனியாக வந்து எங்கேயாவது போயிட்டு வருவாங்க ஊர் சுற்றுறதுன்னு. சில பேர் வந்து அவங்க இந்த ஸ்டாம்ப்லாம் சேகரிப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும்ல, ஒரு ஹாபின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கு?
4: ஆ, ஞாயிற்றுக்கிழமை.
3: ஞாயிற்றுக்கிழமை
4: ஜல்லிட்டு போவேன்.
3: எங்க போவீங்க புரியல?
4: ஜல்லிக்கட்டு.
3: ஜல்லிக்கட்டு ஜனவரில இருந்து ஒரு மார்ச் வரைக்கும் நடக்கும். மத்த நாள்லாம்
4: இல்லங்க. இங்க சேர்த்து மாதிரி வைப்பாங்க.
3: ஓ, அதனால அத பார்க்க போவீங்களா?
4: இல்லங்க, பிடிக்க போறோம்.
3: ஓ, இப்பே நீங்க காலையில எல்லாம் பிடிப்பீங்களா?
4: பிடிப்பீங்க.
3: பயங்கரம். இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும். இதை தவிர உங்களுக்கு பொழுதுபோக்குன்னா வேற இந்த

0: பெட்ஸ் கூட, அதாவது நம்ம வீட்டு விலங்குகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லை செடி கொடி வளர்க்குறது அந்த மாதிரி.
1: அந்த மாதிரி எது
0: சரி, இனிமேல் வளர்த்துக்கணும், நமக்கு பொழுதுபோக்கு வந்து நிறைய இருக்கணும். சரியா, இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது, அப்படி.
1: சரிங்க்கா.
0: ஆனால் சொல்லுவாங்க, வீட்டில் வந்து இந்த பெட்ஸ் நம்ம வளர்த்தோம்னா நமக்கு வந்து இந்த மன அழுத்தம் இருக்காது. இப்போ நீங்கள் 10th படிக்கிறீங்கல்ல, உங்களுக்கு வந்து படிப்பு வந்து அதிகமாக இருக்கும், நிறைய படிக்கணும் அப்படின்ட்டுருக்குள்ள இந்த அந்த போர்ஷன் இன்னைக்கு முடிக்கணும், நாளைக்கு எக்ஸாம் வைப்பாங்க, டெஸ்ட் வைப்பாங்க அப்படின்னு நம்ம மண்டைக்குள்ளே நிறையா இருக்கும். அதெல்லாம்
1: ஆமாங்க்கா.
0: நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னா ஒரு பூனைக்குட்டியோ ஒரு நாய்க்குட்டியோ ஒரு கோழியோ ஒரு ஆடோ, அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறப்ப அவங்க நம்மக்கிட்ட விளையாடுறப்ப வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். சரியா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு பெட்டு வளங்க.
1: சரிங்க்கா.
0: ம், சரி, விளையாட ஆரம்பிப்போமா? உங்களுக்கான விளையாட்டு வந்து குண்டக்கம் பண்ணக்கா.
1: சரிங்க்கா.
0: நான் கேட்குற முதல் கேள்விக்கு ஏதாவது பதில் சொல்லணும், ரெண்டாவது கேள்விக்கு முதல் கேள்விக்கான பதில் சொல்லணும். சரியா, அப்படியே தொடர்ந்து நான் கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும்.
1: சரிங்க்கா.
0: குடியரசு தினம் என்று.
1: விக்னேஷ்.
0: சுதந்திர தினம் எப்ப?
1: ஜனவரி 26.
0: ஆசிரியர் தினம் எப்போது?
1: ஆகஸ்ட் 15.
0: குழந்தைகள் தினம் என்று?
1: செப்டம்பர் 5.
0: காந்தி ஜெயந்தி என்று அனுசரிக்கிறோம்.
1: நவம்பர் 14.
0: உங்களோட பிறந்த நாள் என்னைக்கு? மறந்துட்டீங்களா? காந்தி ஜெயந்தி
1: ஆமாங்க்கா.
0: என்று அனுசரிக்கப்படுகிறது, தெரியுமா?
1: அடுத்த கேள்வி.
0: அதான் கேட்டுட்டேனே, நீங்கள் காந்தி ஜெயந்திக்கு தான் பதில் சொல்லியிருக்கணும், சொல்லலை, அதனால் என்ன கேள்வின்னு திரும்ப சொன்னேன். சரி, காந்தி ஜெயந்தி என்னைக்கு தெரியுமா விக்னேஷ்க்கு?
1: அக்டோபர் 8.
0: அக்டோபர் 2. சரி, உங்கள் பிறந்த நாள் என்னைக்கு?
1: ஆகஸ்ட் 12.
0: ஓ, அடுத்த மாதம் வந்து விக்னேஷ்க்கு பிறந்த நாள்.
1: ஆமாங்க்கா.
0: சரி, நல்லபடியாக கொண்டாடுங்க. சரியா, வாழ்த்துக்கள், சிறப்பாக விளாண்டு.
2: அழைச்சிட்டப்பா.
0: நன்றி தம்பி.
1: நன்றிக்கா.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: இனிய பண்பலை கொடை பண்பலை 100.5 இன்பமாய் இணைந்திருக்கிறோம். இது இளமை பேசுகிறது. இப்ப நிகழ்ச்சிக்கு ஒரு மாணவ செல்வம் வாங்க. வணக்கம். இரவு வணக்கம்.
3: நாகதேவி.
2: நாகதேவி திண்டுக்கல் மாவட்டம். எங்க இருந்து பேசுறீங்க?
3: நரிப்பாறையில.
2: நரிப்பாறை. அங்க என்ன நரி இருக்குமா? நரிப்பாறைனா நாகதேவி.
3: ஹலோ.
2: இல்ல, நரிப்பாறை நீங்களே. ஏன் அதுக்கு அந்த பேர் இருந்துச்சு தெரியுமா?
3: தெரியாதுக்கா.
2: சரி, அம்மா அப்பா கிட்ட கேட்கணும். எதுக்கு நம்ம ஊருக்கு இந்த பேர் வச்சாங்க, இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும், கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்லணும். சரியா? ஆ, நாகதேவி. முதல்ல நாகமணி பேசினாங்க, இப்போ நாகதேவி பேசுறீங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க நாகதேவி? பாடல் ஏதாவது பாடுவீங்களா? எங்க பாடுங்க கேட்போம். கொஞ்சம் நீங்க வந்து உங்களோட செல்லிடை பேசிய சரியா வச்சு பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கு கேக்கும். பாதி கேக்குது, மீதி எங்கேயோ போகுது. நாகதேவி, கொஞ்சம் செல்லிடை பேச சரியா வச்சு பேசுங்க. குறக்குறான்னு கேக்குது, பாதி வந்து காத்தோட போயிருது. பாடுங்க. சரி, உங்களுக்கு திரைப்பட பாடல் தவிர நமக்கு வந்து ஸ்கூல்ல எல்லாம் சொல்லி தருவாங்கல்ல, ரைம்ஸ், போயம், அந்த மாதிரி ஏதாவது. நீங்க பாதி பேசுறதா எனக்கு புரியுது, மீதி புரியல. உங்களோட செல்லிடை பேசியில ஏதோ தவறு நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒருவேளை டவர் இல்லாம இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க ஸ்பீக்கர் போட்டு பேசுறீங்க அப்படியா? நாகதேவி. சரி, விளையாட ஆரம்பிப்போமா? உங்களுக்கான விளையாட்டு வந்து ஆனாவனா. உங்களுக்கான எழுத்து என்னன்னா குரில் ஆ, இல்லைன்னா நெடில் ஆ. அதுக்கு தொடர்புடையதா நீங்க சொல்லுங்க பாப்போம்.

0: ஆல வந்து ஒரு பறவை, ஒரு விலங்கு, ஒரு ஊர், ஒரு சாப்பாடு, ஒரு பழம், அந்த மாதிரி எது வேணா சொல்லலாம். சொல்லுங்க. ஆ இல்லனா ஆ. குரில், நெடில், ரெண்டுலயுமே நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆடு,
1: ஆந்தை,
0: ஆந்தை,
1: அம்மா,
0: ஆ,
1: ஆலமரம், ஆடி,
0: ஆடி முதல்ல சொன்னீங்க. பழம்,
1: அண்ணன்,
0: அண்ணன், அம்மா,
1: அப்பளம்,
0: அப்பளம். ஊரு,
1: அரசமரம்,
0: ஆலமரம், அரசமரம்,
1: அன்னாசி பழம்,
0: விலங்கு, ஆடு, அப்புறம் நெடில் ஆல ஒன்று சொன்னீங்க, குறில் ஆல ஒன்று சொல்லுங்க. நிறைய சொல்றீங்கல்ல. ஆந்தை சொன்னீங்க, குறில் ஆவுக்கு நான் சொல்லவா அன்னப்பறவை. அதே மாதிரி ஆடு சொன்னீங்களா, குறில் ஆவுக்கு வந்து அணில். ஊரு, அருப்புக்கோட்டை, அது சொல்லாமா? அரசம்பட்டியும் சொல்லலாம், அருப்புக்கோட்டையும் சொல்லலாமான்னு கேக்குறேன். நீங்க சொல்றது சரிதான், நானும் ஒரு ஊர் சொன்னேன், உங்க கூட சேர்ந்து சொன்னேன்ல. அப்பளம் சொன்னீங்க, அப்பம் சொல்லலாமா, ஆப்பம் சொல்லலாமா, ரெண்டுமே சொல்லலாமா? பரவாயில்ல, நிறைய வார்த்தைகள். நீங்கள் 5ஆம் வகுப்பு தான் படிக்கிறீங்க, உடனே நிறைய தமிழ் வார்த்தைகள், நிறைய பொருள்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள் நாகதேவி. கொடுங்க. வணக்கம், யார் பேசுகிறீங்க, உங்கள் பேர்? ஹரிஹரசுதன் தான் எங்களுக்கு நல்லா தெரியுமே. உங்கள் தங்கச்சி தான் நாகதேவியா? சரி சரி, ஓ இன்னைக்கு நீங்க பேசாம அவங்க பேசுறாங்க. சரி, இருந்தாலும் நாகதேவி நிறைய வார்த்தைகள் சொன்னாங்க, சிறப்பா விளையாடுறாங்க, தொடர்ந்து அவங்களையும் பேச சொல்லுங்க. சரியா?
1: சரி
0: சரி, உங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசினதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
1: நன்றிக்கா.

சரியாக இரவு 8:55 நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம ஆனா ஆவனா குண்டக்க மண்டக்க விளையாட்டுகள் சிறப்பாக மாணவ செல்வங்கள் விளையாண்டாங்க. நாளைக்கு வந்து என்னென்ன விளையாட்டுகள் காத்திருக்கு அப்படின்னா, வார்த்தை சங்கிலி, இஸ்கிஸ்கு, ரிஸ்க் ரிஸ்க். நாளைக்கு வாங்க மாணவ செல்வங்களே, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுகள் தான் விளையாடுங்க. 8:00 நாளை கேட்கலாம் இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே.

இரவின் அமைதி, இசையின் சாரல், மனதின் பாரங்களை ஒதுக்கி மில்லிசையோடு கைகோர்த்து இரவின் மடியில் தவழும் இனிய பாடல்களை இனிமையாய் அரங்கேற்ற வருகிறது 100.5 இன் கொடை

தென்றல் யாருடைய பாடல்களை சுமந்து வரப்போகிறது? தமிழ் திரை இசையின் இரு துருவங்கள். ஒருவர் தன் சிம்ம குரலால் தமிழ் மண்ணையே அதிர வைத்த டி எம் சௌந்தரராஜன் அவர்கள். மற்றொருவர் தன் தீன் குரலால் நம் இதயங்களை வருடிய மெல்லிசை அரசி பி சுசிலா அவர்கள். இவர்கள் இருவரின் சங்கமத்தில் உருவான காவிய பாடல்களோடு வளமர காத்திருக்கிறது இன்றைய கொடை தென்றல். நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வராணி.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

கருமையின் இரவை இசை கொண்டு ரசிக்க இது கொடைபண்பலை 100.5 கொடைத்தின் செல். கடிகார முட்கள் நகர்ந்தாலும் காதல் என்றும் நகராமல் அவள் இடத்திலே நிற்கின்றது. இருளின் அமைதியிலும் அவள் இதயம் பேசும் ஓசை, பகலின் வெளிச்சத்திலும் மனதிற்குள் ஓவியமாய் அவள் முகமே. இனி இரவென்றும் பகலென்றும் ஏது?

மிளிரும் நட்சத்திரங்களின் அழகை இசையால் வருட இது கொடை தென்றல். நிலவில்லாத வானம் போல, நிழலில்லாத உருவம் போல, அவள் குரல் கேட்காத பொழுதுகள் வெறுமையாய் நீள்கிறது. காலத்தின் கணக்குகள் மாறலாம், ஆனால் அவள் நினைவில் வாழும் மனம் என்றும் மாறாமல் உயிரோடு கலந்திருக்கும்.

கன்னிமைகள் சிறகடிக்க மறந்திட கண்ணாடி பிம்பமாய் அவளின் நாணம், உதடுகள் மௌனகீதம் இசைக்க உள்ளத்து இரகசியத்தை அவள் வெளிகளை காட்டி கொடுத்து விடுகிறது.

இரவின் மடியில் இசையோடு துயில இது கொடைத்தென்றல். பூக்கள் எல்லாம் பூமாலையாய் மாற, புன்னகை எல்லாம் வாழ்த்துக்களாய் மாற, நிழலாக இருந்த அவர்களின் காதல் நிஜமாகும் திருநாள். அவளின் கைப்பிடிக்கும் அந்த நிமிடம் அவர்கள் வாழ்வின் வசந்த காலம்.

இரவு நேர இசைத்தாலாட்டாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது 100.5 கொடைத்தென்றல். காத்திருந்த கண்கள் இங்கு வாசல் பார்த்திருக்க கண்ணிமைக்கும் ஓசை கேட்டு கவிதை பேசுகிறது இதயம். முத்துக்கள் கோர்த்த புன்னகையில் மூழ்கி போனது அவனது நெஞ்சம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: மெதுமெதுவாய் நகர்ந்துவிட்டது இன்றைய பொழுது. இரவும் அழகாய் கடக்கட்டும் இசை கேட்டு. இது கொடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல்.

கனவில் மேலே ஊஞ்சல் கட்டி வண்ண கனவுகளை கையில் ஏந்தி தேனூரும் இதழில் புன்னகை பூக்க தெய்வத் திருமகளின் பாதம் பதிக்க சொந்தங்கள் யாவும் சூழ்ந்து நின்று வாழ்த்துக்கள் சொல்லி மகிழ்ந்திட பொன்னான வாழ்வு பூத்திட பூச்சொடி வருகிறாள் மங்கையவள்.

0: நீர்லி, இன்று இரவு 10 மணிக்கு வரும் நினைவே சுகம் நிகழ்ச்சியில் பங்கு பெற சிவகங்கை மாவட்ட நேயர்களை அன்புடன் அழைக்கிறது உங்கள் கொடைப்பண்பலை 100.5. இதமான பாடல்களால் இரவு பொழுதை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது 100.5-இன் கொடை தென்றல்.
1: I hope you all enjoyed watching this video.
0: கடல் தந்த முத்துக்களை கண்களாகவும் நிலவு தரும் ஒளியை சிரிப்பாகவும் இயற்கையே வியந்து பார்க்கும் வண்ணங்களை கொண்ட பேரழகி என்னவள் மட்டுமே.

0: வண்ணம். விழிகளோடு விழி மோதும்போது வார்த்தைகள் அமைதியாகின்றன. ஆயிரம் மாசைகள் இருந்தாலும் கண் இமைகளின் அசைவில் மௌன ரகசியம் ஒளிந்துள்ளது. நூறு நூல்கள் சொல்லாத காதல் ரகசியத்தை அவளின் விழிகள் சொல்கிறது.
1: விழியே விழியே, உனக்கென்ன வேலை, திருந்துக்கு வரவா

0: காற்றிலே மிதந்து வந்த இந்த இன்னிசைத்தேன் உங்கள் இதயத்தை நினைத்திருக்கும். காலங்கள் மாறலாம், காட்சிகளும் மாறலாம், ஆனால் டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் சிம்மக்குரலும் பி சுசீலா அம்மாவின் தேன் குரலும் உங்கள் செவிக்கு இசை விருந்து படைத்திருக்கும் என்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். செல்வராணி, நன்றி நேயர்களே.
1: ராஜா.

கவலைகள் எல்லாம் சற்றே ஓய்ந்த பிறகு கனவோடு உரையாடும் இனிய வேளையில் செவியோரம் மனம் நின்ற கானங்களை ஒலிக்கச் செய்ய கொடை பன்மலை 100.5 நினைவே சுகம்.

இன்றைய நினைவே சுகம் வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த ஊர். மாவட்டம் என்பதை விட சீமை என அழைக்கப்பட்ட சிறப்பான ஊர். மண்மனம் மாறாத செட்டிநாடு உணவிற்கு சிறப்பு பெற்ற சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களோடு இந்த ஒரு மணி நேரமும் பயணிப்போமா?

0: நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடலை கேட்க அறிமுகம் 24 24 24 வழக்கமான சிவகங்கை மாவட்ட நேயர்கள் 24 24 26 மகளிர் 24 24 29 முன்னிணைப்பாக 0 45 42 இணைத்து நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
1: எங்களது மாவட்டத்தின் நன்றிமா.
0: என்ன
1: பாடலாம்?

0: இதயம் தொட்ட கானங்களை இன்பமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொடை பன்மலை 100.5 நினைவே சுகம். இப்ப நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: சவுந்தலா, காரைக்குடி.
0: என்ன பாடல்மா கேட்கலாம்?
1: படம் வந்து முந்தானை முடிச்சு, பாட்டு வந்து சின்னஞ்சிறு கிளியே.
0: கேட்டலாம். நன்றி.
1: நன்றிப்பா.

0: இதமான கானங்களோடு இணைந்திருக்கிறோம். இது கொடை பன்மலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலோடு ஒலி உலா வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: சிவகங்கை மாவட்ட
0: கேக்கலங்க.
1: மோகன் பேசுறேன் மேடம்.
0: என்ன பேரு?
1: மோகன்.
0: மோகன். மோகன் ஐயாவுக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: வைதை காத்தல் படத்துல இருந்து ஜானகி அம்மா படி அணுகுமையிலான.
0: சரி, கேட்டலாம். நன்றிங்க.

0: இடைக்கால இன்னிசையோடு இணைந்திருக்கிறோம். இது கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம். இப்போ இணைப்பில் வரும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: கோடை பந்தலை 100.5 இரவு நேர வணக்கங்கள். சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் மாங்குளிலிருந்து எஸ் கண்ணன். எனக்கு பிடித்த படம் சேரன் பாண்டியன் என்ற படத்தில் காதல் கடிதம் என்ற பாட்டை போட வேண்டும். கோடை பந்தலில் பணிபுரியும் அனைவருக்கும், உங்களுக்கும், எங்க மாவட்டத்தை பற்றி பெருமையாக பேசியதற்கு உங்களுக்கு கோடான நன்றிகள். வணக்கம் மேடம்.
0: சரி, கேட்டலாம். நன்றிங்க.

0: கேட்டை விட்டாத கானங்களை தித்திப்பாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம். இப்போ நிகழ்ச்சி பெறும் சிவகங்கை மாவட்ட நேயர்கள் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். சாந்தி முத்துமாணிக்கம் தேவகோட்டையிலிருந்து பேசுறேன்.
0: என்ன பாடலமா
1: மேடம்? நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். சாந்தி அம்மா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் எல்லாரும். உங்களுடைய விடுகதை ப்ரோக்ராம் நல்லா இருந்தது.
0: நன்றி. என்ன பாடல் கேக்கலாமா?
1: எனக்கு வந்து சின்ன தம்பி பெரிய தம்பியில இருந்து ஒரு காதல் என்பது.
0: சரி கேட்டலாம். நன்றிமா.
1: நன்றிமா, ரொம்ப நன்றி. லைன் கொடுத்த எல்லாருக்கும் நன்றி.
0: சரிங்க.

0: செவியோரம் இன்பச் சாரலாய் இது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில்ல இருந்து கமலி பேசுறேன்.
0: என்ன பாடலமா கேட்கலாம்?
1: உன்னை சொல்லி குற்றம்பிள்ளை படத்துல இருந்து சொர்க்கத்தின் வாசல் படி பாருங்க.
0: கேட்கலாம். நன்றிமா.
1: நன்றி மேடம். நன்றி.

0: 35 நிமிடத்தில் இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளத்துல இருந்து அழகர்.
0: என்ன பாலுங்க கேட்கலாம்?
1: ஆமா, இங்கே ஒரு கங்கையில இருந்து சோலை புஷ்பங்களே.
0: சரி, கேட்டலாம். நன்றிங்க.

0: தேன் இசை கானங்களை இன்பமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கொடை பன்மலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: சிவகங்கை மாவட்டம் மேடம்.
0: கேட்கலாம் உங்க பேரு.
1: எம் மணி மேடம்.
0: என்ன பாலிங்க கேட்கலாம்?
1: நீலக்குயில் எடுத்து
0: வேட்டியம் அடிச்சு கட்டுப்படத்துல இருந்து கேட்டலாம். நன்றிங்க.

0: இனிய பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம். இது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். எம் சிவகங்கை சிறுமையின் சீர்மையை சிறப்பாய் கூறி இந்த நிகழ்ச்சியை நல்முறையில் நடத்தி கொண்டிருக்கும் தீவானர்களுக்கு அர்த்தம் நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்டம் விரும்பி பாட முதல் ஜானகி ராஜாவே உண்மை
0: கேட்டலாம்.
1: இந்த பாடல்
0: நன்றிங்க.
1: நன்றிமா.

0: மனம் நின்ற காணங்களை மகிழ்வாய் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: சிவகங்கை மாவட்டம் அரியலூர் உள்ள பழையில இருந்து குவிந்தி பேசுறேன்.
0: என்ன பாடலீங்க கேட்கலாம்?
1: படம் பேர் வந்து கருத்தட்டி
0: கருவாயன்.
1: இது வந்து கதைகள் கதைகள்
0: கேட்டலாம். நன்றிங்க.
2: கருவாயங்கதகேளு

0: சராசரியாக இரவு 10:54 இணைப்பில் காத்திருக்கும் நிறைவான நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். சொல்வது
1: என்ன
0: பாடலமா கேட்கலாம்?
1: புதிய வார்ப்புகள் படத்துல வான்மீகங்களை
0: கேட்டலாம். சரி, அனைவருக்காகவும் கேட்டலாம். நன்றி.
1: நன்றிம்மா.
0: வரும் பாடலோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். தீபா நடராஜன். நன்றி நேர்களே.

இரவு வணக்கம் நேயர்களே. நிலவின் ஒளியில் நினைவுகள் தாளாட்டும் வேளையில் மனதில் நனையும் சுகமான ராகங்களின் இனிமையான சாரலில் இதயங்களை இசையால் இதமாக்க வருகிறது 105.5 இரவு சிறகு.

கானம் பாடும் நந்தவனம் நம் கொடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். நாளை காலை 5 மணிக்கு அருள் மாலை, 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முஸ்ரீ, மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வசந்த விடியல். இதில் சேவை செய்திகள், கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் 7:10 வேளாண் செய்திகள். 7:20 பாட்டும் பதமும். 7:35 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னர்வர்ஸின் இன்று அன்று. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக. 8:05 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். காலை 10 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் கவிதையும் கானமும். 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மகளிர் நேரம் கண்டுபிடி கண்டுபிடி. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன்

0: ஆரோக்கியம். 2 மணிக்கு வெஞ்சார் வந்தார். சிறப்பு விருந்தினர் கரூர் மாவட்டம் பெரியசாமி அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. திருப்பூர் மாவட்டம் அரியநாச்சிபாளையம் ஆனந்தகுமார் அவர்களின் விருப்பத்தில். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வண்ண துரிகையில் பண்பலைக்கழகம். 4:30 பூமேக்ஸ் பலன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். மேக்னா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் வண்ண துரிகையில் பண்பலைக்கழகம். மாலை 5 மணிக்கு இடைக்கால் இன்னிசை கீதங்களோடு சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:05 பூமேக்ஸ் பன்னியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 நேயர்களின் ஆசை கானங்களோடு ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்தபந்தம். 7:55 சேவை செய்திகள். 8:00 இளமை பேசுகிறது வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்கு விளையாட்டுகளோடு. 9:00 கொடை தெஞ்சல். 10:00 நினைவே சுகம் தர்மபுரி மாவட்ட நேயர்களுக்காக. 11:00 இடைவிடாத இன்னிசை கீதங்களோடு இரவு சிறகு. இவையாவும் நாளை வலம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் குரல் எண் 116.

0: வானத்து நிலாவிற்கும் இவளது முகத்திற்கும் வேறுபாடு காண முடியா நிலையில் விண்மீன்கள் கலங்கி திரிகின்றன. குறள் எண் 1116 அதிகாரம் 4 புனைந்துரைத்தல்.
1: மதியும் மடந்தை முகனும் மதியார் பதியின் கலங்கிய மீன்.
0: வானத்து நிலாவிற்கும் இவளது முகத்திற்கும் வேறுபாடு காண முடியா நிலையில் விண்மீன்கள் கலங்கி திரிகின்றன. குறள் எண் 1116 அதிகாரம் 4 புனைந்துரைத்தல்.
2: இத்துடன் நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகளை நாளை காலை 4:53 தஞ்சை சுற்றுவட்டார நேயர்கள் 101.2 MHz-லும் மற்ற அனைத்து மாவட்ட நேயர்களும் நமது வளமையான அலைவரிசை 100.5 MHz-லும் கேட்டு ரசிக்கலாம். இதுவரை பண்பலையின் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேய உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி.

0: 105 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக வருடம் 1948 சரவண ஒன்று பழாபவ ஆடி திங்கள் 7 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஜூலை மாதம் 23 தேதி 2026 வியாழக்கிழமை. நேரம் காலை 4:57.

அன்பான காலை வணக்கம் நேர்களே. கடவுள் இருப்பதால் பக்தி ஏற்படவில்லை, பக்தி இருப்பதால் தான் கடவுள் இருக்கிறார். அந்த கடவுளை இந்த அழகான புலர்காலை பொழுதில் இறை கீதங்களால் பூஜிக்க இனிய அலைவரிசை 100.5 அருள் மாலை.

கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. பக்தி என்பது இறைவனிடம் நாம் செலுத்தும் தூய அன்பு.